0: 2009 மே 18 தமிழர்கள் நம்பி ஏமாற்றப்பட்டு உருக்குலைந்து கற்பிணி தாய்மார்கள் பச்சிளம் சிறார்கள் என்று கூட பார்க்காமல் எவரையும் விட்டு வைக்காத அந்த கூற சம்பவங்கள் இப்பொழுதும் எமது நெஞ்சிலே ஆறாத ரணமாக நிற்கிறது. இன்றுடன் 17 ஆண்டுகள் கடந்தும் பல ஆட்சி அதிகாரங்கள் மாறியும் காணாமல் ஆக்கப்பட்டோருக்கும் முடிவில்லை. எம்மினத்துக்கு நீதி கிடைக்குமா என்று ஏங்கி நிற்கும் இந்த நேரத்திலே நீதியே கிடைக்காது என்கின்ற நம்பிக்கை மட்டும்தான் எங்களது நெஞ்சிலே மூழ்கியிருக்கிறது. ஓடினோம், உருக்குலைந்தோம், இன்று சிதைக்கப்பட்டு சிதறிக்கொண்டு வாழ்கிறோம். முள்ளிவாய்க்கால் எங்கள் இறுதி அத்தியாயமாக காரணம் என்ன? துரோகம். நீங்களும் இணைந்து கருத்துக்களை அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதற்காக நீங்கள் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடல்களுக்கும் இடையில் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தலாம். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கத்தை ஒரு முறை கூறிவிடுங்கள் பிரியா.
1: ஆமாம், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் டிவிஐ HD தொலைக்காட்சி மூலமாகவும் CMR 101 தமிழ் HD ரேடியோ மூலமாகவும் ஃபேஸ்புக் தமிழ் விஷன் இன்டர்நேஷ்னல் மூலமாகவும் லைவாக நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்வின் மூலமாக நீங்கள் இணைந்து உங்கள் கருத்துக்களையும் அனுபவங்களையும் அடுத்த 1.5 மணி நேரத்துக்குள் பகிர்ந்து கொள்ளலாம். அதனால் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-292-4059.
0: ஆம், மிக தெளிவாக பிரியா அவர்கள் உங்களுக்கு அந்த தகவலை அளித்திருந்தார். இதோ நிகழ்வுக்குள் செல்வோம். இன்றைய இந்த நினைவேந்தல் நிகழ்வின் முதல் பாடல், இந்த பாடல் சுதந்திர தேசத்திற்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த மாவீரர்களை போற்றி நிற்பதோடு தமிழ் மொழி கலாச்சாரத்தின் பெருமை ஆகியவற்றை இந்த பாடல் பிரதிபலிக்கிறது. மாவீரர்கள் ஒவ்வொரு தமிழனின் இதயத்திலும் ஒரு விடியலாக, அவர்களின் கனவுகள் ஒரு நாளில் நனவாகும் என்ற நம்பிக்கையை பறைசாற்றி நிற்கிறது. இந்த பாடல் புதுவை ரத்னதுரை ஐயா அவர்களின் வரிகளில், இசை இளவரசர் இசைப்பிரியன் அவர்களின் இசையில், அவர்களின் இசையிலும் இடம்பெற்ற இந்த பாடல், இனிதான உலகத்தில் அழகான தமிழீழம் உருவாக காண்போமே மாவீரரே.

0: இனத்தின் விடியலுக்காக எங்களோடு எங்களாக இருந்து எங்களை காத்த தெய்வங்கள் மாவீரர்கள். அவர்களது வரலாறு என்றும் மறுக்கப்படாதது. அவர்களை நினைவிலேந்தி முள்ளிவாய்க்கால் நினைவுகள் நிகழ்விலே அடுத்த பாடலுக்குள் செல்வோமா பிரியா? ஆம், இப்போது ஒரு நேயர் இணைப்பில் இருக்கிறார். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ,
2: வணக்கம்.
1: ஹலோ,
0: எப்படி இருக்கிறீர்கள்?
1: ஹலோ, நான் சரா ராமச்சந்திர பேசுறேன்.
2: ஓ, வணக்கம் சரா ராமச்சந்திரன், எப்படி இருக்கீங்க?
1: ஹலோ,
2: எப்படி இருக்கீங்க சரா ராமச்சந்திரன்?
1: நலம் நலம் நலங்கள் நலம். நீங்களும் நலமா?
2: நாங்களும் நலம்.
0: இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்விலே நீங்கள் இங்கே கதைக்க எங்களுடன் இந்த நேரத்தை ஒதுக்கி வந்ததற்கு நன்றி. என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்?
2: என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் சாரா ராமச்சந்திரன்?
1: நான் எங்களை மதன் சிவப்பிரியா இந்த கோபுரங்களும் பார்க்கறாங்க. கண்ணா டிஏ இல்லை, காண இல்லை. இருந்தாலும் உண்டைகிட்டு நல்ல நேரத்தில் நல்ல நியாச்சிக்கு ரெண்டு பேரும் வந்திருக்கிறேன். அவர்கள் இருவர்களுக்கும் நல்ல நல்வாழ்த்துக்கள்.
2: வணக்கம்
3: மதன் பிரியா, நான் தர்மசந்திரன். உண்மையிலேயே இப்படியான ஒரு நாளை எங்களுக்கு எல்லோருக்கும் நினைவுகூட்டுமா நீங்கள் வந்து இந்த பாடல்களை தருவதற்கு முதலில் நம்பிக்கை தெரிவித்துக் கொள்றோம். என்று சொன்னால் வருடம் வருடம் எங்களுக்கு எவ்வளோ இன்னல்கள் நடைபெற்றிருக்கின்றன. அந்த இன்னல்களை நினைவு கூறுவதற்கு உண்மையிலேயே எத்தனையோ நிகழ்வுகள் நடந்திருந்தாலும் ஆனால் வேலைக்கு போகின்ற நீங்கள் வந்து இப்படி ஒரு வானொலி இப்படி தொலைக்காட்சி மூலம் உங்களுடைய நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு உண்மையிலேயே நாங்கள் தலைவணங்குகிறோம். இந்த நிகழ்ச்சியை எடுத்து வரும் டிவிக்கும் சிஎம்ஆர் ஸ்தாபனத்தினருக்கு நன்றிகளும் வாழ்த்துக்களும் கூறிக்கொண்டு நீங்கள் தொடர்ந்து பாடலை பாட நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள். இந்த நேரத்தில் அந்த உறவுகளுக்கு என்னுடைய அஞ்சலியை தெரிவித்துக் கொண்டு நன்றி வணக்கம்.
0: சப்போர்ட்டுக்கு நன்றி.
2: தேங்க்யூ ஃபார் காலிங். அடுத்த நேயர், யார் பேசுறீங்க?
4: ஹலோ
2: ஹலோ, யார் பேசுறீங்க?
4: நான் கதிராமலன் கதைக்கிறேன்.
2: வணக்கம்,
0: சொல்லுங்கள் கதிராமலன் அவர்களே.
4: நான் மதன் சுப்ரியாவுக்கு இருவருக்கும் வாழ்த்துக்கள். நான் இருவருடைய ப்ரோக்ராம் வழியில் நேரடியாக பார்த்துருக்கிறோம். நல்ல ப்ரோக்ராம், நல்ல நல்ல சிங்கர் ரெண்டு பேரும். உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த சிஎம்ஆர் டிவிக்கு உங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களோட நிகழ்ச்சி தொடரட்டும். உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றிகள். நன்றியா.
0: நன்றி. நன்றி. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
5: வணக்கம் மதன், நான் குவென்.
2: வணக்கம்
5: வணக்கம் வணக்கம். நான் இந்த ரெண்டு பேரும் மிகவும் சிறப்பாக நல்ல பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். உண்மையா ரியலி ஹார்ட் டச் ஃபுல் சிங்கிங். நல்ல இருக்கிற மனமார்ந்த பாராட்டுகள். தொடர்ந்தும் நல்ல நல்ல பாடல்கள் நீங்க தருவீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம்.
2: நிச்சயமா
5: நிச்சயமா நிச்சயமா நாங்கள் பார்ப்போம். நாங்கள் நன்றி. ஓகே.
0: ஓ, இணைப்பில் இருக்கிற நேயர்கள் கொஞ்சம் காத்திருக்க வேண்டும். அடுத்த பாடலுக்குள் சென்றுவிட்டு மீண்டும் உங்களிடம் நாங்கள் உரையாட காத்திருக்கிறோம். இதோ அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இந்த பாடலும் கூட அந்த மாவீரர்களை போற்றி நிற்கின்ற பாடல்தான். ஆயிரம் ஆயிரம் பேர்களை விதைத்தோம், கல்லறை வரிசைகள் நீள்கிறது. அந்த வரிசையில் சுடர்கள் ஏற்றிடும் பொழுதில் நெஞ்சினில் நெருப்பது மூழ்கிறது என்ற அந்த வரிகள் ஒவ்வொருவரது மனதிலும் நீங்கா இடத்தை பிடித்து நிற்கும் அந்த பாடல் கார்த்திகை மாதம் பூக்கும் கார்த்திகை பூவை போற்றும் வகையிலும், அந்த நேரத்திலே அந்த நிலம் வேர்க்கும் தருணத்திலே கார்த்திகை பூக்கள் பூப்பதாக அந்த கவிஞர்கள் மாவீரரை இந்த தியாகத்தை வந்து மிக சிறப்பாக அந்த பாடலில் எடுத்துரைஞ்சிருப்பார். அந்த பாடல் இதோ கார்த்திகை 27 என்னும் உருவத்தில் இடம்பெற்று மறைந்த வெங்கல குரலோன் எங்கள் எஸ் சி சாந்தரண்ணா அவர்களின் குரல் வண்ணத்தில் வழியாகிய பாடல் இதோ உங்களுக்காக.

0: அடுத்த நேயரை இணைத்துக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். ஹாய், வணக்கம்.
1: வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
1: வணக்கம், நான் ஷியா கதைக்கிறேன் பிரியா.
2: ஓ ஷியா, எப்படி இருக்கீங்க?
1: ஓ நல்ல சோமா இருக்கிறோம். அருமையாக பாடிக்கொண்டிருக்கிறீங்கள். உண்மையாக அங்க நிக்கிறோமா இங்க நிக்கிறோமான்னு தெரியல. மிகவும் அருமையான குரல் ரெண்டு பேரும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். அமேசிங், தேங்க்யூ சோ மச். இந்த டேக்கு உங்களுக்கு, நீங்க ரெண்டு பேரும் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்திக்கொண்டு விடைபெறுகிறேன்.
2: நன்றி, பண்பாடி எங்களுக்கு எடுத்ததுக்கு நன்றி ஷாக்கா.
1: தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ ரியா.
3: ஹலோ, வணக்கம்.
0: வணக்கம், யார் கதைக்கிறீங்கள்?
3: நான் படிவாம்பாள் கதைக்கிறேன், மிஸ்ஸாகாவில் இருந்து.
2: எப்படி இருக்கீங்க படிமாம்பாள்?
3: இந்த நிகழ்ச்சியை இந்த நடத்துற டிவிஐக்கும் சிஎம்ஆருக்கும் முதலில் நாங்கள் நன்றியை சொல்லுறோம். மதன் பிரியா, நீங்க ரெண்டு பேரும் இந்த வந்து இந்த பாட்டுகளை தர்றதுக்கே நன்றி.
0: கட்டாயம்
3: நீங்க தொடர்ந்து பாடுங்க, பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஏழுமெண்டா ஜெசிகா அந்த சூப்பர் சிங்கர்ல போய் இப்ப நாங்க நாட்டுக்கு திரும்ப உண்டு ஒரு பாட்டு பாடினாவே பாடுங்க. இல்லாட்டிக்கு பனமர காத்தே அந்த பாட்டு ஏழுமெண்டாலும் பாடுங்க.
0: ஓகே, நாங்கள் அதுக்கு முயற்சி செய்கிறோம் அக்கா.
3: ஓகே, நன்றி.
2: நன்றி கால் பண்ணது.
0: மீண்டும்
2: வணக்கம்.
4: ஹலோ பிரியா, மதன், நான் தேன்மொழி கதைக்கிறேன்.
0: முயற்சி செய்யறோம், முடிந்தால் நாங்கள் அதை உங்களுக்கு கட்டாயம் தருவோம்.
4: கட்டாயம் பாருங்க.
0: நீங்கள்
2: அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059. ஒரு பாட்டு முடிக்கிறதுக்கு ஒரு 30 seconds முதல் நீங்கள் இணைப்பை அழைத்தீங்களா, ஈஸியாக எங்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய இருக்கும்.
0: இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், ஒரு நினைவேந்தலுக்கான நாள். எமது இனம் அழிக்கப்பட்டு சுக்குநூறாக்கப்பட்டு சிதறவிடப்பட்ட இந்த நாளினை கட்டாயம் எல்லோரும் அழைப்பினை ஏற்படுத்தி இந்த நினைவேந்தலை சிறப்பிக்கணும் என்று இந்த இடத்துல கேட்டுக்கொண்டு நீங்கள் அழைப்பில் அழைக்கலாம். அந்த அழைக்க வேண்டிய தொலைபேசியில் கம்மிட்டு ஒருவரை பிரியா
2: வழங்கிவிடுங்க.
0: நாங்கள் இப்பொழுது அடுத்த நேரடியாக அடுத்த பாடலுக்குள் செல்கிறோம். இந்த பாடலும் கூட நீங்கள் எதை கேட்டாலும் தருவோம் தருவோம் தமிழ் மானம் சிறக்க என்கின்ற வரிகள் இந்த பாடலிலே வந்திருக்கும். இது ஒரு தாயின் உயிர் மீது சத்தியம், தமிழ் உன்னாலே காண்பது நிச்சயம். அந்த வீரர்களின் மீது உறுதி எடுக்கும் அந்த அழகிய வரிகள் உங்களுக்கு கேட்கும்போது மெய் சிலிர்க்க வைக்கும். அறிவுமதியின் வரிகளில் லாவண்யா அவர்கள் பாடி மாவீரர் பாடல் இருவட்டில் இடம்பெற்று தமிழீழ இசைக்குழுவின் இசையிலே வெளிவந்த எங்கிருந்தாலும் எங்களின் இதயம் உங்களுக்காக துடிக்கும். இதோ உங்களுக்காக
5: சிஎம்ஏ தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கும் கூடிய ஆதரவை வழங்குங்க. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4005.

0: மிக சிறப்பாக அந்த பாடலை வழங்கியிருந்தீர்கள்.
1: நன்றி.
0: அப்படி அந்த ஒரிஜினலாகவே அந்த பாடலின் அந்த துணி அப்பாறு அமைந்திருந்தது. ஆம், அடுத்த நேரை அழைப்போம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கள்?
2: வணக்கம், மதன் பிரியா, நான் ராஜியக்காக வைக்கிறேன்.
0: வணக்கம் ராஜியக்கா.
2: மிகவும் அருமையாக இருக்கிறது மதன், உங்களோட பாட ஒவ்வொரு பாடலுக்கும் உங்களோட இன்ட்ரடக்ஷன் மிகவும் அருமை. உங்களோட தமிழ் புலமை எனக்கு மிகவும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு.
0: நன்றி.
2: உங்களோட குரல், பிரியாண்ட குரல் கூட, போத் ரெண்டு பேரும் உங்களோட அந்த இந்த பாட்டுக்கு வர வேண்டிய இமோஷனை அப்படியே வெளியில கொண்டு வாரீங்க. உங்களுடைய இரண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள். இப்படி ஒரு இந்த முள்ளிவாய்க்கால் நினைவுபடுத்தி இன்றைக்கு இந்த பாடல்களை ஒழுங்குபடுத்தி ஆயத்தப்படுத்தி வந்து பாடுறதுக்கு மிகவும் மிகவும் எனது நன்றிகள்.
0: நன்றி அக்கா.
1: நன்றி அக்கா, அழைப்பு அனைத்து உங்களோட ஃபீட்பேக் தந்ததுக்கு தேங்க்யூ சோ மச்.
2: நன்றி, தேங்க்யூ.
0: அடுத்த நேரம் அழைப்போம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கள்?
3: ஹலோ,
0: வணக்கம்.
3: சுரேந்தன்
1: சொல்லுங்க. சுரேந்தன்,
3: you guys doing really well.
1: Thank you. Thank you so much for so do you have any favorites that you have been like so far enjoying?
3: I really like the first song that you sang. Okay. That was really good.
1: Thank you, Priyan. Then
0: thank you, Priyan.
1: I hope you will be right. Listening to angada micha songs alam parango.
3: Yeah, I will.
1: Okay, thank you, Appu.
3: Okay,
0: bye
1: bye.
0: Adutha neera alaippom. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கள்?
4: ராதாகிருஷ்ணன் கேக்குறேன். எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க ராதாகிருஷ்ணன்?
4: நல்லா இருக்கேன். இருவருக்கும் வாழ்த்துக்கள். முதலாவதாக பாடங்கள மாவீர சைவங்களுக்காக பாடிய பிரியாவுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். ஏனென்று சொன்னால் எங்களை இன்றளவுக்கு வாழ வைப்பது வாழ வைத்த தெய்வம் தான் சொல்லுவோம். புலம்பெயர்ந்தாலும் அந்த நாட்டில் இருக்க முடியாத உயிர் கொலைகள் நடந்த பயத்துல ஓடி வந்து இங்க குடியேறினோம். அவர் தங்களது உயிரை கொடுத்து எங்களை எல்லாம் காப்பாற்றி வெளிநாட்டிலே உள்நாட்டிலும் வாழ செய்த அந்த எங்கள் தெய்வங்கள். அது குல தெய்வம் தான் சொல்ல வேண்டும். அப்படியான ஒரு தெய்வம், தெய்வங்களுக்கு எனது வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அதுக்கடுத்த பாட கார்த்தியை பதிவர் நீங்கள் பாடல். அந்த மதன், உங்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். நல்ல குரல் வளம் சிறப்பா இருந்தது. என்ன இந்த பாடல்கள் நாங்கள் தெரிந்திருந்தாலும் சினிமா பாடலும் இருந்தாலும் இப்படி படிக்க எங்களுக்கு குரல் வளமும் இல்லை. அது ஒரு கதைக்கிறதுக்கு ஒழுங்க தமிழ் பெற வந்தால் கூட பாடல் படிக்க முடியாது. அப்படி திறமையான ரெண்டு இதுவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். அதாவது இது முள்ளிவாய்க்கால், முள்ளிவாய்க்கால் நடந்த உறவம் பூரா இந்த முறை சிறப்பாக நடந்தது. தாயகத்தில் கூட சிறப்பாக நடந்திருந்தது. ஆகவே எல்லா விதமான இந்த வாழ்த்துக்களுக்கும் உங்களுக்கும் பிரியாவுக்கும் இந்த நிகழ்ச்சி நடத்தி உரிமையாளர்கள் டிவிஐ சிஎம்ஆர் ஆகிய இது நிறுவனத்துக்கும் அதுக்கும் நாங்கள் நன்றி தெரிவிப்போம். இப்படி ஒரு உடவம் இருந்தபடி தான் இப்படியான இதுகளை எங்களுக்கு உடவம் புறாம் உடவங்களை கொண்டாட நிகழ்ச்சியில கேட்க சந்தோஷமா இருக்கிறது. ஆகவே சந்தோஷம் என்று சொல்ல முடியாது, ஒரு உணர்வு பூர்வமா இருக்குதான் சொல்ல வேண்டும்.
0: அதை
4: மீண்டும் உங்களுக்கு இருவருக்கும் வாழ்த்து தெரிவி தொடரங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கின்றேன்.
0: நன்றி, நன்றி. உங்களுக்கும் இந்த நேரத்திலே நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்தி இவ்வளவு விஷயங்களை உங்களுக்கு குறிப்பிட்டதற்கு உங்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு
4: நன்றி, நன்றி இருவருக்கும்.
0: அடுத்த நேரை அழைப்போம். பிரியா,
5: நான் மீண்டும் தர்மசந்திரன். உண்மையிலேயே உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இப்படியான நிகழ்வுக்கு வந்து பாடல்களை பாடுவதற்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அருமையான பாடல், அதாவது அந்த என்ன சொல்றது, எங்களுடைய நெஞ்சை தொடுகிற மாதிரி அந்த பாடல், அந்த பாடல உயிர் இருந்தது. உண்மையிலேயே அந்த மக்களுக்கு எதிர்வரும் காலங்களில் மீண்டும் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லி கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தொடர்ந்து பாடுங்கள். நன்றி,
0: நன்றி.
1: நன்றி.
0: தொடர்ந்து ஒரு பாடலுக்கு பிறகு அழைப்பினை ஏற்றுக்கொள்வோம். நீங்கள் இந்த இன்றைய நாள் சிறப்பான நிகழ்வு முள்ளிவாய்க்கால் நிகழ்வினை சிறப்பிக்கும் முகமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்வுக்கு நீங்களும் அழைத்து உங்களால் முடிந்த அந்த சப்போர்ட்டை எங்களுக்கு தரணும். இன்றைய நாள் ஒரு முக்கியமான நாள், நேற்றைய நாள். அந்த நாளின நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு நினைவேந்தலாக டிவிஐ ஹெச்டி சிஎம்ஆர் டிவிஐ அவர்களோடு இணைஞ்சு நாங்கள் இதை ஒரு நல்ல ஒரு நினைவேந்தலாக மாற்றணும் இந்த நேரத்துக்குள்ளே என்று கேட்டு எல்லோரும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பினை ஏற்படுத்த வேண்டிய இலக்கத்தை ஒரு முறை
1: தொலைபேசி 416-292-4059.
0: அடுத்த பாடலுக்குள் இப்பொழுது செல்லலாம். இந்த பாடலும் கூட எங்களது இறுதி ஈழப்போரிலே முள்ளிவாய்க்கால் கடற்கரை பகுதியிலே தமிழ் மக்கள் அனுபவித்த துயரங்கள், ஓலங்கள், இதனை கண்டுகொள்ளாத சர்வதேச சமூகத்துக்கு முன் கேள்வி கேட்கும் விதமாக எழுதியிருக்கிறார் அந்த பாடலை. அந்த பாடல்கள் வந்து நாங்கள் சாவில் வீழ்ந்த போது நீதி கேட்டதா என்கின்ற வரிகள் இப்பொழுதும் எல்லோருடைய மனங்களிலும் ஒலித்து கொண்டிருக்கின்ற அந்த வரிகள். உங்களுக்கு தெரியும், அந்த காலகட்டத்திலே இந்த பாடல் வெளிவந்த நேரத்திலே எங்களுக்கு இழைத்த அநீதிகள் அனைத்தினையும் இந்த பாடலுக்குள் உள்வாங்கியிருப்பார் கவிஞர். அந்த பாடல் முள்ளிவாய்க்கால் நினைவு பாடல்கள் இருவட்டில் இடம் பிடித்து இசை இளவரசர் இசைப்பிரிய இசையிலும் ஜெயக்குமார் அவர்கள் பாடி முள்ளிவாய்க்கால் நினைவு பாடலாக உருவாக்கம் பெற்றது. இதோ உங்களுக்காக அந்த பாடல்.
6: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டிமேட்டிங் டிவியை மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வார்த்தைகளை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-4059.

0: ஆம், அந்த பாடல் முள்ளிவாய்க்காலில் இடம்பெற்ற அந்த கோர துயர சம்பவங்கள் அனைத்தினையும் சுருக்கமாக அந்த கொண்டு வந்திருப்பார் அந்த பாடலுக்குள். அடுத்த நேர அழைப்போம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம் வணக்கம், யார் பேசுறீங்க? இணைப்பில் தான் இருக்கிறீங்கள். வணக்கம், நீங்க டிவியை மியூட் பண்ணி போட்டு டெலிபோன் மூலமா கதைங்கோ.
2: ஹலோ
1: ஹலோ, வணக்கம்,
2: உங்களுக்கு முள்ளிவாய்க்கால் நினைவுகளை மிக அழகாக ஆழமாக ஆழமாக இருந்ததற்கு மிகவும் நன்றி.
0: நன்றி, நீங்களும் அழைப்பில் ஏற்படுத்தியதற்கு நன்றி. ஆமாம், அடுத்ததாக ஒரு 2 நிமிடங்கள் இடைவெளிக்கு பிறகு உங்களை நாங்கள் சந்திக்கின்றோம்.
3: கொலம்பியா வீடியோ இப்பொழுது அறிமுகப்படுத்துகின்றது ஹை ஸ்பீட் இன்டர்நெட். தங்கு தடையின்றி துரித கதியில் இணைய இணைப்பின் மூலம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை இடைவிடாமல் பார்த்து மகிழலாம். சீப்பான இன்டர்நெட் மூலம் இதுவரை செழிப்படைந்த உங்களுக்கு இதோ குறைந்த கட்டணத்தில் சூப்பர் ஃபாஸ்ட் இன்டர்நெட். பிரம்ப்டனில் பல் சமூகத்தினர் மத்தியில் நன்மதிப்பை பெற்ற தமிழர் ஸ்தாபனம் கொலம்பியா வீடியோ. இலக்கம் 144.
4: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவி மூலமாக தமிழ் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைத்து உங்களுடைய குட்டி வாழ்த்துக்களை கூறுவதன் மூலம் அது அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு உற்சாகமாக இருக்கும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-292-2450-59.
3: வா, அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ்.
5: அவசரமா கேஷ் தேவைன்னு வரும்போது அடுத்தவங்கள்ட்ட நாங்க கேக்குறதையும் விட எங்களுடைய நகையை அடகு வைக்கிறது வசதியானது. வட்டி அதிகமா இருக்குமோ இல்ல நகை பாதுகாப்பா இருக்குமோன்னு நீங்க நினைக்கலாம். அதுக்காகத்தான் நான் கேஷ் பாயிண்ட்ல அடகு வைக்க வந்திருக்கேன். மிக குறைந்த வட்டி, லாக்கர்ல வைக்கிற மாதிரி நகைய பாதுகாப்பா வச்சிருக்காங்க. இதை விட என்னங்க வேணும்?
6: கேஷ் பாயிண்ட், கரன்சி எக்ஸ்சேஞ்ச், செக் கேஷிங், கேஷ் ஃபார் கோல்ட், கோல்ட் லோன்ஸ், அனைத்துக்கும் கேஷ் பாயிண்ட்.
0: ஆமா, அந்த இடைவெளியை தொடர்ந்து நீங்களும் எங்களுடன் கட்டாயம் இணைந்து கொள்ள வேண்டும். காரணம், இது எங்களது உரிமை. எங்களது மக்கள் கடந்த காலத்திலே அந்த நேரத்திலே எவ்வளவு சொல்லனா துன்பங்கள், துயரங்கள் எல்லாவற்றையும் என் கண்டூடாக நான் அங்கே பார்த்து இங்கே இப்பொழுது இருக்கிறேன். அந்த துயர சம்பவங்களை எனக்கு தெரியும். அந்த நினைவேந்தலை நிகழ்வினை எனக்கு இந்த இடத்திலே வழங்குவதற்காக சந்தர்ப்பத்தை வழங்கிய இந்த டிவிஐ சிஎம்ஆர் மியூசிக் கனெக்ட் அந்த குழுவினருக்கு மீண்டும் ஒரு முறை இந்த இடத்திலே நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நீங்களும் எங்களுடன் இணைந்து கொள்ள வேண்டும். காரணம், இது எல்லோருக்கும் பொதுவான உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு. இதனை நீங்கள்தான் சிறப்பித்து அந்த உணர்ச்சி பூர்வமான இதை வெளிப்படுத்தி எங்களோடு இணைந்திருக்க வேண்டும். தொடர்ந்தும் நீங்கள் அழைப்பினை ஏற்படுத்த வேண்டும். அதனைத்தான் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் ஏற்படுத்தும் அழைப்பில் தான் எங்களுக்கு நாங்கள் மேலதிகமாக நடத்த இருக்கின்ற இந்த நிகழ்வுகள் மிக சிறப்பாக கொண்டு போவதற்கு ஒரு ஏதுவாக இருக்கும். எனவே அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைப்பை ஏற்படுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் பிரியா
1: 416-292-4059. நீங்கள் எடுக்கிறதால எங்களுக்கும் ஒரு எனர்ஜியும் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ தேங்க்யூ, கண்டினியூ டு கால் ப்ளீஸ்.
0: ஆம், அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இந்த பாடலும் கூட இசைவாணர் கண்ணன் அவர்களின் இசையிலே, காசியா ஆனந்தன் அவர்களின் வரிகளில், வெங்கல குரலோன் அவர் இப்பொழுது கிட்டடியில் தான் எங்களை விட்டு நீக்கியிருந்தார், எங்கள் எஸ்ஜி சாந்தனன் அவர்கள் அவருடன் இணைந்து பார்வதி சிவபாதம் ஆகியோர் பாடிய பாடல். இந்த பாடல் தனது சந்ததிகள் எல்லோரையும் காப்பாற்ற உயிர் ஆயுதம் ஏந்தக்கூட தயாராக இருக்கும் அந்த ஒரு போர் வீரனின் உறுதிமொழி இந்த பாடலில் வெளிப்படும். பாடக்கட்டு பாருங்க. எம்மை நினைத்து யாரும் கலங்கக்கூடாது, இனி இங்கே மலரும் சின்ன பூக்கள் வாடாது.

0: அந்த பாடல் மிக சிறப்பாக அமைந்திருந்தது. இப்பொழுது அழைப்புக்குள் செல்வோம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்கள்?
1: வணக்கம், தாயகத்திலேயே நாங்கள் தமிழர்களாகிய நாங்கள் பார்த்து கொண்டிருக்க முடியாது. இந்த மே 18ஆம் தேதியை எங்களுடைய மனித பேர் அவலம் நடந்த அந்த நாளை நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த சிபிஐசிஎம்ஆர் தளத்திலே வந்து எல்லோரையும் எங்களை உருக்க வைத்து விட்டது. உங்களுடைய பாடல்கள் எல்லாம் மிகவும் அருமையா இருந்த ஒவ்வொரு வரிகளையும் நான் சொல்ல முடியாது. அவ்வளவுக்கு இடையிலே தான் வந்தேன், மன்னிக்கவும். நான் எனக்கு தெரியும் என்றாலும் எனக்கு வேலை பழுவாக இருந்தபடியால் இடையிலே வந்தேன். உண்மையிலேயே கேட்கறதுக்கு எங்களை உருக்க வைக்கிறதுக்கு உங்களோட பாடல்கள் எல்லாம் அள வைக்கிற பாடல்கள். எங்களுடைய மக்களை நாங்கள் நினைத்து சரியாக வேதனைப்படுகின்றோம், கண்ணீர் குளமா இருக்குது. ஆனபடியால் அந்த உங்களுக்கு மீண்டும் மீண்டும் உங்களது வரலாற்று முக்கியத்துவம் அந்த இந்த நாளை அந்த நாள் நெவர்ந்து உங்களை எங்களை எல்லாம் இப்படி எல்லாம் தமிழர்களை உணர வைக்கக்கூடிய பாடல்களை அழகான மிகச்சிறந்த குரலிலே எங்களுக்கு தந்ததற்கு உங்களுக்கு நிறைந்த பாராட்டுக்கள் நன்றிகளை கூறிக்கொண்டு உங்களோட இதை

0: தொடர்ந்து நான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருப்பேன். வாழ்த்துக்கள் தம்பி.
1: கட்டாயம், கட்டாயம். நன்றி. நீங்களும் இணைந்து இந்த தகவல்களை எங்களுக்கு தந்ததாக நன்றி. நீங்களும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நிகழ்வும் நிறைவு செய்யும் வரைக்கும் எங்களுடன் இணைந்திருக்க வேண்டும் கேட்டுக்கொண்டு. அடுத்த நேரை சந்திப்போம். இதோ ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்கள்?
2: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
4: This message has been transcribed. One moment while I notify the call.
2: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கள்?
2: வணக்கம்.
3: வணக்கம், யார் பேசுறீங்கள்? தொலைபேசியில இருக்கீங்கள்?
2: யா, நான் கண்ணதாசன் கலைக்கிறேன்.
3: ஓ ஹாய் கண்ணன், எப்படி இருக்கீங்க?
2: இருக்கிறேன், இருக்கிறேன். பழைய நினைவுகள் எல்லாத்தையும் நீங்கள் மீட்டி கொண்டு வர்றீங்கள். இருவரும் மதனும் பிரியாவும் மிக்க நன்றி. கேட்டுக்கொண்டு இருக்கிறேன், ஆனந்தமாக இருக்கிற அது நேரத்தில் வலி சுமந்த நாட்களை நினைக்கும் பொழுது மிகவும் மனவேதனையுமாக இருக்கிறது. என்னுடைய பழைய மேடையிலே நான் பாடிய பாடல்கள் நீங்கள் பாடும் பொழுது மிகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறது. வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாடுங்கள், கேட்டுக்கொண்டு இருக்கிறோம்.
1: நன்றி உங்களுக்கு.
3: அழைப்பதற்கு நன்றி கண்ணனா.
1: நன்றி.
5: நீங்க ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, நல்ல குரல், உருக்கமா பாடுறீங்க. டிவிஐசிஎம்ஆருக்கு ரொம்ப நன்றி. முள்ளி வாய்க்கால் நினைவுகளை ஒரு நிகழ்ச்சிய தாரத்துக்கு இப்ப கூட நாங்கள் எங்களுக்கு கண்ணுக்குள்ள நிற்குது என்ன நடந்த வேண்டியது அவை எல்லாருக்கும், அவையண்ட அவைக்கும் அவையண்ட குடும்பத்துக்கும் நாங்கள் ஆதரவு தெரிவிச்சு கொண்டு நல்லா பாடுங்க நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மீண்டும் நன்றி, நன்றி, நன்றி, வணக்கம்.
3: தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. அடுத்த நேர் வணக்கம். இணைப்பில் இருப்பீங்கள். வணக்கம்.
6: ஹலோ, நான் ராதாகிருஷ்ணன் கேக்குறேன்.
3: மீண்டும் ராதாகிருஷ்ணன் சொல்லுங்க, எப்படி இருப்பீங்க?
6: ஓ, இருக்கிறோம், கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். முதல் வந்து ரெண்டாம் முறையை கேட்டோடனே திரும்பி இருக்க வந்து உங்களுக்கு மீண்டும் இந்த வாழ்த்தை சொல்லித்தான் வந்திருந்தேன். சிறப்பாக இருக்கிறது ஹைடோன் பாடல்கள். அதாவது என்னை நினைத்து யாரும், எம்மை நினைத்து யாரும் கூட மாட, அருமையான பாடல் இந்த பாடல். ஒவ்வொரு வரிகளும் மனத்தை உருக்கக்கூடியது. என்று கேட்டால் நீங்கள் எங்களை பற்றி கேட்க உங்களோட வாழ்க்கையை பாருங்க. நாங்கள் இறந்தாலும் மண்ணுக்காக இழப்போம், எமது உரிமைக்காக இழப்போம். எமது மண் என்றைக்குமே எங்கள் மண், எங்கள் இந்த மண் எங்களின் சொந்த மண். சந்தன சந்தன் தம்பி படிய பாடல் இன்னும் கண்ணுக்கு முன்னாலே, நினைவுக்கு முன்னாலே அலையாக மோதுறது. இப்படியான ஒரு அருமைய பாடலை இன்று கொண்டு வந்திருக்கீங்கள். இந்த ஊடகமாக ஒன்று இல்லாமலும் எமது மண் வாசனையுடன், மண் பொறுப்பு, மண் பெருமையுடன் இந்த நிகழ்ச்சிய அரங்கத்துக்கு கொண்டு வந்த டிவிஐ நிறுவனத்திற்கும் சிஎம்ஆர் நிறுவனத்திற்கும் எமது வீர வணக்கம் இல்ல, அன்பான வணக்கமும். இவருடைய ஸ்தாபனமும் உயர்ந்து வளர்ந்து வாழ வணமென்று வாழ்த்தி கொண்டு அன்புடையும் விடவுறுவேன். இருவருக்கும் நன்றி, நன்றி மதன் தம்பி. உங்களுக்கும் பிரத்யேகம் சொல்ல தவிர இருவருக்குமே சேர்த்து சொல்லிவிட்டேன். நன்றியுடன் விடைபெறுகிறேன்.
1: நன்றி, நன்றி. அடுத்த நீரை அழைப்போம். ஹலோ வணக்கம், யார் பேசுறீங்கள்?
7: ஹலோ வணக்கம், செல்வகுமார் அப்படி
1: இருக்கிறோம்.
7: சாமா இருக்கிறோம், கேட்டுக்கொண்டு நல்லா எல்லா மொழி பாடு பாடுறீங்க. வாழ்த்துக்கள்.
3: வாழ்த்துக்கிறேன்.
7: நன்றி,
3: நன்றி,
7: நன்றி.
1: ஆம், நன்றி அண்ணா. இது எங்களது ஒரு உரிமை குரல், உரிமைக்கான நிகழ்வு. இது வந்து எல்லோரும் ஒரு நிகழ்வாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இது எமது கட்டாய தேவை. இது எதிர்கால சந்ததியினருக்கும் நாங்கள் எப்படி இருந்தோம், எப்படி வாழ்ந்தோம், எப்படி இப்பொழுது வாழ்கிறோம் என்று எல்லாவற்றினையும், எமது இனத்துக்கான இடம்பெற்ற அனைத்து அநீதிகளையும் எல்லோருக்கும் கொண்டு செல்ல வேண்டிய பொறுப்பு எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. எனவே இணைந்து கொள்ளுங்கள், கட்டாயம். உங்களுக்கு உங்களது அழைப்புக்காக காத்திருக்கிறோம். இப்பொழுது அடுத்த பாடலுக்குள் செல்வோம். இதோ இந்த பாடலும் கூட பின்மனம் என்னும் இருவட்டில் இடம்பெற்று சங்கீத பூசணம் செல்லத்துறை குமாரசாமி ஐயா பாடிய பாடல். இவரை நாங்கள் செல்லமாக வரதன் ஆசிரியர் என்று அழைப்போம். இவருக்கு எமது தேசிய தலைவர் அவர்கள் இவரது கலை சேவையை பாராட்டி அந்த நேரத்திலே தேசிய விருது என்ற ஒரு விருது அவருக்கு வழங்கப்பட்டது. இந்த பாடல் அவரே இசையமைத்து பாடிய பாடல். இது எல்லோருக்கும் அறிந்த பாடல். இதோ உங்களுக்காக இந்த நிகழ்விலே.
8: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டி மற்றும் டிவிஐ மூலமாக தமிழ் மியூசிக் கணக்கு நிகழ்ச்சியில் கனேடிய இசை கலைஞர்களுக்கு உங்களுடைய ஆதரவை வழங்குங்கள். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4162924059.

0: கிடைச்சது.
1: அடுத்த நேர அழைப்போம் இப்பொழுது. ஹலோ வணக்கம்.
2: ஹலோ வணக்கம்,
0: யார் பேசுறீங்க?
2: நான் சிஎம் பண்ணிட்டோம்.
0: ஹலோ,
2: நல்லா இருக்கு, நீங்கள் நல்லா பாக்குறீங்க. நீங்கள் முதல் பாடின பாட்டு நானும் புதுவை ரத்னாதிரி அழியின பாட்டு, இந்த வீட்டு பக்கத்தானவர் அவர் அழியின பாட்டு நல்லா நல்லா பாக்குறீங்க. இந்த பாட்டு இருந்தால் ஒத்த பெண்ண மரமே நிலமா ஓலை குடிசை நிலமா டைம் இருந்தால் பாடுங்க, நான் நல்லா பாடுறேன். நன்றி.
1: கட்டாயம் அண்ணா, கட்டாயம். நாங்கள் முயற்சி செய்கிறோம் நீங்கள் தெரிவித்த பாட்டுக்கு. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்வோம், முடிஞ்சால் உங்களுக்கு தருவோம். கட்டாயம், நன்றி உங்களுக்கும். ஆம், அடுத்த நேரத்துக்குள் செல்வோம். அடுத்த நேர் ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், இணைப்பில் இருப்பீங்கள். வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: ஹாய் பிரியா, முரளி.
0: ஓ ஹாய் முரளி, எப்படி இருப்பீங்க?
3: யா குட் குட். மதன்,
1: தேங்க் யூ.
3: இருக்கீங்க யா, நல்லா பாரு. ரெண்டு பேரும் நல்ல நல்ல பாட்டுகள், நல்ல செலக்ஷன், நல்லா பாடுங்க. மதன், ஆல் தி பெஸ்ட் டா. அப்ப உங்களுக்கு இப்படி ஒரு தளமண்டு கிடைச்சிருக்குது, வேற லெவல் இல்லை. தகுதி உள்ள ஆக்களுக்கு இப்பவும் அந்த தளங்கள் கிடைக்கும் ஐயா. சிபிஐசிஎம்ஆருக்கு மேல நன்றிகள் என்ன. இப்படியான ஒரு திறமை உள்ள ஆக்களுக்கு சந்தர்ப்பங்கள் அமைச்சதுக்கு நன்றி ஐயா. வழியா பாடுங்க.
1: நன்றி, நன்றி. இந்த நேரத்துக்கு, இந்த நேரத்துல நீங்கள் எங்களை அழைத்திருக்கிறீர்கள் அல்லவா?
3: நன்றி ஐயா, சந்திச்சுப்போம். ஓகே ஓகே ஓகே, பிரியா பாய்.
0: அடுத்த நேர் வணக்கம், இணைப்பில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
4: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
4: நான் செல்வா உதயன்.
0: எப்படி இருக்கீங்க செல்வா?
4: இருக்கிறோம். உங்களுடைய பாடல்கள் மிக அருமை. இரண்டு பேரும் ஒரு வளர்ந்து விட்ட கலைஞர்கள் கரடிய மண்ணிலே. தாய பாடல் பாடி புலமைந்த மக்களை மகிழ்ச்சி கழக ஆசை வருகின்றீர்கள். ஆகவே உங்களுக்கு இருவருக்கும் மிக்க நன்றிகள், வாழ்த்துக்கள். மேலும் உங்களுடைய கலைகள் வளர எனது வாழ்த்துக்கள்.
1: நன்றி, நன்றி. இந்த நேரத்தில் ஏற்படுத்தியதற்கு. அடுத்த நேரத்தை பார்ப்போம்.
5: ஹலோ.
0: ஹலோ, யார் பேசுறீங்க?
5: இது கிருபா கணேஷ், பிரியா அண்ட் மதன்.
0: ஐயா,
5: நல்லா பாடுறீங்க ரெண்டு பேரும். நல்ல உணர்ச்சி பூர்வமா நல்ல பாட்டுகள் நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பிரியா வெரி நைஸ், மதன் வெரி நைஸ். நிச்ச பாடல்களையும் நல்லா பாடுங்க, நாங்க கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.
1: கட்டாயம் நிகழ்வு முடியும் வரைக்கும் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்கோம்.
5: நிச்சயமாக, நிச்சயமா பிரியா, உங்களோட பாடலாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். மிகவும் அருமையாக இருக்கிறது மதன். நீங்க நிச்சயமா முழு நிகழ்ச்சியும் இன்னும் மறுமணத்தி அளவோட வட்டவத டைம் நாங்க இந்த ப்ரோக்ராமே எதிர்பார்த்து கொண்டது. நாங்கள் ரெண்டு பேரும் நல்லா பாடுறீங்க, நல்ல சாங் செலக்ஷன் எல்லாம் அந்த மாதிரி நல்லா செலக்ட் பண்ணி தெரிஞ்சு தெரிஞ்சு எடுத்திருக்கிறீங்க. முத்து முத்தான பாடல்கள் எங்களுக்கு மிகவும் விரும்பி கேட்கிற பாடல்கள் எல்லாம் பாடுறீங்க. தேங்க்யூ சோ மச், நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம்.
1: பாடுங்க. அடுத்த நேர அழைக்க முன்னர் ஒரு பாடலுக்குள் செல்லாம் இருக்கிறோம். ஏனென்றால் எல்லோருக்கும் சந்தர்ப்பத்தை வழங்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எங்களுடன் இணைந்து கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கத்தை ஒரு முறை நீங்கள்
0: அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-292-4059.
1: இந்த பாடலும் கூட எல்லோரும் அறிந்த ஒரு பாடல். இதை, இந்த பாடலை விரும்பாதவர்கள் யாருமே இருக்க மாட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த பாடலுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது. தென்னங்கீட்டில் தென்றல் வந்து மோதும், எம் தேசம் எங்கும் கொண்டு வந்து வீழும். இந்த பாடல் நமது ஈழத்தின் இயற்கை அழகினை விவரிப்பதோடு அந்த காலகட்டத்திலே பெண்களும் ஒரு ஒரு காதல் ஜோடிகள் தங்களது அந்த போர் சூழ்நிலையில் காரணமாக தங்களது வாழ்க்கையை நடாத்த முடியாமல் எந்த இடம் எங்களுக்கு முக்கியமோ அந்த இடத்தை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டும் என்கின்ற மாதிரி அந்த பாடல் எழுதியிருப்பினோம். அந்த பாடல் வாணிஜியராம் மனோ பாடி வெளியான பாடல். அந்த பாடல் உங்களுக்காக இப்பொழுது நாங்கள்

அடுத்த பாடலுக்குள் செல்வோம். அடுத்த பாடலும் கூட இந்த பாடல் போர் முரசம் என்னும் இருவட்டில் இடம்பெற்று எமது ஈழத்து உணர்ச்சி பாடகர் அண்மையில் மறைந்த தேனிசை செல்லப்பா அவர்களால் பாடப்பட்டு உணர்ச்சி கவிஞர் காசியானந்தன் அவர்களது இசையிலே இடம்பெற்ற அந்த பாடல். இந்த பாடல் இப்பொழுது உங்களுக்காக அழகான

0: வணக்கம், அடுத்த நேர இழைப்போம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
1: வணக்கம், தொலைபேசியில் இருக்கிறீர்கள். வணக்கம்.
2: ஹலோ.
1: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: நான் பிரியதர்ஷினி ஹாய்க்கிறேன்.
1: எப்படி இருக்கீங்க?
2: நான் நலமா இருக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரெண்டு பேருக்கும் வாழ்த்துக்கள்.
0: நன்றி.
2: You both are singing very well. Your performance are very touching and emotional. TVI and CMR க்கு தான் தேங்க் பண்ணோம் புரிய ஆப்பர்ச்சுனிட்டி ரெண்டு பேருக்கு கொடுத்ததுக்கு.
0: கட்டாயம், கட்டாயம்.
2: Yeah, thank you and all the very best. ரெண்டு பேருக்கும் நன்றி.
1: அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
3: நான் அன்விகா பேசுறேன்.
1: அன்விகா, எப்படி இருப்பீங்க?
3: நான் நல்லா இருக்கிறேன். நீங்க ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க.
1: ஓ, நன்றி,
0: நன்றி.
3: எனக்கு ஈழ பாட்டுகள் நல்லா விருப்பம்.
1: நானும்
3: படிப்பேன். ஜெயச்சந்திரன் அங்கு இந்த ப்ரோக்ராம்ல பாக்குறேன்.
1: நீங்க நல்லா பாடுவீங்கள் ஆக்சுவலி நான் கேட்டிருக்கிறேன்.
0: இந்த நாள் என்ன, எந்த நிகழ்வு சம்பந்தமா சிறப்பாக நடக்குதுன்னு தெரியுமா உங்களுக்கு? கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேண்டும் என்ற எண்ணத்துல தான் இப்படி கேட்டேன் உங்களை. நன்றி, நீங்களும் இணைந்து கொண்டதுக்கு
3: நன்றி.
1: நன்றி. அடுத்த நேர், வணக்கம்.
4: வணக்கம், நான் தவராஜா கதைக்கிறேன்.
1: எப்படி இருப்பீங்க?
4: நாங்கள் நலம். நீங்கள் இருவரும் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நன்றாக இருக்கிறோம்.
4: மதன், பிரியா, நீங்கள் இருவரும் தந்த சிறப்பு மிக்க உணர்வுமான பாடல்கள் அனைத்தும் இன்று சிறப்பானவையே. காலங்கள் கரைந்தாலும் எங்கள் நினைவுகளும் கனவுகளும் நாம் பிறந்த மண்ணின் மீதும் அங்கு இன்று வாழும் மக்கள் மீதும் இருப்பதை உங்கள் இன்றைய நிகழ்வு நிரூபணம் செய்துள்ளது. நாம் அந்த இழந்தவை ஏராளம். அதை எவராலும் ஈடு செய்ய முடியாத சூழலில் இவ்வாறான இசை நிகழ்வுகளோடு பல எதிர்மறை எண்ணங்களை வளர்க்கும் சிந்தனைகளை மண்ணையும் மக்களையும் நேசிக்கும் டிவியை CMR போன்ற ஊடகங்கள் என்றும் போற்றுதற்குரியவையே. மாற்றம் ஒன்றிய மாற்றத்திற்கான வழி என்ற வகையில் நம் உறவுகளின் வாழ்விலும் ஒரு மாற்றம் ஒன்றை உருவாக்க முயலும் இவ்வாறான சிறப்பு மிக்க நிகழ்வுகளில் பங்கு கொண்டு உங்கள் இனிய இசையால் மக்கள் மனங்கள் இன உணர்வையும் மக்கள் ஒருமைப்பாட்டையும் வளர்க்கும் இவ்வாறான நிகழ்வுகள் போற்றப்பட வேண்டியவையே. அந்த வகையில் இன்று நீங்கள் தெரிவு செய்த பாடல்கள் அனைத்தும் சிறப்பானவையே. உங்கள் இசை வளர்ச்சி மேலும் வளரவும் இன உணர்வும் மொழிப்பற்றும் கொண்ட உங்கள் வாழ்வு உயர்வு பெறவும் இறையாசி வேண்டி இந்நிகழ்வை இனிதே தரும் டிவியை CMRக்கு வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி விடைபெறுகின்றேன்.
0: நன்றி, வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி.
4: நன்றி.
1: அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம், நான் ஜெயநூரிலிருந்து. எப்படி இருவரும் நலமா இருக்கீங்களோ?
1: நலமா இருக்கிறோம்.
0: எப்படி இருக்கிறீங்கள்?
5: நல்ல சுகமா இருக்கும். உங்களை நிகழ்ச்சியில கேட்டுக் கொண்டிருக்கோம். அருமையா பாடுறீங்க. இவருக்கும் சிறப்பு வாழ்த்துக்கள்.
1: நன்றி.
5: சினிமா நிறுவனத்துக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சி கொண்டு வந்ததுக்கு
1: நன்றி.
5: மற்ற நாங்கள் பேசுற பாடலையும் பாடுவீங்களா?
0: ஓ, கூறுங்கள். எங்களுக்கு இருக்கின்ற நேரத்துக்கு இடையில நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து உங்களுக்கு.
5: எனக்கு ஒரு நல்ல பாடல் ஒன்று பிடிக்கும். உங்களோட குரல்ல இருவருக்கும் நல்லா இருக்கும் நினைப்பேன். இந்த களத்தில் இருந்து அம்மாவுக்கு கடிதம் வழியினு.
0: ஓகே, நாங்கள் அதுக்கு அதை தர்றதுக்கு முயற்சி செய்யறோம்.
6: அருமையான பாடல், அருமையான பாடல் தெரிவுகளை காலத்தின் தேவை அறிந்து உங்கள் பாடல்ல பாடிக்கொண்டிருக்கிறீர்கள். சிறப்பான வாழ்த்துக்கள். நேரடியா உடனே கலந்து கொள்ள ஆற்றலும் தீர்மானித்துக் கொண்டுதான் இருந்தோம். பாடல்கள் எல்லாமே சிறப்பா இருந்துச்சு. அருமையான பாடல் தெரிவு வந்தீங்கள். காலத்தின் தேவை அறிந்து உங்களோட பாடல் தெரிவுகள் எல்லாம் இருந்தது, சிறப்பா இருந்தது. நன்றிகள், வாழ்த்துக்கள் உங்களுக்கு.
0: நன்றி.
2: நன்றி.
6: நன்றி. நன்றி.
1: அடுத்த நேர், வணக்கம். இணைப்பில் இருப்பீங்கள். வணக்கம்.
0: ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
7: வணக்கம் தம்பி, நான் ராதாகிருஷ்ணன் கேட்கிறேன். மீண்டும் மூன்றாவது அடவையாக மதன் தம்பி, உங்களுக்கும் பிரியாவுக்கும் இனிய மீண்டும் வாழ்த்துக்கள், இனிய வாழ்த்துக்கள். என்னென்னு கேட்டால் இந்த பாடல்களில் தான் நெறிப்படுத்தி உலகத்தை உணர்ந்து சிறப்பாக மேடையேற்றுவதன் சொல்றது இலகியமான காரணம் காரியம் அல்ல. அவை விடுதலை பாடல்கள் சொன்னாலே அதுக்கு திரும்பான ஒரு மதிப்பும் மவுசும் இருக்கிறது. ஒரு தியாக உணர்ச்சியான பாடலை இதுவரைக்கும் உணர்ந்த இருவருக்கும் மீண்டும் எனது நன்றியை தெரிவித்து டிஎம்ஆர் டிவிஐ ஆகிய இரு நிறுவனத்தினருக்கும் இப்படி சிறப்பான ஊடகமாக இருந்து நமது மண் மீது கொண்ட அன்பாலும் பாசத்தாலும் இப்படியான நிகழ்ச்சியை கொண்டு வந்த இரு நிறுவனத்தினருக்கும் எனது அன்பான வாழ்த்தை தெரிவித்து மீண்டும் சந்திப்போம். ஞாயிற்றுக்கிழமை மீள் அறிவு மீள் ஒளிபரப்பு மீண்டும் இருக்க பார்க்கவனும் போல இருக்கிறது.
0: நன்றி அண்ணா, கட்டாயம் உங்களோட சப்போர்ட்டுக்கு நன்றி. நீங்க மீண்டும் மீண்டும் சொல்றீங்க.
8: வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
8: வணக்கம், நான் சியா, திருப்பி வரேன். எனக்கு பிரியா ஒரு ரெண்டு வரி உங்களுக்கு ஏழுமெண்டா படியுங்கோ. என்னமே என் சனமே என்ற பாட்டுல
0: கட்டாயமாக்கா நிறைய கேட்டிருக்கோம். கட்டாயம் அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்க கட்டாயம் உங்களுக்கு அந்த பாடல்களை
8: ஏழுமெண்டா ஏழுமெண்டா அதர்வைஸ் உங்களோட எல்லா பாட்டும் நல்லா இருக்கு. தேங்க்யூ சோ மச்.
0: நன்றி நன்றி நன்றி. ஓகே, ஆமா, இந்த நிகழ்வின் இறுதி கட்டத்துக்கு நெருங்கி இருக்கிறோம். இவ்வளவு நேரம் எங்களுக்கு சப்போர்ட் தந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, நீங்கள் ரிக்வெஸ்ட் தந்த பாடல்கள் முடிந்த அளவுக்கு முடியாத போகலாம் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் எங்களது நேரம் ஏற்கனவே முடிந்திருக்கிறது. எனவே மீண்டும் நீங்கள் கேட்ட அந்த அனைத்து பாடல்களையும் நாங்கள் இன்னொரு இடத்திலே ஏதோ ஒரு கட்டத்திலே உங்களுக்கு நாங்கள் வழங்குவோம் என்ற குறிப்பில் நோட் பண்ணி கொண்டு இறுதி பாடலுக்குள் செல்கிறோம். இந்த பாடலும் கூட எமது சந்ததிகள் சுதந்திரமாக வாழ்க்கையை ஒரு நிம்மதியான நாட்டினையும் உருவாக்குவதற்காக தங்கள் இன்னுயிர்களை அர்ப்பணித்த எம் மாவீரர்களின் வீரத்தை தான் இந்த பாட்டம் சொல்லுது. அவர்களின் அர்ப்பணிப்பு எந்த வகையில் இருக்கிறது, என்னத்தை எப்படி அவர்கள் தங்களது உயிரினை துச்சமென மதித்து எங்கள் மக்களின் நிம்மதிக்காக போராடினார்கள் என்றதான் இந்த பாடல். தேவேந்திரன் அவர்களின் இசையில புதுவை ரத்னத்துறை ஐயா அவர்களின் வரிகளில் சஞ்சீவன் அவர்கள் பாடி, இதோ உங்களுக்காக மேகம் வந்து கீழிறங்கி முத்தம் கொடுக்கும் என்ற இந்த நிகழ்வின் இறுதி பாடல்.

0: ஆம், இதுவரை நேரமும் முள்ளிவாய்க்கால் நினைவுகளை சுமந்து அந்த உணர்வு வழிகளோடு அந்த இடத்திலே உயிர் நீத்த அனைத்து உயிர்களுக்கும் ஒரு அஞ்சலி செலுத்துவதாக இந்த நிகழ்வினை இந்தளவு நேரமும் எமக்கு நடாத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த டிவிஐ சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட் நிறுவனத்தினருக்கு முதலில் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதுவரை நேரமும் எங்களுடன் இணைந்து இந்த தாயக அனுபவங்களை பாடல்களை பற்றியும் எமக்கு வாழ்த்து கூறியவர்கள் அனைவருக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் மீண்டும் மீண்டும் நன்றிகளையும் கூறிக்கொண்டு பிரியா.
1: அத்துடன் ஃபேஸ்புக் மூலமாகவும் கணவர் வாழ்த்தினீங்கள். ஸோ அதுக்கும் உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொலைபேசி மூலமாகவும் எங்களோட உரையாடின அனைத்து அன்பு நண்பர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் இந்த வாய்ப்பை தந்த சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட் குழுவினருக்கு எனதும் மனமார்ந்த நன்றிகள். நன்றி, வணக்கம்.
0: இந்த வழி நிறந்த நாளை மே 18, இதை எந்த ஒரு சந்ததியும் விட்டு சென்றுவிடக்கூடாது என்பதில் தமிழ் மக்களாகிய நாங்கள் ஒரு விழிப்புணரும் உணர்வுடனும் அடுத்த சந்ததிக்கு அதனை கடத்தும் ஒரு முன் உதாரணமாகவும் செயற்பட வேண்டும் என்று இந்த இடத்திலே அனைவரையும் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொண்டு இன்றைய இந்த நிகழ்வில் கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி சொல்லாத அனைவருக்கும் நன்றிகளை கூறி மீண்டும் ஒருமுறை இந்த இடத்திலே இந்த கனடாவிலே இப்படி ஒரு சந்தர்ப்பத்தினை இப்படி ஒரு நினைவேந்தல் சம்பந்தமான நிகழ்வுகளை ஒரு ஊடகத்தினூடாக மிக சிறப்பாக நடாத்துவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்பத்தையும் ஒத்துழைப்புகளையும் வழங்கிய சிஎம்ஆர் டிவிஐ மியூசிக் கனெக்ட் அந்த அவர்களுக்கும் அந்த குழுவினர்கள் அனைவரும் எமக்கு உதவிய அனைவருக்கும் இந்த இடத்திலே நன்றிகளை கூறி இந்த நிகழ்வினை நிறைவு செய்கின்றோம். உங்கள் அன்பின் மன்மதன் மகேந்திர ராஜா,
1: சிவப்பிரியா மிகுந்தன். நன்றி, வணக்கம்.
0: நன்றி, வணக்கம்.
2: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, சிஎம்ஆர் கேட்டுக்கொண்ட நேயர்களுக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, நாளைய விடியல் உங்கள் எல்லோருக்கும் இனிய பொழுதாக அமைய வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு, மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இந்த இரவு பொழுதில் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் ரஜி. நன்றி, வணக்கம்.
3: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD, உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வா 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வா 416-419-2300.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே சிந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: KM Business Solutions Income Tax E-Filing உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.

0: rkmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் auto.ca.
2: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2462
3: வணக்கம். நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 416-700-2222 வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795. கால் நவீன், ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
4: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
1: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
4: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
1: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
4: சுகந்தன், 416-540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம். 416-821-0462
5: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
6: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
7: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கு ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற 4168345753
2: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 6478494444 6478494444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
3: அரசு அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
4: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 இருந்து 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
3: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
4: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
5: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
4: மிடில் ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 416-834-2266.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
6: தமிழை இங்கு கொட்டி தீரா,
1: ஆண்ட்ரியா,
6: ஓ சொல்றியா
1: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்செர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. Soul and Fire Events. கிளிக்கூட் CA.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் ஹாஃப் சாரீஸ் பிளவுசஸ் அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ் ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ் லெகிங்ஸ் நைட் வேர் மென்ஸ் கலெக்ஷன் குர்த்தி $24 நைட்டி $34 சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப் பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139 ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில் மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-01 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட் ஸ்கார்ப்ரோ ஏசியன்ஸ் மெகா சேல். புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி 416-888-8044
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
0: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
0: 416-489-2000 GTA credit.
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
0: 96-99 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட் மேப்பிள்
2: 905-417-6069.
0: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் CA 905-417-6069.
3: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
2: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
1: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
2: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
1: 416-271-5992.
2: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார். விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகீட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம். ரவி நடராஜா, ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
1: Working for you. மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோட், யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200 9056677200
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள். கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன். 647-459-9757
4: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

தக தின தின தின நக நக நக தட்டுக்கு தான தான தான திக்கிட்ட திக்கிட்ட தகின தான தாக்கு தான திக்கிட்ட டக தீ தீ தீ தான தான கெந்தடான தான தான கெந்தடான தான தான கெந்தடான அதினவனீதா அபிநய ராஜா கோகுல பாலா கோட்டி பிரகாஷா விரக நரக ஸ்ரீ ரட்சக மாலா எத்தனை முறை நான் இங்கிச்சாவே இத்தவனை என ஆட்கொள்வாயா சூடிய வாடலு சூடிய வாக்கள வாடிய சிந்தை துரும்பத்தா பூதகியாக பணித்திடுவாயா பாவை விரகம் பருகிடுவாயா ஆயர்தம் மாயா நீவா ஆயர்தம் மாயா.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
2: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே?
3: நோ.
4: முதியோர் பராமரிப்பு VKR ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 VKRH.com.

0: உரைவிடும் முதல் HD தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
4: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கு மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, வொர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
5: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
5: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
5: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது தமிழ் HD. மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவெல்லடா.
2: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர் செய்யப்படுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 LICO.
2: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
3: 6700 செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8:00 to 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஓட்டோ அண்ட் டயர், ஆல் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஓட்டோ.ca.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
0: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
0: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383,
1: சுகந்தன், 416-540-6269.
0: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ்.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச், GTA Square மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்,
2: 416-834-2266.
3: ஜுவல்லர்ஸ்.
4: என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: சிகரெட்.
1: வீரர்களின் இடையே ஒரு வீரல் போல சில நொடி வாழ்கின்ற.
0: ஓகே, வெக்கம்.
1: இது பெண்மை பேசிடும் முதல் ஆசை வார்த்தைதான்
0: மீசை.

ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ், 416-990-2463.

0: 416-990-2462. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165. எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401 அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில். ஆன்சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
1: சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர் சின்மயி,
2: தமிழை இங்கு கொட்டி
1: ஆண்ட்ரியா
2: சொல்றேன்.
1: July 4 Whitby Event Centerல் ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். Book now to get attractive discounts. 647-505-7773 Soul and Fire Events. kilikoot.ca

கம்மியா கொடுறா. சப்ளை கேட்டா கண்டு

0: இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD. வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: மார்க்க மக்களே, தாமோல் நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
0: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்ஃபர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்ஃபர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சுக்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை.
0: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோல் நிறுவனம். 905-667-7200. 9-0-6-6-7-7-2-0-0. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம்.
2: 4161-0462.
0: குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரைவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775
2: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி
3: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்
2: 905-417-6069.
3: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
4: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும்
5: மியூசிக் கனெக்ட்ஸ்.
4: நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
6: அப்படின்ற

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
0: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: நிசான் ஹெட் டு ஹெட் ஈவென்ட் இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு. 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஃப்ரீ ஓயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா, எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
4: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
5: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: Everything okay? No problem and did you know?
5: Bar kalam closing da tadikira nadik.
6: The customer you're trying to reach is not available.
7: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
4: Last minute left. Closing day, the brothers, Chella, thanks.
5: Chella, Miller, Dad, Selvam.
4: Cherry, cherry.

0: வணக்கம், நான் உங்கள் பின்னணி பாடகி சுருமுகி. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி.
1: இருபத்தி நான்கு மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் ஹெச்டி தமிழ் ஹெச்டி தமிழ் ஹெச்டி.
2: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் தேவக்குமே பாக்குறேன்.
3: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது, வீட்டுக்கு காத்தாய் சாப்பிட வர போய் வந்து கோசதியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன். டீன் கலி
2: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன். மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
4: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
5: 905-270-8800
4: உதயம் சூப்பர் மார்க்கெட்.
6: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
7: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
6: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
8: 416-489-2000.
9: உலகிழந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
10: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நிகழ்ச்சிகளின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358. வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661-416-475-4661-4765-4661. ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல் டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2410, நைட்டி $3410, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், பிரீத்தி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல் வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை. இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அன்னநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
2: அப்படின்ற

ஜோஷா கணேன வரதத்தி விமத்யமானே கோஷாலயேஷு தத் மந்தன தீவிர கோஷா ரோஷாத் கலிம் விதததே ககுபஸ்ச கும்பா சேஷாத்ரிஷேகர விபோ தவ சுப்ரபாதம் பத்மே சமித்ர சதபத்ர கதாலி வர்கா ஹர்த்தும் ஷியம் குவலயஸ்ய நிஜாங்க லக்ஷ்ம்யா பேரி நிநாதமிவ பிப்ரதி தீவிர

ஸ்வர்காபவர்கதிரபேக்ஷநிஜாந்தரங்காஃகல்பாகமாகலநயாகுலதாம்லபந்தே ஸ்ரீவேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் தத்கோபுராக்ரசிகராணி நிரீக்ஷமாணாஃஸ்வர்காபவர்கபலவீம்பரமாம்ஶ்ரயந்தஃமர்த்யாமனுஷ்யபுவனேமதிமாஶ்ரயந்தே ஸ்ரீவேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் ஸ்ரீபூமிநாயகதயாதிகுணாமிருதாப்தே தேவாதிதேவ ஜகதேக சரண்யமூர்த்தே ஸ்ரீமன் அனந்த கருடாதி.

சிவச்சிஹரணாத பாரிஜாத ஸ்ரீ வேங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம். கந்தர்ப்ப தர்ப்பஹர சுந்தர திவ்யமூர்த்தே காந்தா குஜாம்புருக குட்ம

பரவங்க கனசார சுகந்தி தீர்த்தம் திவ்யம் வியசரிதி ஹேம கடேஷு பூர்ணம் த்ருத்வாத்ய வைதிக சிகாமணய பிரகிருஷ்டா திஷ்டந்தி வேங்கடபதே தவ சுப்ரபாதம் பாஸ்வானுதேதி விகச்சானி.

சந்தஸ்தனந்தன முகாஸ்தவ யோகி வர்யாஹ தாமாந்திகே தவ ஹி மங்கள வஸ்து ஹஸ்தாஹ ஸ்ரீ வேங்கடாசலபதே தவ சுப்ரபாதம் லக்ஷ்மி நிவாச நிரவத்ய

லக்ஷ்மி நிவாச நிரவத்ய குணைக சிந்தோ சம்சார சாகர சமுத்தரணைக சேதோ வேதாந்த வேத்ய நிஜ வைபவ பக்த போக்ய ஸ்ரீ வெங்கடாச்சலபதே தவ சுப்ரபாதம் நித்தம் விருஷாச்சல பதேரிக சுப்ரபாதம் ஏமானவா பிரதிதினம் பதிதும்.

ீச்சரராஜதமோமிகிரம் மகனீயமகம் ரகுராமமயே சுமுகம் சுஹ்ருதம் சுலபம் சுகதம் ஸ்வநுஜம் ச சுகாய மமோகஷரம் அபஹாய ரகுத்வஹமன்யமகம்.

க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷசைல சிகாமணே அஜ்ஞானினா மயா தோஷான சேஷாம் விஹிதாந்தரே க்ஷமஸ்வத்வம் க்ஷமஸ்வத்வம் சேஷ

பத்மாலங்கிருத பாணி பல்லவ யுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரீயம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜெகன்மாதரம். ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஸ்ரீமன் கிருபாஜல நிதே கிருத சர்வலோக சர்வஜ்ஞ சக்தனத வத்சல சர்வசேஷின் ஸ்வாமிம் சுஷீல சுலபாஸ்ருத பாரிஜாத ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே. ஆனூ புராற்பித சுஜாத சுகந்தி புஷ்ப சௌரப்ய சௌரபகரௌ.

சமுதித்த ரசாந்திர ராக சௌரபிய நிர்பர சரோருப சாம்ய வார்த்தாம் சம்யக்ஷு சாகச பதேஷு விலேகயந்தோ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே ரேகாமயத்வஜ சுதா கலசாத பத்ர வஜ்ஜாம்புஷாம்புருக கல்பக சங்க சக்ரைஹி தவ்யைரலங்கிருத தலௌ பர தத்வ சின்ஹை ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே தாம்ரோதரத்விதி பராஜித பத்மராகௌ பாஹ்யை மகோபிர விபூத மகேந்திர நீலௌ உத்யன்னகாம்ஷு விருதஸ்த சசாங்க பாசௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே சப்ரேம பீதி கமலாகர பல்லவாப்யாம் சம்வாஹனேபி சபதிக்ரம மாததானௌ காந்தாவவாங் மனச கோச்சர சௌகுமார்யௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே லக்ஷ்மீ மகீததனு ரூப நிஜானுபாவ நீலாதி திவ்ய மகிஷீகர பல்லவானாம் ஆருண்ய சங்கிரமண தக்கில சாந்திர ராகௌ ஸ்ரீ வெங்கடேச சரணௌ சரணம் பிரபத்யே.

ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே விஷ்ணு பதே பரம இத்யுதித ப்ரசம்சௌ யௌ மத்த உத்ஸஹிதி போக்ய தயாப்யுபாதௌ பூயஸ்ததேதி தவ பாணி தல ப்ரதிஷ்டௌ ஸ்ரீ வெங்கடேஷ சரணம் சரணம் ப்ரபத்யே பார்த்தாய தர்ஷத்ருஷ சாரதினா த்வயைவ யௌ தர்ஷிதௌ ஸ்வசரணௌ சரணம் வ்ரஜேதி பூயோபி மஹ்யமிஹதௌ கரதர்ஷிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே மன்மூர்த்திகாளிய பணே விகடாடவீஷு ஸ்ரீ வெங்கடாதி சிகரே சிரசி ஸ்ருதீனாம் சித்தேப்யனன்ய மனசாம் சமமாஹிதௌ தே ஸ்ரீ வெங்கடேஷ சரணௌ சரணம் ப்ரபத்யே.

ஸ்ரீவேங்கடேசரணம் சரணம் பிரபத்யே. ராய பிரபன்ன ஜனதா பிரதமாவகாஹ்யோ மாதுஸ்தனாவிவ சிசோர மிருதாய மானம் ப்ராப்தோ பரஸ்பர துலாம துலாந்தரௌ தே ஸ்ரீவேங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்த முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே. சத்வோத்தரை சதத சேவ்ய பதாம்புஜேன சம்சார தாரக தயார்த்ர திகஞ்சலேன சௌமியோபயந்த முனிநாம மதர்ஷிதௌ தே ஸ்ரீவேங்கடேச சரணௌ சரணம் ப்ரபத்யே.

கல்யாண நிதயே நிதயேர்த்தினா ஸ்ரீ வெங்கட நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். லக்ஷ்மீ சவிப்ரமாலோக சுப்ரூ விப்ரம சக்ஷுஷே சக்ஷுஷே சர்வலோகானா வெங்கடேஷாய மங்களம். ஸ்ரீ வெங்கடாத்ரி சிங்காத்ர மங்களாபரணாங்கயே மங்களானாம் நிவாசாய ஸ்ரீநிவாசாய மங்களம். சர்வாவயவ சௌந்தர்ய சம்பதா.

மங்களம் ஷட்பூஷாம்பரஹேதீனாம் சுஷமாவசமூர்த்தயே சர்வார்த்திசமநாயாஸ்து வேங்கடேஷாய மங்களம் ஸ்ரீவைகுண்டவிரக்தாய ஸ்வாமி புஷ்கரிணீ தடே ரமயா ரமமா.

0: உங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044-416-888-8044.
5: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
6: Working for you.
5: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
6: Working for you.
7: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
8: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52, தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

பொறுப்புத்துறப்பு சிஎம்ஆர் தமிழ் ஒலிபரப்பில் இடம்பெறும் கலந்துரையாடல்கள், விவாதம் மற்றும் நிகழ்ச்சிகளில் வெளியிடப்படும் கருத்துக்கள் அவற்றுள் பங்கு பெற்றுபவர்களின் கருத்துக்கள் மட்டுமே. அத்துடன் விளம்பரதாரர்களினால் தெரிவிக்கப்படும் எந்தவிதமான தவறுதலான தகவல்களுக்கும் சிஎம்ஆர் பொறுப்பல்ல என்பதனையும் எமது நேயர்களுக்கு அறியத் தருகின்றோம். அத்துடன் விளம்பரதாரர்கள் மற்றும் அனுசரணையாளர்களோடு எந்த ஒப்பந்தத்திலும் கையெழுத்திடுவதற்கு முன் அதன் அனைத்து விதிமுறைகளையும் கவனமாக பரிசீலிக்கவும். தேவையெனில் உங்கள் சட்டத்திறனை ஊடாக ஒப்பந்தத்தை மதிப்பாய்வு செய்யுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். விளம்பரதாரருடன் நீங்கள் மேற்கொள்ளும் ஒப்பந்தம் அல்லது பரிவர்த்தனை தொடர்பான அனைத்து பொறுப்பும் மற்றும் விளைவுகளும் உங்களுக்கும் அந்த விளம்பரதாரருக்கும் இடையிலானது மட்டுமே.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒலிபரப்பு, புதன் நண்பகல் 12 மணிக்கும் சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காண தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள்.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
2: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில் 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
2: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 9056677200, 9056677202.
3: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவை.
4: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
5: நோ. முதியோர் பராமரிப்பு VKR Retirement Home, ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில் ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் VKR Retirement Home Inc. உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677, 289-200-4677, VKRH.com.

0: ஜி இப்படிங்கண்ணா, ஒரு நிமிஷம். ஹலோ,
1: நான் மலர் பேசுறேன்.
0: ஆ சொல்லுங்க.
1: இல்ல, மேரேஜ பத்தி பேசுனீங்கல்ல.
0: ஆமா,
1: ஜூலைக்கு அப்புறம் பண்ணிக்கலாமா?

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: Nissan head-to-head event. இப்பொழுது Morningside Nissanல் approval creditக்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு zero financeல் demo வாகனங்களில் 6000 வரை சர்வீப்பு. 2026 Nissan Sentraவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
2: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 வரை கொடுக்கணும்.
2: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
3: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
4: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
3: மிடில்ஃபீல்ட் அண்ட் ஃபின்ச் GTA ஸ்கொயர் மாலில் ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 416-834-2266.
3: Jeeva Jewelers.
5: Everything okay? No problem, Dijinam.
4: Bar kalamu closing da, tadikira nadi.
6: The customer you're trying to reach is not available.
7: Prithi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selithi kundurukkundirkala. Ungal mortgage gulai vangikku maatavum. Call Prithi Selvam, 416-268-0155. 416-268-0155.
8: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
9: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆமன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
2: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்.
1: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்.
2: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. CK செந்தூரன், 416-400-8383.
1: சுகந்தன், 416-540-6269.
2: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-யில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட், ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி, வித்தகன். 416-475-4661. 416-475-4661.
4: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்? வந்ததா?
5: இல்லடா.
4: ஹலோ, காசு வந்ததாடா?
5: இன்னும் வரல காசு.
4: காசு வந்துச்சா?
5: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
6: What's happening? Suzanne.
7: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர், 416-834-5753. லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
8: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
9: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD. புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ் ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358 647-887-9358. ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி, AKS ரியல்டி டீம், ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK சிந்தூரன் மற்றும் குணா குணராஜா, ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK சிந்தூரன் 416-220-8888, குணா குணராஜா 647-624-4165. புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கன்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462 416-821-0462.
1: பொன்னின் மதிப்பே காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். வாங்கவும் விற்கவும் உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைகோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸ் பெறுங்கள். மார்க்கம் ஸ்டீல் செல் எலைகோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262
2: KM Business Solutions. Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

10, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. Happy New Year!

0: நேர்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில் நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. மீண்டும் ஒரு காலை வணக்கத்தை போட்டுட்டு திருப்பி உங்களை சந்திக்க வந்திருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். மண்டே வந்து லீவை போட்டதுனால நான் மிஸ் பண்ண உங்களை எல்லாரையுமே, நீங்கள் மிஸ் பண்ணிங்களா இல்லையா தெரியல, ஆஹா இன்னைக்கு அவங்ககிட்டலாம் பேசலையே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீலிங்ஸ். அதனால இன்னைக்கு மறுபடியும் வந்தாச்சு. இன்னைக்கு சிறப்பான நிகழ்ச்சிகள் உங்களுக்காக காத்திருக்கிறது. கண்டிப்பாக அலையுங்கள் 416-644-6222 இந்த நம்பர் கால் பண்ணி உங்களுடைய ஃபேவரட் சாங்கை கேட்டுட்டு என்னோடையும் பேசலாம். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு வந்திருக்கேன். இது எப்போ பேசினாலும் வந்து இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பாக இருக்கும். அதற்கு உங்களுடைய கண்டென்ட்டை நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். கால் பண்ண வேண்டிய தொலைபேசி எண் 416-644-6222. நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2. இந்த நம்பர் கால் பண்ணிங்க அப்படின்னா என்னோட பேசலாம். நிறைய புதிய நேர்கள், புதிய நேர்கள்னால் வந்து நீங்கள் ரொம்ப வருஷமாக நிகழ்ச்சியை கேட்குற நேராக இருக்கலாம், பட் கால் பண்ணுறது இதுதான் முதல் முறையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேர்கள் நீங்கள் யோசிச்சிட்டே இருக்காமல் டக்குன்னு ஃபோன் எடுத்து டயல் பண்ணுங்கள். சிம்பிளான ஒரு ஜாலி தலைப்பு தான். தலைப்புக்கு எனக்கு எதுவுமே கண்டென்ட் கொடுக்க பிடிக்காதுங்க, ஒரு மாதிரி அன்ஈஸியாக இருக்கும். இல்லை நான் பேசிக்கலி உங்களை மாதிரி ஒரு ஷை டைப் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெறும் பாட்டை மட்டும் கேட்குறது கூட கூப்பிடலாம். ஜஸ்ட் கால் பண்ணுங்கள், அதுதான் நம்மளுடைய ஒரே ஐடியா. கண்டிப்பாக கால் பண்ணுங்கள், என்னோட பேசுங்க அப்படிங்க சொல்லிட்டு முதல்ல சிஎம்ஆர் செய்திகள், செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கப் போகின்றோம். நேர்கள் அனைவரையும் இன்னும் வருக வருக என்று வரவேற்கும் நான் ஆர்ஜே ராஜ். காலை வணக்கம். செய்திகளை தொடர்ந்து நேர்களை சந்திக்கலாம்.
1: மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு பிரச்சினையும் ராணுவ முதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா பரவல் காரணமாக கொங்கோவுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கனடா பயண ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. ஈரானுடனான போரை அமெரிக்கா கையாண்ட விதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஜனநாயக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ட்கோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அதனை கடுமையாக சாடியிருக்கின்றார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் நாட்டில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி வழங்க வேண்டுமென்று பிவித்துருஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட புதிய நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாவை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 மாதங்களில் டெங்கு நோயினால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை கோரி மருந்து கடைகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெங்களூருவில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு அக்டோபர் முதல் புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடா எல்லைச்சேவை முகமையின் ஊழியர்களை பிரதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் குடிவரவு தடுப்பு மையங்களுக்காக தனியார் துறை காவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அந்த முகமைக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் முடிவினால் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் முழு கவனமும் பிரிவினைவாத முதல்வர்களுக்கு கிடைத்தால் கனடாவால் செயல்பட முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பிய முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஐரோப்பாவுக்கான ராணுவ படையணியை குறைத்திருக்கின்றது. போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் இருதரப்பினருக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட சுங்கவரி தற்காலிக ஒப்பந்தத்தை நீடிக்க கோருவதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய 3 நாள் அணு ஆயுத பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவுக்கான 428 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 2 முக்கிய ராணுவ ஆதரவு ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதலை வழங்கியிருக்கின்றது.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: என்ன கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
2: ஆண்டி ஓட்டுக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டு வேலையும் கிடைச்சிட்டு.
3: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

0: நேர்கள் கேட்ட அந்த பாடல் வேலும் மயிலும் அப்படின்னு சொல்லி புத்தம் புதிய ஒரு பாட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. சிவகார்த்திகேயனோட ப்ரொடக்ஷன்ல சிவகார்த்திகேயனே வந்து லிரிக்ஸ் எழுதிய முதல் முதல்ல ஒரு சாமி பாட்டுக்காக லிரிக்ஸ் எழுதிய ஒரு பாட்டு. நிவாஸ் கே பிரசன்னாவோட இசையில, நிவாஸ் கே பிரசன்னா கூட வந்து சிவகம் முருகேசனுடைய குரல்ல எஸ்கே ப்ரொடக்ஷன்ஸ்லேயே வந்து தயாரிக்கிற ஒரு சாமி பாட்டு. எப்பயுமே சினிமா பாட்டு தானே இவர் எழுதுவார், சினிமாவில் இந்த பாட்டு எழுதுகிறார். இது வந்து ஒரு ஆல்பம் பாட்டு, எக்ஸ்க்ளூசிவாக வந்து முருகனுக்காகவே வந்து ரெடி பண்ண ஒரு பாட்டு. ஸோ அந்த பாட்டை தான் இப்போ நீங்கள் கேட்டிங்க. இன்றைக்கி என்னென்ன நாள் செலிப்ரேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு இன்றைக்கி நம்ம தலைப்புக்குள்ளார போயிடலாம். முதல்ல வந்து இன்றைக்கி வேர்ல்டு பீ டே, தேனீக்களுக்காகவே ஒரு நாள். தேனீ வந்து எவ்வளோ முக்கியம்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. ஏன்னா நமக்கு வந்து கரெக்டாக மாறி மாதத்தில் மழை பெய்கிறதுலேருந்து வெயில் அடிக்கிறதுலேருந்து ஒரு சீதோசன நிலையவே வந்து முடிவு செய்கிறது வந்து ஒரு தேனீக்கள் மட்டும்தான். அவ்வளோ இம்பேக்டு தேனீக்கள்னால. அவங்க தான் முக்கியமான பாலினேட்டர்ஸ் இல்லையா. என்டையர் இந்த ஈகோ சிஸ்டத்தை இப்படியே செயல்படுறதுக்கும் பயோடைவர்சிட்டிக்கும் வந்து முக்கியமான காரணம் வந்து தேனீக்கள். இந்த கிளைமேட் சேஞ்ச் இருக்கு இல்லையா, இப்போ இந்த கிளைமேட் சேஞ்சு அப்புறம் இந்த மைக்ரேஷன் இது எல்லாத்தையுமே வந்து முக்கியமாக இப்படியே இந்த உலகத்தில் இது வரைக்கும் எப்படி இருந்ததோ அதே மாதிரி நம்மளுடைய இயற்கையை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கே வந்து தேனீக்கள் மிக முக்கியம். திடீர்னு ஒரு அலாரம் வந்தது, என்ன தேனீக்களே குறைஞ்சிருச்சு, தேனீக்கள்லாம் இறந்துருச்சு அப்படின்னு சொன்னதுனால ஐயோ இப்போ நாம் தேனீக்களை காப்பாற்றியே ஆகணுமே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய ரெசல்யூஷன் எடுத்தாங்க. இது வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ஜென்ரல் அசம்பிளியில் வந்து மே 20 வந்து என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, 2017 நான் சொல்கிறேன், 2017 வந்து ஒரு 115 நாடுகள் வந்து ஒன்றா சேர்ந்து, அதில் வந்து யுஎஸ்ஏ, கனடா, சைனா, ரஷ்யா, இந்தியா, பிரேசில், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, இன்னும் நிறைய யூரோப் நாடுகள்லாம் சேர்ந்து குழுவாக வந்து ஒரு மேஜர் ஸ்பான்சர்ஷிப் டீம் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் வந்து அவங்க ரெகுலராக காசை போடுவாங்க, அந்த காசை வச்சு மறுபடியும் தேனீக்களை எப்படி வந்து நம்ம மறுபடியும் உற்பத்தி செய்கிறது, அவங்களுக்கு தேனீக்களை எப்படி வந்து அதிகப்படுத்துறது அப்படிங்கிறதுக்காக நிறைய ரிசர்ச் நடந்து அந்த தேனீக்களை அதிகப்படுத்துகிற பீ அக்ரிகல்ச்சரும் போயிட்டுருக்குது. அதுக்கப்புறம் இந்த பீ கீப்பிங்னு சொல்லுவாங்கள்ல அந்த விஷயத்தையும் பண்ணுறாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலே இங்கே நயக்ராலையுமே இது நடக்குது, நீங்கள் பீ கீப்பிங் பண்ணலாம் தெரியுமா. பெரிய செலவெல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் ஒரு $1,200 பக்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பீ கீப்பிங் ஹை ஒன்று வாங்கிடலாம். நீங்களே காசு கொடுத்து வாங்கிட்டு அதை வந்து அவங்க அங்கே பராமரிப்பாங்க, நீங்களே போயிட்டு அதை தூக்கி பார்த்து அதுக்கப்புறம் அந்த வாலண்டியராக போய் அந்த நெட்டெல்லாம் போட்டுக்கிட்டு பீயை அனுப்பிவிட்டு அந்த ஹனியை மட்டும் நீங்கள் எடுத்துகிட்டு மறுபடியும் வந்து அந்த பீயை உள்ள அந்த அட்டைக்குள்ளே வைப்பீங்க. ஒரு டப்பா டப்பாவாக இருக்கும், அதில் ஸ்லேட் ஸ்லேட்டாக இருக்கும், அதில் இந்த ஸ்லேட்டில் வந்து அதுங்க வந்து ஒரு காலனி ஃபார்ம் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அந்த பீக்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு நீங்களும் வந்து காசு கொடுத்து அதை பண்ணலாம். சில டைம் வந்து அதிலிருந்து ஈல்டு வரலாம், லாபம் வராமே போகலாம். ஆனாலும் நீங்கள் வந்து தேனீக்கள் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்களாம் இதெல்லாம் பண்ணலாம். இது நான் ஆல்ரெடி பண்ணியிருக்கிறதுனால சொல்கிறேன், நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வேலையும் கூட. நீங்கள் போயிட்டு அந்த ஸ்லேட்டெலாம் உருவி உள்ளே இருக்கிற தேனீக்கள்லாம் வந்து தட்டிட்டு அந்த தேனை மறுபடியும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அதை உள்ளே வச்சு அதுக்கு ஒரு வீடு கொடுத்து அந்த வீட்டை வந்து நீங்கள் அப்பப்போ கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணால் எப்படி இருக்கும் தேனீக்களுக்காக. அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒர்க் நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சம்மரில் ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நயாகரா பக்கத்தில் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்காங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு தெரியும், நானும் உங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். இது தவிர இன்றைக்கி வந்து ஃப்ளவர் டே, அழகாக நிறைய பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு உங்களுக்கு உங்கள் மனைவிக்கு இல்லை உங்கள் லவ்வருக்கு உங்கள் டார்லிங்க்கு ஃபேவரட்டான ஒரு பூவை எங்கேயாவது வாங்கியோ இல்லை வளர்த்ததை கட் பண்ணியோ கொடுத்து இந்தாடா செல்லும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த பூவை கொடுக்கலாம். இன்னமும் எனக்கு போலன் அலர்ஜி வந்து முழுமையாக வந்து சரியாகலை, போகுது வருது அந்த அலர்ஜி மாத்திரம்லாம் சாப்பிட்டாலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ அப்பப்போ மியூட்டில் போனால் தப்பாக நினச்சிக்காதீங்க, தும்மல் வந்ததுன்னா நான் மியூட்டில் போவேன், அதுக்காக தான் சொல்கிறேன். ஆல்ரெடி என் குரல்லையே தெரிஞ்சிருக்கும் பல பேருக்கு, எனக்கு இந்த விளம்பரத்தை போட்டுட்டு மறுபடியும் பேசுகிறேன்.
1: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 24,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட் லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
1: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 GTA credit.
0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஸ்டீல். நீங்கள் கேட்டவை இது தவிர இன்னைக்கு வந்து முக்கியமான ஒரு நாள், அதுதான் வந்து நான் இன்றைக்கி தலைப்பாக கொண்டு வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி பி எ மில்லினர் டே. மில்லினர் அப்படின்னாலே வந்து ஆஹா, ஐ வாண்ட் டு பி எ மில்லினர்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் நீங்கள்லாம் கனவு கண்டிருப்பீங்க. இப்போ நீங்கள் மில்லியனராக தான் இருப்பீங்க. நானும் மில்லியனர் தான். எப்படி தெரியுமா? ஏன்னா $1,000,000 கடன் வச்சுருக்கேன்ல, அதனால தான். அவ்வளோ கடன் கொடுக்கறதுக்கு பேங்க் ரெடியாக இருக்குதுன்னு அப்படின்னா மில்லியனர் தானே. ஏதோ ஒரு அக்கௌண்ட்டில் இருக்கோ இல்லை கடனில் இருக்கோ, $1,000,000,000 மேலே இருக்குல்ல கடனில், அப்போ நானும் மில்லியனர் தான். இப்போ வந்து திங்க் லைக் அ மில்லியனர் அப்படின்னு ஒரு டே. இப்போ உண்மையிலே வந்து நீங்கள் பயங்கர மில்லியனராக ஃபீல் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு தான் இவங்களும் கேட்குறாங்க. அதே தான் நம்ம கேள்வியாக கொண்டு வந்திருக்கேன். ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக நீங்கள் ஃபீல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்படி ஒரு ஒரு பயங்கரமான பாஷான ஒரு ப்ரீமியம் கார் டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போவீங்களா? இல்லை வந்து போய் ஏதாவது ஒரு மிஷ்லின் ரெஸ்டாரண்ட்டில் நீங்கள் சாப்பிடுவீங்களா? இல்லை இந்த லூயி விட்டான், குச்சி, அப்புறம் இந்த ரோலெக்ஸ், இல்லைனா நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு ப்ராடக்டை போய் நீங்கள் வாங்குவீங்களா? இல்லை ஜுவல்லரி அந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களை மில்லியனராக வந்து ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்றது இவங்களே என்ன கேட்டிருக்காங்க. அதை நான் உங்களுக்கு கேட்க போகிறேன். இல்லை பயங்கர ப்ரீமியமான ஒரு காக்டெயில், இல்லைனா ஒரு க்ரூஸ் ரைடுக்கு புக் பண்ணுவீங்களா? ஏதாவது ஒரு பிஸ்னஸ் கிளாஸில் டிக்கெட் புக் பண்ணி ட்ராவல் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி கேட்குறாங்க. உங்களை மில்லியனராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஆல்ரெடி நீங்கள் மில்லியனராக இருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம் பண்ணுறீங்க? அந்த மில்லியனர்ன்ற ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து நான் அப்பப்போ செஞ்சு பார்ப்பேன். நான் மில்லியனர் தான், ஆனாலும் என்னதான் நிறைய காசு வச்சுருந்தாலும் நம்ம கொஞ்சம் எக்கனாமிக்கலாக தான் வந்து வாழும். தேவையில்லாமல் வந்து ஓவராக ஷோ ஆஃப் பண்ண மாட்டோம். பட் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு தருணத்தில் நமக்குன்னு அளவெடுத்து ஒரு டக்ஸோ தைச்சிட்டு அந்த டக்ஸை போட்டுட்டு ஒரு ப்ரீமியம் பார்ட்டிக்கு போகிறதெல்லாம் வந்து செமையாக இருக்கலாம் அந்த ஃபீலு. இந்த மில்லியனர் அப்படின்ற ஒரு வார்த்தை எப்படி உருவாச்சு அப்படின்னா ஃப்ரெஞ்சில் தான் முதல்ல உருவாச்சு. 1719 வந்து மிசிசிப்பியில் ஒரு பெரிய பபுள், அந்த பபுள் வெடிச்சது, அந்த ஃபினான்ஷியல் பபுள்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மார்க்கெட் பபுள் வெடிச்சது. அப்போ வந்து இந்த மில்லினர் கான்செப்டே வந்து 1786 தாமஸ் ஜெஃபர்சன் அப்படின்றவர் அவர் வந்து எழுதின ஒரு ஆர்டிக்கிளில், த புவரஸ்ட் லேபர் ஸ்டுட் ஈக்குவல் ஆன் ஈக்குவல் கிரவுண்ட் வித் த வெல்த்தியஸ்ட் மில்லினரி அப்படின்னு சொல்லி, ஒரு சாதாரண ஒரு லேபர் வந்து ஒரு மில்லினருக்கும் அவருக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசம் இல்லாமல் எல்லாம் ஒரே நிலையில் இப்போ இருக்காங்க அந்த பபுள் வெடிச்சதுனால அப்படின்னு சொல்லி சொன்னதிலிருந்து இந்த மில்லினர் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து பயங்கரமாக ஃபேமஸ் ஆகி எந்த ஒரு லக்ஸரி பிராண்ட்ஸ் வந்து தயாரித்தாலும் அது வந்து இது மில்லினர் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இப்போ நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ கரண்ட்டாக வந்து அப்ராக்சிமேட்டாக 46.8 மில்லியன் மில்லியனர்ஸ் வந்து உலகம் முழுக்க இருக்காங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 50,000 மில்லியனர்களுக்கு மேலே, சாரி 46.8 மில்லியன், அத்தனை மில்லியன் மில்லியனர்ஸ் இருக்காங்க இந்த உலகத்தில். 50 மில்லியன் மில்லியனர்ஸ் இருக்காங்கன்ற மாதிரி கணக்கு. ஸோ இந்த மில்லியனர்ஸில் நீங்களும் இருப்பீங்க இந்த லிஸ்ட்டில். இந்த மில்லியனர் ஆகிறதுக்கு வந்து ஃபினான்ஷியல் கோல்ஸ் நிறைய செட் பண்ணுவாங்க, இல்லை வந்து அவங்க ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிப்பாங்க, ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணி தான் மில்லியனர் ஆக முடியும். சம்பளம் வாங்கி எங்கேருந்து மில்லியனர் ஆகிறது கஷ்டம், அது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும். ஸோ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் அதை வந்து முதல்ல பண்ண சொல்கிறாங்க. இல்லை அப்படின்னா வழக்கம் போல தான், இந்நேரமும் லாட்ரி டிக்கெட்டை வாங்கிட்டு அதை நம்பரை செக் பண்ணிட்டு ஒரு நாள் நான் மில்லியனர் ஆகிடுவேன் அப்படின்னு மேனிஃபெஸ்ட் பண்ணுறவங்களும் இருப்பாங்க. பட் மில்லியனர் ஆகிறது ரொம்ப ஈஸி, ஆல் தட் யூ நீட் இஸ் அன் ஐடியா அப்படின்றாங்க. ஒரு ஸ்டார்ட் அப் ஐடியா இருந்தால் போதும், ஒரு தொழிலை வந்து தொடர்ந்து சாலிடாக 8 வருஷத்துக்கு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக லாபத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ்லேயே நீங்கள் மில்லியனர் தான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு சொல்கிறாங்க. இதை பற்றி டீட்டெயிலாக பேசுவோம். ஸோ இன்றைக்கி டாபிக் என்ன அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுக்கே ஒரு ஜாக்பாட் அடிக்குது, இல்லை உங்கள்கிட்ட ஒரு மில்லியனராக வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு உங்களையே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு ஆக்ஷன் என்னவாக இருக்கும்? இல்லை திடீர்னு உங்களுக்கு கையில் வந்து இப்போ திடீர் ஒரு $50 million வந்து ஜாக்பாட்டில் விழுந்துருச்சு, நீங்கள் என்ன பண்ணுவீங்க முதல்ல அப்படிங்கிறது ஒரு சிம்பிள் கேள்வி. இது ஹைப்போதெட்டிக்கலாக இருக்கும், ஆனால் ரொம்ப ஃபேமஸான ஒரு கேள்வி. இந்த கேள்வி தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கால் பண்ணி இந்த கேள்விக்கு பதிலை சொல்லிட்டு உங்களோட விருப்ப பாடலை கேட்க அலையுங்கள். 416-644-6222 இணைப்பில் இருக்கும் நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம்.
3: காலை வணக்கம் ராஜா. சுதா எப்படி இருக்கீங்க?
0: காலை வணக்கம் சுதா, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நாங்களும் அதே இடத்தோடு இருக்கோம்.
0: எஸ் சொல்லுங்க. நீங்க ஆல்ரெடி ஒரு மில்லியனர், மில்லியனர் அப்படின்றத ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு அப்பப்ப என்ன பண்ணுவீங்க?
3: நான் அடிக்கடி பயணம் போவேன், மில்லியனர் அடிக்கடி டிராவல் பண்ணுவேன், ஃப்ளைட்ல அங்க போவேன் இங்க போவேன், அப்படி அப்படிதான் விருப்பம்.
0: ஓ, டிராவல் பண்றதுல தான் அந்த மில்லியனர் ஃபீல் இருக்கு. அங்கங்க ஒரு நல்ல ஒரு 7-star ஹோட்டல் புக் பண்ணி அங்க போன உடனே மாலை போட்டு
3: போட்டு வச்சு அதுக்கு மேலே தான் பரவால.
0: ஆ, 7-star-க்கு மேல அந்த மாதிரி சமீபத்துல பண்ண ஏதாவது அனுபவம் இருக்கா?
3: அப்படி இல்ல, ஸ்ரீலங்கா போயிட்டு சங்கர்லா ஹோட்டல்ல போயிட்டு இருந்தான் 3 days ஃபேமிலிய.
0: ஓ சூப்பர், ஓகே.
3: அது ஒரு நல்ல ஒரு கெட்டா இருக்கும் அந்த ஹோட்டல்ல.
0: அப்படி அந்த அந்த ரெஸ்டாரண்ட்ல போய் அங்கே நடக்கிற ட்ரீட்மெண்ட், அதுதான் மெயின். அதான் நீங்கள் இந்த சில பேர் இந்த மில்லியனர் ஃபீலுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பயங்கர லக்ஸரி ஸ்பா புக் பண்ணி ஸ்பா ட்ரீட்மெண்ட் போவாங்க இல்லையா?
3: அது இல்லாம ஃபேமிலியா போனோட அப்படி நான் செய்யலை.
0: ஐயோ, நான் சொல்ற ஸ்பாவே வேற, ஃபேமிலியோட போறதுதான். என்ன நேரமும் குறும்பு மூடிலே இருக்க வேண்டியது. ஓகே சரி, என்ன பாடல் கேக்கலாம் உங்களுக்காக.
3: கொஞ்சம் சோகம் பாடுதான் இந்த பாட்டு கேட்டு அவனும் விருப்பம். அந்த இதயம் படத்துல இருந்து இதயமே இதயமே.
0: ஏன் ஏன் இவ்வளவு சோகம்?
3: அது வந்து சோகம் தானே அந்த அந்த ஒரு காலத்துல அந்த பாட்டு இந்த கேட்டு ஒன்று கேட்க அந்த மனசுக்கு ஒரு வலி ஒரு வலிமையா இருக்கும். அதே கேட்டு எல்லாரும் திரும்பி கேட்பாங்க, நல்ல பாட்டு உண்டு.
0: ஆமா, ஆனா ஏன் இந்த வழியோட பாட்டு இப்படி? நீங்க தான் இப்ப மில்லியனர் ஆயிட்டீங்களே, கோடீஸ்வரர் ஆனாலும் உங்களுக்கு இந்த லவ் லவ் வலி இன்னும் விட்டு போல உங்களை?
3: லவ் வலி எப்பவுமே இருக்கு,
0: எப்பவுமே
3: போவோட இருக்கும்.
0: அது சரி, கரெக்ட் தான். சரி, அந்த கண்டிப்பா அந்த பாட்டை உங்களுக்காக தந்துடுறேன். ரொம்ப நன்றி என்ன கால் பண்ணதுக்காக.
3: நன்றி.
0: இப்ப திடீர்னு எங்க அப்பா வந்து ஒரு நாள் வந்து சொன்னாரு, ஏய் நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன், நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னாரு. என்ன, ஏதோ லாட்டரி டிக்கெட் தான் ஏதோ விழுந்துருச்சோ என்ன, எதுக்கு திடீர்னு இப்படி சொல்றாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் அவங்க அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தோம். திடீர் எல்லாரும் அவங்க வேலையை அப்படியே போட்டு அப்படியே எல்லாம் அந்த ஹாலில் வந்து ஒன்றா சேர்றோம். என்ன எங்க அப்பா இப்படி சொல்றாரு அப்படின்னு, என்னப்பா என்னாச்சு அப்படின்னு, ஆமா நான் கோடீஸ்வரன் ஆயிட்டேன் அப்படின்னாரு. என் எப்படி எப்படி, இப்போதான் டாக்டர் ரிப்போர்ட் வந்தது, எனக்கு டயபெட்டிஸ் சொல்லிட்டாங்க, சுகர் வந்துருச்சு அப்படின்ட்டு. சுகர் வந்து அந்த டயபெட்டிஸ் அப்படிங்கிறதுலாம் வந்து பணக்காரங்க நோய் தானே, ஸோ அது வந்தால் நம்மளும் பணக்காரங்கள அப்படின்னு சொல்லி சிரிச்சாரு. எங்கள் அம்மாக்கு வந்தது பாருங்க, கோவம் அப்படியே முறைச்சி தூ அப்படின்ற மாதிரி ஒரு டென்ஷன் ஆகி ஒரு ரியாக்ஷன் கொடுத்தாங்களா. அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இவ்வளோ விதத்தில் கோடீஸ்வரர்கள் ஆகலாம். ஒரு மில்லியனராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? இந்த டொரண்டோவில் வந்து ஒரு டாப்பில் இருக்கிற ரிவால்விங் ரெஸ்டாரண்ட் ஒன்று இருக்குது, அங்கே போய் சூப்பராக ப்ரைவேட் கேண்டில் லைட் டின்னர் புக் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ணிக்கலாம். இல்லை சூப்பரான ஒரு சாலிட்டரி டைமண்ட் ரிங்கை வந்து வாங்கி உங்கள் டார்லிங்க்கு வந்து சர்ப்ரைஸாக அப்படியே போய் கிஃப்ட் பண்ணி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களா? இல்லை எனக்கு பர்சனலாக வந்து பிடிச்சது வந்து இந்த பயங்கரமான ஒரு ப்ரீம் லக்ஸரி கார், அந்த கார்வெட் மாதிரி ஒரு காரை வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி அப்படி நம்ம கூடி சீக்கிரம் இதை நம்ம வாங்குறோம்டா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவீங்களா அப்படிங்கிறலாம் நீங்கள் எனக்கு கால் பண்ணி சொல்லுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி 416-644-6222. டொரண்டோடைய தற்போதைய வானிலை என்னன்னு பார்த்துலாம். டொரண்டோடைய தற்போதைய வானிலை வந்து 13°C இருக்குது. பீஸ் லைக் 10 தான், ஆனால் சூப்பராக இருக்குது, சன்னியாக இருக்குது. இன்றைக்கி நாலுமே செம்மையாக இருக்க போகுது. 18 24 டிகிரி வரைக்குமே உங்களுக்கு ஃபீல்ஸ் லைக்கில் போக போகுது. அது வந்து ஒரு சூப்பரான ஒரு நாள். 18 டிகிரிஸில் இருக்கிறப்போ ரொம்ப வெயிலும் இல்லாமல், ஏன்னா நேற்று முந்தானத்துலாம் வந்து எல்லோ வார்னிங்கே கொடுத்துட்டாங்க, 34 டிகிரிக்கெல்லாம் போச்சு. இன்றைக்கி வந்து அழகாக ஸ்வீட்டாக 18 டிகிரியில் ப்ரீஸியாக அழகாக இருக்க போகுது. இந்த காலநிலை தான் என்னுடைய ஃபேவரட் வெதர். ஸோ இந்த ஃபேவரட் நீங்கள் இந்த வெதரை நீங்களும் என்ஜாய் பண்ணிகிட்டே இருந்து நம்ம நிகழ்ச்சியை கேட்டுட்ருந்தீங்க அப்படின்னா கால் பண்ணுங்கள். இப்போ இணைப்பில் இருக்கிற அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
4: வணக்கம் ராஜ், நான் மதன் கிடைக்கின்ற நிலவாக்குறீங்களே.
0: வணக்கம் மதன், சூப்பராக இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? என்ன நடக்குது? சொல்லுங்க. இந்த கேள்விக்கு என்ன மில்லியனர் நீங்க ஆயிட்டீங்க, அத அப்பப்ப ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன
4: பண்ணுவீங்க? நான் உடனே ஒரு பார் ஒன்று திறந்துடுவேன்.
0: நீங்களே ஓனர், நீங்களே கஸ்டமர்.
4: ஐயா, நானே ஒரு கஸ்டமர், நானே ஓனர்.
0: சூப்பர். ஒரு ஜம்முன் ஒரு பாரே ஓபன் பண்ணிருவீங்க.
4: ஐயா,
0: சரி பண்ணி அப்புறம்
4: ஆக்களுக்கு ஃப்ரீயா ஒவ்வொரு மில்லி மில்லியா கொடுக்கறது
0: முடிஞ்சே போச்சு. அவ்வளவுதான், ஃப்ரீயா சரக்கு கொடுத்தா என்ன ஆவறது உலகம்?
4: ஃப்ரீயா கொடுக்கறத நான் மில்லி மில்லியா கொடுக்கறது.
0: மில்லியனரா கொடுப்பீங்க? ஐயோ ஐயோ, அவ்வளவுதான், ஒரே நாள்ல வந்து நஷ்டம் தான். மில்லியனர்ல இருந்து அழிச்சிட வேண்டியதான், மில்லியனரா ஆக முடியாது. அப்புறம் கூட்டம் கூடிரும், எல்லாம் குடிச்சிட்டு போயிருவாங்க. அப்புறம் உகையிலிருக்க காசுல திரும்ப தீந்துருமே.
4: கூட்டம் கூடினா அவங்க சொல்லுவாங்க, இப்ப மில்லி மில்லியா தந்தா அவன் தான் உண்மையான ஒரு மில்லியனர் என்று சொல்லி.
0: அது சரி, நீங்க வந்து பார் ஓபன் பண்ற சூப்பர் ஐடியா, ஆனா அதுல இலவசமா கொடுக்காதீங்க. பைசா கொடுத்து நீனும் லாபம் சம்பாதிங்க நல்ல. அதுக்கப்புறம் வந்து சிக்கிட்ஸுக்கு, இந்த பீஸ் வளர்ப்புக்கு இந்த மாதிரி டொனேட் பண்ணுங்க. அப்படி ஓ, நம்ம ஃபேமஸ் ஆகணும், அதுதான் முக்கியம். அது சரி, எப்படி அரசியல்வாதிகள்லாம் வந்து குவார்டர் வாங்கி கொடுத்து ஓட்டு வாங்குறவங்களோ அந்த மாதிரி ஃபேமஸ் ஆக பிளான் பண்ணுறீங்க. வெரி குட், வெரி குட், இன்ட்ரெஸ்டிங், நல்ல ஐடியா தான். பார் திறந்தா என்ன பேர் வைப்பீங்க பாருக்கு?
4: பாருக்கு மில்லினர்,
0: மில்லினர் பார். ஐயோ செம, மில்லினர்ஸ் பார், இது நல்லா இருக்கே. போய் குடிக்கிறப்பே வந்து நான் வந்து மில்லினர்ஸ் பார்ல இருக்கேன் அப்படின்னா ஒன்லி மில்லினர்ஸ் அலோடுன்ற மாதிரி அது ஒரு ஃபீல் நல்லா இருக்கு. இந்த பேர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, மில்லினர்ஸ் பார். வெரி குட், ஓகே. என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக மில்லினர்?
4: அதான் நீங்க 50 மில்லியன் என்று சொல்லிட்டீங்க, 50 மில்லியன் விழுந்தால் அப்ப எல்லாமே எதுவும் செய்யலாம் தானே? 50 மில்லியன் இருந்தாராஜ் எதுவும் செய்யலாம்.
0: எது வேணா செய்யலாம், என்ன வேணா செய்யலாம். நீங்க என்ன செய்ய போறீங்க?
4: அதான் சொன்ன பார் போட போறோம் சொல்லி.
0: எப்படி
4: சும்மா
0: அடிச்சு விட்டீங்க. கண்ணதாச காரக்குடி பாட்டு தான் நீங்க கேக்குறீங்க இல்லையா? நானே ஒன்று சொல்கிறேன், ஒன்றும் எல்லாத்துக்கும் யா யான்ட்டீங்க. சரி, உங்களுக்காக ஒரு சூப்பரான மில்லி பாட்டு வருது.
4: மில்லி பாட்டு போட்டு விடுங்க
0: ஐயா. கூடி சீக்கிரம் நம்ம மில்லியன் பார்ல சந்திப்போம். மில்லியனர்ஸ் பார்ல, இப்படி ஒரு பரந்த மனசு இருக்கிற ஆட்கள் இருக்கிறனாலதான் இந்த ஊர்ல மழை பெய்யுது.
5: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
6: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
5: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
6: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
5: 416-271-5992.
6: Markham in Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.
0: நேரம் சரியாக 9:30 ஆகுது. எல்லா மில்லினர்ஸும் கண்டிப்பாக கால் பண்ணுங்கள். நீங்கள் வந்து வாழ்க்கையில் மில்லினர் ஆக விருப்பப்படுறீங்க இல்லை ஆல்ரெடி இருக்கீங்க, எந்த பொசிஷனில் இருந்தாலும் ஓகே தான். இப்போ நான் வந்து இப்போ மிகப்பெரிய ஒரு பணக்காரன் நானே அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். அதை ஆனால் நம்ம வெளியில் காட்டிக்க மாட்டோம், அடிக்கடி சொல்லிக்க மாட்டோம், அப்படியே தான் இருப்போம். ஆனால் திடீர்னு எங்கேயாவது ஒரு இடத்துல நமக்கு இல்லை தான் இவ்வளோ கோடி கோடியாக காசு இருக்குது, இதெல்லாம் நம்ம பண்ணலாமே அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மில்லினர் லைஃப் ஸ்டைலுக்கு என்ன பண்ணுவீங்க? நான் உண்மையிலேயே வந்து இதை பண்ணியிருக்கேன். மிஷலின் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு பயங்கர ப்ரீமியமான ஒரு லக்ஸரி ட்ரீட்மெண்ட் இருக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு ஆனிவர்சரிக்கு, லாஸ்ட் இயருக்கு முந்தின வருஷம் ஆனிவர்சரி நாங்கள் போனோம். என்ன செலவானாலும் பரவாயில்ல, எவ்வளோ 1000 செலவானாலும் பரவாயில்ல, போகிறோம் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தாக அதுக்குன்னே வந்து சில அவுட்ஃபிட்ஸ்லாம் வாங்கி அதெல்லாம் போட்டுக்கிட்டு போய் ட்ரை பண்ணதெல்லாம் இருக்குது. அப்புறம் இந்த லைஃப்பில் வந்து நான் இந்த அட்வென்ச்சர் அப்படின்னாலே அதில் வந்து என்னமோ ஒன்று நமக்கு உள்ள அப்படி குடு குடு குடுன்னு சொல்லிட்டு ஓட ஆரம்பிச்சிடும். நல்ல அட்வென்ச்சரான வந்து ஸ்போர்ட்லாம் வந்து பண்ணுறதுக்கு, அதில் இந்த ஸ்கை டைவிங் பண்ணுறது, பஞ்சி ஜம்பிங் பண்ணுறது, ஸ்கூபா டைவ் பண்ணுறது, ரிவர் ராஃப்டிங் போகிறது, இது எல்லாத்தையுமே வாழ்க்கையில் பண்ணிட்டேன். ஸோ அதெல்லாம் ஒரு பக்கெட் லிஸ்ட்டில் இருந்தது எல்லாத்தையுமே வந்து பண்ணியாச்சு. இதெல்லாம் வந்து பணக்காரங்க தான் பண்ணணுன்னு இல்லை, தைரியமாக இருந்து ஓரளவுக்கு பைசா இருந்தாலே பண்ணலாம். ஆனால் அது பண்ணுறதுக்குன்னு ஒரு வயசு இருக்குது, அதுக்கப்புறம் அதுக்கு மேலே வந்து பண்ணுறது கஷ்டமாயிருன்றதுனால இதெல்லாம் காசே இல்லைனாலும் இப்போ பரவாயில்ல, ஆனால் இந்த வயசு போனால் வராதுன்னு சொல்லி சில முக்கியமான விஷயத்தெல்லாம் பண்ணேன். அதில் ஸ்கை டைவிங் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது எனக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஸ்கை டைவிங்க்கு அட்வான்டேஜ்னா நீங்கள் வந்து எப்போ வேணால் பண்ணலாம், பட் ஆனால் உங்களுக்கு பிபி ப்ரெஷரு இதெல்லாம் இருந்தால் பண்ண முடியாது. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே இந்த ஹார்ட் இஷ்யூஸ்லாம் இருந்தால் ஹார்ட் கண்டிஷன்ஸ் இருக்கிறவங்கள வந்து அலோட் பண்ண மாட்டாங்க. அதனால் இதெல்லாத்தையும் முதல்லே பண்ணிடுறது நல்லது. இந்த முக்கியமாக இந்த ஸ்கூபா டைவ் இருக்கு இல்லையா, அதில் வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட வாட்டர் ப்ரெஷருக்கு மேலே வந்து போக முடியாது, டயபெட்டிக்லாம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் நம்ம பணக்காரானா கண்டிப்பாக டயபெட்டிஸ் வந்துடும், எங்கள் 9 hours சொல்லியிருக்காருல. ஸோ அதனால் ரிவர் ராஃப்டிங் இது எல்லாத்தையும் வந்து ஒரு ஒரு தடவை பண்ணியாச்சு. ஆனால் இப்போ எல்லாத்தையுமே மறுபடியும் எல்லாத்தையும் நீங்கள் இந்த தடவை பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்டால் 100% பண்ணுவேன், டெய்லி பண்ண சொன்னாலும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி சில வெறியான விஷயங்கள்லாம் எனக்குள்ளார ஓடிட்டுருக்குது. மில்லியனர் லைஃப் ஸ்டைலில் எனக்கு இந்த மாதிரி தான் நான் கேட்டகரைஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு மில்லியனர் லைஃப் ஸ்டைலில் எப்படி வந்து வாழ்ந்ததை நீங்களே உங்களை பெருமையாக ஃபீல் பண்ண வச்சுப்பீங்கன்றது தான் கேள்வி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
7: வணக்கம்.
0: அவ்வளோதான், 1 word தான் பேசுவீங்களா வணக்கம்
7: அப்படின்ட்டு?
0: அப்படி பேசுங்க வணக்கம் அப்படின்ட்டு அப்படியே அமைதான். வணக்கம் காசுநாதன், எப்படி இருக்கீங்க?
7: எனக்கு சந்தோஷம், அவர் பாடுறது வந்து குளிஜா கொடுக்குறேன்னு நல்ல சந்தோஷம்.
0: அப்ப மில்லினர் பார்ல கரெக்டா 7 மணிக்கு ஆஜர் ஆயிருவீங்க நீங்களும்.
7: 7 மணிக்கு
0: அது சரி. இப்ப மனைவிமார்கள் பெண் சமூகமே வந்து மதன வந்து கரிச்சு கொட்ட போகுது.
7: இல்ல, எனக்கு நாங்கள் தெரிஞ்சிருக்கேன், சந்தோஷமா இருக்கிறேன். இந்த உள்ளுக்குள்ள ஊரில் இந்த நாட்டு நடப்பு அதுகளுக்குள்ள போகாமல் இங்க வளர்ந்து இருக்கும்.
0: அவ்வளவுதான், ரொம்ப எல்லாம் பேசக்கூடாது, ஜாலியா இருக்கணும். அவ்வளவுதான்.
7: அவர் கூப்பிடுற காலம் வந்து 65 பிள்ளைகள் உழைச்சு இருந்தேன்.
0: 65 உழைச்சிட்டீங்க, இதுக்கு மேல வந்து ஆல்ரெடி இப்ப நீங்க மில்லியனர் தான். சரி, அப்பப்ப உங்களுக்கே வந்து சரி இவ்வளவு சாதிச்சிட்டோம், நமக்குன்னு சிலது நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப அதிக காசு செலவு பண்ணி பண்ண விஷயங்கள் என்னது?
7: இல்ல, என்ன ஆணவம் கொண்டாக்களை அழிச்சதான் நான்.
0: ஆணவம் கொண்ட ஆட்களை அழிச்சிட்டீங்களா?
7: எல்லாரும் மலைச்சு போட்டுதான் இருக்கிறேன், கீழதான் இருக்கிறேன். ஆணவம் எங்கட நாட்டு ஆனந்த ஆணவம் சும்மா அதிகாரம் பண்ணி சொல்லி இருக்காங்க இங்க வந்து.
0: அது கரெக்ட் இல்ல. இப்ப நீங்க தலைப்புக்கு ஒரு வழக்கம் போல நீங்க அப்படியே வேற எங்க ஒரு டிராவல் பண்றீங்க.
7: தலைப்பு என்ன சொல்றேன்னா, உங்களுக்கு கூடாது அங்க இருக்கிறார்கள் நல்லதோ.
0: சரி, இப்ப நீங்க மில்லினர் அத வந்து ஃபீல் பண்றதுக்கு என்ன
7: பண்ணுவீங்க? நான் லொட்டு ஒட்டுறேன், லொட்டு ஒட்டுவேன். நான் இப்ப டெலிவிஷன் அமைச்சர், 20 மாதம்
0: கொடுக்குறேன். நீங்க லோட்டோ விழுந்துருச்சு, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க முதல்ல?
7: அதுக்கு தான் அப்படியே கொடுத்துருவேன்.
0: என்ன பண்ணுவீங்க?
7: டெலிவிஷன் அமைச்சு கொடுக்குறேன் நான்.
0: புரியல,
7: இந்த டெலிவிஷன் அமைச்சு ஹெல்ப் பண்றதுக்கு.
0: ஆமா, அப்படியே கொடுத்துருவீங்க எல்லாத்தையும்?
7: அப்படியே அதுக்கு தான். இப்ப பிள்ளைகளோட சம்பளத்துல மாதம் ஒரு மாதத்தால சம்பளம் கொடுக்கும்.
0: எங்க கொடுக்குறீங்க?
7: டெலிவிஷன்
0: அப்படியா? அங்க ஆர்மி கொடுக்குறீங்க? ஓகே, சூப்பர்.
7: கவலையே இல்லையே இப்பதான் பக்கச்சக்கமா
0: பைசா இருக்குதே, அதுல என்ன பண்ண, ஆனா அப்படியே குடுத்துருவீங்க நீங்க, இப்படியேதான் இருப்பீங்க.
7: ஐயா மூன்று தரம் உயிர் போட்டு வந்த சென்னை டாக்டர், மூன்று தரம் என்ன ஹாஸ்பிட்டல் வந்தா உயிர் போட்டு வந்து வந்தார்.
0: ஆனா நீங்க கண்மாரி எந்திரிச்சு உட்காந்தீங்க,
7: திருப்பியும் கிடைச்சா மூன்று வருஷம் ஒழுங்கி நடக்கலாம்
0: கிடந்தேன்.
7: இப்ப ரெண்டு வருஷம் தான் இப்ப ஓகே இருக்கிறேன்.
0: அருமைக்கான
7: இல்ல ஞானப்பன் பெண்ணு என்ற படத்திலிருந்து ஆணவம் கொள்ளாதே ஞானப்பெண்ணு என்ற பாட்டு உங்கள்கிட்ட இருக்கு.
0: ஆணவம் கொள்ளாதே ஞானப்பெண்ணு,
7: ஞானப்பெண்ணு தான் படம்.
0: ஓகே தேடுவோம். இந்த மாதிரி பாட்டெல்லாம் நீங்க தான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்து வருவீங்க எனக்கு வந்து டாஸ்க் கொடுக்கறதுக்கு. ஆணவம் கொள்ளாதே ஞானப்பெண்ணே அப்படின்ற படம். ஓ சிவாஜி கணேசன் படவா? என்ன சொல்லிட்டீங்க, கண்டிப்பா அந்த பாட்டு கொண்டு வந்துடுற உங்களுக்காக.
7: நன்றி
0: காசநாதன், மீண்டும் சந்திப்போம்.
7: நன்றி.
0: எப்பா இந்த போலன் அலர்ஜி வந்து என்ன எப்படி பாடா படுத்துதே. முதல்ல மில்லினரான இந்த போலன் அலர்ஜிக்கு சாலிடா ஒரு மருந்து கண்டுபிடிச்சி இதை எராடிகேட் பண்ணும். நான் எவ்வளோ 2-3 மாத்திரை சாப்பிட்றேன், ஆனால் நம்ம கேட்க மாட்டேன். பார்ப்போம் இன்னும் நடக்குதுன்னு சொல்லி விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
8: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ்.
9: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-60 49.
10: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: மில்லினர் மைண்ட் செட் அப்படின்னு ஒரு புக்கு படித்தேன் லாஸ்ட் மந்த். நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்ல நினைக்கிறேன், எப்படிலாம் வந்து ஒரு பணக்காரனாக வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மளே நம்மளை மேனிஃபெஸ்ட் பண்ணோம். அதாவது கங்கா சந்திரமுகியை பார்த்தா, கங்கா சந்திரமுகியாக உணர்ந்தா, கங்கா சந்திரமுகியாகவே மாறினா, இப்போ கங்கா சந்திரமுகியாக வாழ்ந்துட்டுருக்கான்ற மாதிரி நம்ம எப்படி கங்கா சந்திரமுகி ஆனாலும் அதே மாதிரி நம்மளும் வந்து சாமானியன்லேருந்து ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக ஆகிறதுக்கான மைண்ட் செட் என்ன அப்படிங்கிறலாம் யோசிச்சுட்டு இருந்தேன், பேசிகிட்டு இருந்தேன். ஆனால் அதில் வந்து அபத்தமாக சொல்கிற சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது நிறைய காசு இருக்கேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்களாம், தங்கத்திலேயே கக்கூஸ் கட்டுறது. அதுக்கப்புறம் வந்து காருக்கு ஃபுல்லாக வந்து தங்க முலாம் பூசி காரை வச்சுக்கிறது. இந்த மாதிரி கேணத்தனமாக வந்து சில விஷயங்கள்லாம் வந்து பண்ணுவாங்க. ஆனால் இந்த சோமாலியாலேயும் பல நாடுகளில் பல ஏழை குழந்தைகள் சாப்பாடு கூட இல்லாமல் பட்டினி சாவு நடக்கிற டைமில் நமக்கு இந்த தங்க கக்கூஸ் தேவைதானா அப்படின்னு சொல்லி ஒரு தடவை எல்லளவு வந்து யோசிச்சுருந்தா, கொஞ்சமாவது அறிவு இருந்திருந்தா இந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இல்லையா. ஆனாலும் நம்ம ஊரில் வந்து அறிவே இல்லாத பல பேர் வந்து கோடீஸ்வரர்களாக இருக்காங்கன்றது உண்மைதான். அந்த கான்ட்ரவர்சிக்கு திருப்பி வருவோம். இப்போ உங்களுக்கு வந்து திடீர்னு நீங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய மில்லினர் ஆகிட்டீங்க, நிறைய பைசா, உங்களுடைய ஸ்டார்ட் அப் வந்து பயங்கரமாக சக்ஸஸ் ஆகி உங்கள் வியாபாரம்லாம் ஓஹோன்னு போய் நிறைய காசு வந்துருச்சு, அது அப்பப்போ வெளியில் காட்டிக்க மாட்டோம். நம்ம வந்து டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதோட சரி, அதுக்கப்புறம் நம்ம லோ ப்ரொஃபைல் ப்ளே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களோட ஆடிட்டரும் சொல்லிடுவார். தேவையில்லாமல் திடீர்னு வந்து இன்கம் டேக்ஸ் ஆட்களுடைய அவங்களுடைய பார்வையில் வந்து இருக்காதீங்க அவங்கள, அப்படியே லோ ப்ரொஃபைல் மெயின்டைன் பண்ணுறது நல்லது அப்படின்னு சொல்லி விட்டுருப்பாங்க. ஆனாலும் திடீர்னு ஏதாவது ஒரு இடத்துல நமக்கு இது ஏன் நம்மகிட்ட தான் காசு இருக்குது, நம்ம ஏன் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தோணும். அப்படி நீங்கள் மில்லியனராக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்கன்றதான் கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கும் அடுத்த நேயர். வணக்கம்.
11: வணக்கம், இது ரவிமாலா
0: சுவாமி. வணக்கம் சுவாமி. இந்த போலருக்கு ஒரு ஒரு நிவாரணி கொடுங்க சுவாமி.
11: அதான் சரி, தேனியில ஒடிச்சு போட்டீங்களே, அதான் ட்ரை பண்ணி.
0: சே, கரெக்ட். அதனாலதான் இந்த அலர்ஜியே வருது.
11: ஆமா ஆமா, அதுதான் முக்கியமே.
0: அது
11: உலகமே சொல்றது, ஒருத்தருமே கணக்கெடுக்கிற மாதிரி இல்ல. ஆனா முக்கியமா ராஜ், ஆனா ஒன்றுமே செய்ய தேவையில்லை ராஜ். நிறைய பூக்கண்டுகள், கலர் கலரான வாசம் வாசமான இல்ல பூக்கண்டுகளை வளர்த்தாலே செடிகள் உற்பத்தி ஆகிடும். செடிகளுக்கு அதுதான் பிடிக்கும். ஆட்டுகள் வளர்க்கணும்.
0: ஓகே, நிறைய மலர்கள் வளர்க்கணும்
11: வளர்க்கணும். ஆனா அதுக்கு என்ன சொல்லுங்க, நீங்க பேசிக் உரம் போடலாம், அது பிரச்சனை இல்ல. ஆனா மேல மேல ஃபர்டிலைசர் அடிக்க கூடாது.
0: பூக்கள் வந்து மனிதர்கள் எப்படி வந்து மலட்டு தன்மையோட மனிதர்கள் மாறுறாங்களோ அந்த மாதிரி பூக்கள்ல மகரந்தமே வர்றது இல்லையா, அந்த மாதிரி பூ வருதான். அது பூ பூ பூக்கும் வந்து ஆப்பு வச்சிட்டாங்க சாமி.
11: ஆப்பு வச்சுட்டாங்க, கொட்டே இல்ல
0: பப்பாளி பழத்தையும் கே ஆக்கிட்டாங்களே,
11: கே ஆக்கிட்டாங்க. பழங்களை கொண்டு வீட்டை வச்சா அடுத்த நாளே அழுகி போகுது. அது அழுகுறதும் ஒரு முந்தின நாங்க நல்ல அதாவது இயற்கையா பணத்தோட நாங்க பழகினபடியா எங்களுக்கு தெரியுது. பழங்கள் கூட அப்படி இல்ல, எல்லாம் அழுகி போகுது. அது ஒரு வித்தியாசம், ஒரு கேன்சர் வந்த பழம் மாதிரி அழுகி போகுது. அப்ப அது மட்டும் இல்ல, வாழைப்பழ குலைக்கு போனா இப்ப நான் இன்றைக்கு போய் பாக்குறேன், வாழைக்குலை நல்லா இருக்கு, தோட்டங்கள் நல்லா இருக்கு. முடிய போய் பார்த்தா எல்லா பழமும் மஞ்சளா இருக்கு ராஜ்.
0: ஓகே,
11: அதுக்கும் இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. அந்த குலையில இன்ஜெக்ஷன் அடிச்சோம்னா முடிய நிக்க கூடியதான், அந்த சேலுக்கு போகக்கூடிய எல்லா பழமும் மஞ்சள் ஆகுது.
0: என்னென்னா ஹெல்த் இஷ்யூஸ் வரப்போகுதோன்ற பயமும் இருக்கு இல்லையா. அவங்க சின்ன வயசுலேயே நாமளாவது அப்ப வந்து இந்த இவ்வளவு ப்ராசஸ்ட் ஃபுட்டு சாப்பிடல, கொஞ்சமாவது இயற்கை ஓரியன்டா வந்து சாப்பிட்டு வளர்ந்துட்டு இப்ப வந்து எடுத்த உடனே எல்லாமே பேக்கேஜ்டு ஃபுட் தானே சாப்பிட்றதே. அடிப்படையா ஒரு ஸ்கூலுக்கு பசங்களுக்கு கொடுத்து அனுப்புறது 4 பேக்கெட், அது எல்லாம் பேக்ட் ஃபுட், ப்ராசஸ்டு ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட் தான் கொடுத்து அனுப்புறது. என்ன பண்றது,
11: நாங்களே உருவாக்கிட்டோம். எங்களை சுற்றி அடுத்த ஜெனரேஷன் 10 அல்லது 15 வயதுலயே டயபெட்டிஸ் கேன்சர் எல்லாம் வர போகுது. அதான் பயமாவே கிடக்குது. அடுத்த ஜெனரேஷன் என்ன அடங்க போகிறது இல்ல, மிக மிக கவலை. யார் கவனிக்கிறது, நாங்களே எங்களை கவனிக்கணும். ஒவ்வொருத்தரும் தங்களை கவனிப்போம். வடிவான பூக்கள் இருக்கிறதுக்காக, வடிவான பெரிய காய் இருக்கிறதுக்காக உள்ள கெமிக்கல் நாங்கள் பாவிக்க மாட்டோம். அது எங்களுக்கு கேடுன்றத உலகம் மறந்து போயிடாதான் பிரச்சனை.
0: கரெக்ட், கரெக்ட், யா, வெரி ட்ரூ. ப்ராசஸ்ட் பண்ணெல்லாம் பார்த்தீங்களா, அந்த ஒரு வால்மார்ட்ல வாங்கின ஒரு பண்ண ஒருத்தர் வந்து 1 மாசத்துக்கு வந்து அப்படியே வெளியில வச்சிருக்காரு. ஒண்ணுமே ஆகல அந்த பண்ணு. ஆமா, அப்படி இருக்கு.
11: இன்னொரு விஷயம் சொல்றேன் சார், நாங்க முந்தைய அப்பம் தெரியுமா, அப்பம் தெரியும் அப்பம் கூட ஏன் அது கொஞ்ச நேரத்துல தான் அப்படியே அது சோர்ந்து அப்படியே இழந்து போயிடும். ஆனா இப்ப அப்பம் அப்படி இல்ல, அப்படியே 2 நாள் வைச்சாலும் அப்படியே அப்படியே
0: சோர்ந்தான் இருக்குது. கரெக்ட் தான். என்னென்ன மேக்கப் போட்டு அனுப்புறாங்களோ தெரியல. என்னென்ன செயல்கள் உங்களுக்கே நீங்க
11: இல்ல இனிமேல் நான் ஒரு நல்ல ஒரு பொசிஷன், நல்ல மில்லியனர், உண்மையா எனக்கு பேக்கப்ல நல்ல காசு இருக்குமா இருந்தால் நான் போய் என் பேக்கம் போறேன் ஸ்ரீலங்கா போய், அங்க இருக்கிற விவசாயிகளுக்கு எல்லாம் விவசாயிகளோ வீட்டு தோட்டமோ என்ன செய்யறதுனாலும் கடன் கொடுக்க போறேன்.
0: என்ன என்ன வேணுமோ அதை நீ வந்து இந்தா வச்சுக்க அப்படின்னு.
11: ஆமா, ஆனா இது இதை ரிப்பீட் பண்ணணும், காசு ரிப்பீட் பண்ணும், ஏன்னா அது திருப்பி அந்த எவ்வளவு ஆகணும், காசு அந்த ஃப்ரீயா கொடுக்குற இல்ல
0: கரெக்ட். ஆனா கடனா தான் கொடுக்குறீங்க, பட் அந்த கண்டிப்பா போய் விவசாய கடனை நீங்க வந்து கம்மி வட்டியில கொடுப்பீங்க.
11: எனக்கு உணவு பொருள் உற்பத்தி ஆகணும், எல்லாரும் முயற்சி ஒவ்வொரு வீட்டுக்கும் என்னென்ன அவங்க உணவுதான் இல்ல, மாடு வளர்க்கிற மாடு வளர்க்கலாம், கோழி வளர்க்கிற கோழி வளர்க்கலாம், சுய தொழில ஊக்குவிக்கணும் ஒவ்வொரு மனிதரும். ஆட்டையும் பிச்சை வாடக்கூடாது, பேங்க் இலவச பாத்துக்கப்படாது, சுய தொழில செய்யறதுக்கு நாங்க என்னால ஹெல்ப் பண்ண செய்யணும், அதான் இந்த எய்ம், இந்த கோல் மாதிரிதான்.
0: இந்த தலைப்பை கொண்டு வரப்பே நான் வந்து யோசிச்சிருந்தேன், கண்டிப்பாக இன்ஸ்பைரிங்காக ஏதாவது ஒரு மற்றவங்களுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கிற மாதிரி, பொதுவாக எல்லாருக்குமே பயன்படுற மாதிரி சில ஐடியாஸோடு தான் நேர்கள் வந்து பேசுவாங்கன்னு ஃபஸ்ட்டாக நீங்கள் வந்து இதை சூப்பராக ஆரம்பிச்சு வச்சுருக்கீங்க. ஏன்னா இது வரைக்கும் நான் எதிர்பார்த்த பதில்கள் வரலை. ஆஹா, என்னடா இந்த டாபிக் வந்து அவ்வளோதான் படுத்துருச்சா அப்படின்னு சொல்லி நினச்ச நேரத்தில் வந்து தோல் கொடுத்து தூக்கி நிறுத்தி நீங்கள் பாருங்கள். சூப்பர்
11: சுவாமிகள்.
0: என்ன பாடல் கேட்கலாம்?
11: சொல்லுங்க. அந்த மில்லியனர் கேக்கல அந்த அவுட்ஃபிட் போட்டு கொண்டு அந்த சாப்பிட்டு போனீங்க, அந்த அவுட்ஃபிட் தான் வச்சிருக்கீங்களா இல்ல?
0: இருக்கு அவுட்ஃபிட் எல்லாம் இருக்கு, நிறைய அதுதான் பயன்படுது, ஊரு அப்படிதான் ஏமாத்தி இருக்கு அந்த அவுட்ஃபிட்டை வச்சுதான். போதும் என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
11: தோனி வரணும், அதான்
0: எங்க தெரியல தலைவரு, நீங்க உங்க கஸ்டடி எல்லாம் வச்சிருக்கீங்களா? ஓ, இப்பதான் தெரியுது நீங்க எப்படி மில்லியனர் ஆனீங்கன்னு சொல்லிட்டு. ஓ, அந்த சஃபயர் டைமண்ட் மோதிரத்தை தூக்கிட்டீங்க. பல நாளா தோனியை காணோம், நீங்க கஸ்டடியில வச்சு யார் மில்லியன் டாலர் கொடுத்துட்டு தோனிய மீட்டுக்குங்கன்னு சொல்லி வச்சிருக்கீங்க, ஆனா இதே நான் மீட்ட ஒரு ரூபாயே வரல.
11: ஆனா மூன்று நாள் தான் தவணை இல்ல, தலைகளாக தூக்கிக்கோ அடுத்த.
0: ரைட், ஓகே, சூப்பர்.
11: இந்த ஜோக் ராஜ் எனக்கு ராஜ் அந்த வீர அபிமானியோட படத்துல இருந்து
0: சரி
11: கண்ணதாசன் பாடல் தேன் ரசி தேன் சிரித்தேன் உன எந்த உழைத்தான் அந்த அப்படியே
0: தெரியும். வீர அபிமன்யு இருக்கு அபி, எஸ்
11: தேன் ரசி தேன் அந்த பாடத்தை.
0: ஓகே, கண்டிப்பா அந்த பாடல் உங்களுக்காக வந்துடும்.
11: நன்றி. முழுக்க முழுக்க தேன் தேன் என்றுதான் வரும் அந்த பாடம் கேட்போம்.
0: ஓ, தேனீக்களுக்காக இந்த பாட்டை டெடிகேட் பண்றீங்க. ஓ, சூப்பர், கண்டிப்பா. நன்றி நன்றி ரவிபாலா.
11: நன்றி
0: நன்றி. நேயர்கள் காத்திருங்கள், விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம்.
12: Asian Textiles in Maabiram Mega Sale. Toe wide discount up to 80% off. Sarees collections, half sarees, blouses, undergarments and essentials. Shalwar and lehengas, leggings, nightwear. Men's collection. Kurti $2 for $10. Nighty $3 for $10. Silver items 50% off. Kriti Blue Leaf Mixer $139. Fancy Jewelry 60 Vida Kalivil. Markham & Lawrence 36 Cipher 1 Lawrence Avenue East Scarborough. Asians Mega Sale.
13: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன். எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி ஒர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள். ரமேஷ் 416-990-2462 416-990-2462.
14: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நீ வெல்லடா.
15: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
16: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இப்பொழுது இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம் தவம், எப்படி இருக்கீங்க? ஆமா, இல்ல இந்த போலன் அலர்ஜி அப்படின்னு ஒண்ணு இருக்கா, அதனால வந்து ரொம்ப பாடா படுத்துது. நான் விக்ஸ தடவிடுறேன், எல்லாத்தையும் தடவிடுறேன். சரி சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு மிகப்பெரிய பில்லியனர், என்னெல்லாம் பண்ணுவீங்க? இதுதான் இப்ப எப்பயுமே பண்றீங்களே, கோடீஸ்வரன் ஆனதுக்கு அப்புறம் பண்றதுக்கு என்னெல்லாம் பிளான் பண்றீங்க?
2: கோடீஸ்வரன் நோயத்தை வாழ்வே குறைவேற்ற செல்லும், மனுஷன் நோய் நொடி இல்லாம இருந்தாலே கோடீஸ்வரன் தான். என்ன
1: சூப்பர் பஞ்ச் லைன் போங்க, அதுதான் முக்கியம்.
2: காசுகள் வந்து கான்டாக்ட் வந்து செட்டார், அந்த காசு என்ன தண்ணி வைக்கிறது?
1: அது சரி, ஓகே. ஸோ அப்ப நோய் இல்லாம இருந்தாலே போதும், கோடி இல்ல கோடி எல்லாம் தேவையே இல்லை.
2: என்ன
1: முதல்ல என்ன பண்ணுவீங்க?
2: நான்
1: எங்களை யாழ்ப்பாணத்துல
2: விவசாயிகளுக்கு கொஞ்சம் செய்யணும்னு நினைக்கிறோம். கொஞ்சம் லோ இன்ட்ரெஸ்டுக்கு காசு கொடுக்கலாம் இந்தியாவில, தமிழ்நாட்டுல சீமான கத்தி கொண்டு நிக்கவே இல்லை. விவசாயிகள் விவசாயிகள் நிலங்களை புடுங்கி எல்லாம் பில்டிங் கொண்டமினியம் கட்டுறாங்க, வீடு கட்டுறாங்க. விவசாயிகள் முக்கியம் தான் எந்த நாட்டுக்கு. ஆள போறான் தமிழன் அந்த பாட்டு கேட்போம்.
1: ஓகே, ஆள போறான் தமிழன் பாட்டு உங்களுக்காக போட்டுருவோம்.
2: நன்றி
1: நன்றி, ரொம்ப நன்றி கால் பண்ணதுக்காக. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: நினைக்கிறேன்
1: எனக்கு
3: ஒரு ஆசை இருக்குது.
1: சொல்லுங்க.
3: ஸ்ரீலங்காக்கு போய் ஒரு ஒரு 1000 பரப்பு காணி வேண்டி சின்ன சின்ன வீடுகளை கட்டி ஒரு அதுக்குரிய தோட்ட காணியும் கொஞ்சம் கொடுத்து கொஞ்சம் பெரிய நல்ல இலகுவான ஒரு சிம்பிளான ஒரு குறுகிய வாடகை பே பண்ணக்கூடிய மரியாதை, அதுக்கு பொறுமதியாரும் பே பண்ணக்கூடிய மாதிரி அவங்களுக்கு அந்த வாடகை எடுத்து நான் சேரட்டியில போட்டு அதே மாதிரி

0: மெயின்டெனன்ஸுக்கு ஃபியூச்சர்ல தேவைப்படும் சொல்லி வைக்கிறது அந்த அதுக்குரிய ஸ்கீமுக்கு.
1: ஆயிரம் ஆயிரம் ஏக்கருக்கு வாங்க போறீங்களா?
0: ஆயிரம் பரப்பா இருக்கும். பரப்பு ஒவ்வொரு பரப்பில ஒரு வீடு கட்டலாம்.
1: எத்தனை வீடு கட்ட பிளான் பண்றீங்க? எத்தனை வீடு
0: கட்டக்கூடிய? அதாவது கிட்டத்தட்ட 100 பேருக்கு கட்டினாலும் ஓகே. அது 100 ஃபேமிலி வாழக்கூடிய மாதிரி, 100 ஃபேமிலி வாழக்கூடிய மாதிரி அவங்களுக்கு எனக்கு ஆசை இருக்குது. அப்படி காசு கணக்கு வந்தா அப்படி செய்யலாம்.
1: அதாவது
0: ஒரு இப்ப 1000 ரூபாய் வேண்ட வாடகைக்கு ஒரு 100 ரூபாய் வாடகை வேணாலே காணும். காசு குடுக்காம விட்டாலும் ஃப்ரீயா வந்தால் அது அவ்வளவு அதே அக்கறையா எடுக்க மாட்டார்கள். அதை பற்றி ஒரு சிம்பிளா, அதாவது ஃப்ரீன்ற உடனே அது வித்தியாசமான எண்ணங்கள் அவைக்கு வேறும். கவனமா வச்சிருக்க மாட்டேன், கவனமா மெயின்டைன் செய்ய மாட்டேன். அப்ப கொஞ்சம் வாடகை கொடுத்தா அப்ப கொஞ்சம் உந்துதலா இருக்கும். கொடுக்கணும்ன்ற ஆசையம் இருக்கும். அவருக்கு உத்துவகமா இருக்கும் வேலை செய்யறதுக்கும் சோம்பொறியா வீட்டுல இருக்காமல்.
1: நடக்கும் உங்களுக்கு வந்து வர்ற அந்த மிகப்பெரிய தொகையில இது நீங்க பண்ணணும் கூடிய சீக்கிரம். அதை எங்க
0: லொட்டோ எடுக்கிற இல்லையா அப்படி வாடக்கூடிய சான்ஸ் இருக்காத பிரச்சனை இருக்கு.
1: அப்ப எடுங்க, மாசத்துக்கு ஒரு தடவை எடுங்க.
0: லோட்டோ எடுக்கிற பழக்கம் இல்லையா? அது பெர்மனண்டா கம்பெனியில் வேலை செய்யறது எடுக்காது. ஒரு காலமே விழுகிற இல்ல. வருஷம் வாழ்க்கை முழுக்க எடுக்கிற ஆளுக்கு விழாவில் இருக்கிறதா கூடுதலா இருக்குது. மேக்சிமம் நான் 20 மேல எடுக்க விழா இல்லையா இந்த லைஃப்ல.
1: ஓ ஓகே,
0: அதான் எடுக்கிறத நிப்பாட்டிட்டேன். எடுக்கிறது இல்லை இப்ப.
1: நல்ல முடிவுதான். ஏன்னா அதுக்கு காசு செலவு வேற ஏதாவது பண்ணலாம் அப்படின்றதுனால
0: அதுக்கான இது செய்யலாம்.
1: வெரி குட், நைஸ், நல்ல எண்ணம் தான், சூப்பர். ஆனால் நீங்கள் மில்லியனர் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுற அந்த செயல் வந்து நிஜமாவே ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்தது. சூப்பர், அந்த எண்ணத்திற்காகவே நன்றி. பாடல்
0: அது உண்மையாக நாங்கள் செய்ய வேண்டியது என்ன? காசு வசதி இல்லாதவனுக்கு வசதியை கொடுக்குறான்னு எங்களோட தர்மமாக இருக்கணும் லைஃப்ல.
1: கரெக்ட். அதுக்கு நம்ம வந்து இந்த வீடு வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் பண்ணுறதுக்கு மேலே அவங்களுக்கு வந்து ஒரு வேலையா கொடுத்துட்டா அவன் அவங்க சம்பாதிச்சு அதுக்கப்புறம் அவங்க வீடு வாசல் குடும்பத்தை பார்த்துக்கிறதெல்லாம் பண்ணலாம்.
0: இப்ப செய்யற அறம் திருப்பி வேண்டாத அறம். எனக்கு விருப்பம் பெருசா செய்ய வேணும், ஆனா திருப்பி கொஞ்சத்தை எடுத்து அவைக்க திருப்பி கொடுக்குற மாதிரி இருக்க வேணும்.
1: சூப்பர்.
0: அது கண்டிப்பா அப்படி ஒரு சிஸ்டத்தை எனக்கு ஒரு கடவுள் தந்தால் நான் கண்டிப்பா
1: செய்வேன். என்ன பாடல் கேட்க போறீங்க?
0: நான் ஒரு பாட்டோட போவோம். வேறு யாருடைய வாழ போறான்
1: தமிழன் கண்டிப்பா
0: எங்களுக்கு சுமைய கூட்டுவா.
1: சாச்சா சுமையெல்லாம் இல்ல, கண்டிப்பா அந்த பாடலோட உங்களையும் சேர்த்துறேன் அப்படியே. சரியா,
0: நன்றி
1: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம் அடுத்த நேர் இணைப்பில். வணக்கம். ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம்
1: வணக்கம் சிவலிங்கம், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆஹா, அந்த சந்தோஷம் மகிழ்ச்சி என்னைக்கும் இருக்கும். அதே மாதிரியே நீங்க உங்களோட சப்போர்ட்ட தொடர்ந்து கொடுங்க.
2: நன்றி.
1: இப்ப சொல்லுங்க, நீங்க மிகப்பெரிய கோடீஸ்வரர், கோடி கோடியா கையில பணம் இருந்தா முதல்ல செய்யற வேலை இல்லை, இல்ல நம்மளே நம்மளை பணக்காரரா ஃபீல் பண்றதுக்காக செய்யற வேலை என்னவா இருக்கும்?
2: ஒரு மன சந்தோஷத்துக்காக பணக்காரன்னா பார்த்து நினைக்கிறேன். இப்ப நமக்கு பணம் ஒண்ணுமே இல்லைங்க, இருந்தாலும் கொஞ்சம் பெரிய பணக்கார மாதிரி இருந்துட்டா எப்படி இருக்குங்க?
1: ஆமா, இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க?
2: இருந்தால் முதல்ல இந்த காச நோய் இருக்கு இல்லைங்களா?
1: ஆமா,
2: சுத்த நோய், அதுக்கு மருந்தெல்லாம் வாங்கி டொனேஷன்.
1: ஓ, கேன்சர் ரிசர்ச்க்கு மருந்து கொடுப்பீங்க, ஐ மீன் டொனேட் பண்ணுவீங்க?
2: ஆமாங்க.
1: எதனால இந்த எண்ணம்? ஏன்
2: வறிய நாடுகளுக்கு கொடுக்கணுங்க?
1: யாரு
2: கஷ்டப்படுற நாடு இருக்கு,
1: கஷ்டப்படுற நாடுகளுக்கு காசை கொடுக்கணும்.
2: அப்புறம்
1: உங்களுக்காக நீங்க என்ன பண்ணிப்பீங்க? கேள்வியாவே இருந்தது.
2: நமக்காக வீடு ஒண்ணு இருந்தா போதுங்க, வேற ஒண்ணும் இருந்தா போதும். இருந்துட்டா யாராவது பிள்ளைகள் எடுக்கிறனா எடுக்கட்டும்.
1: அன்பான ஒரு மனைவி,
2: போக்குவரத்துக்கு ஆஸ்பத்திரிக்கு போறதுக்கு
1: போகிறது, ஒரு நல்ல ஒரு வாகனம், அவ்வளவுதான். சூப்பர், அவ்வளவுதான், வெரி குட். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
2: பாடல் உங்களுக்கு தெரியல. ஆயிரம் ஜன்னல் வீடு
1: அதுக்கேம்மா? ஓகே, அத லாஸ்ட் டைம் கேட்டீங்க.
2: கேவோ, ஆமா கேட்டேன், வேற ஒண்ணு அப்ப போடுங்க.
1: நீங்களே சொல்லுங்க, நல்ல ஒரு குடும்ப பாட்டா ஏதாவது?
2: குடும்ப பாட்டா யோசனை வர மாட்டேங்குது. குத்து பாட்டு.
1: குத்து பா, அப்ப அத சொல்லுங்க. குத்து பாட்டு என்ன பாட்டு?
2: அருமையான
1: கருத்துள்ள ஒரு பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. சரியா,
2: நன்றி, நன்றி, நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம், வணக்கம்,
1: சந்திப்போம். நன்றி, வணக்கம். விளம்பரங்களை தொடர்ந்து நேர்களை சந்திப்போம்.
3: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
4: இல்லடா.
3: ஹலோ, காசு வந்ததாடா?
4: இன்னும் வரல காசு.
3: காசு வந்துச்சா?
4: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
5: What's happening? So sad.
6: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டியில். நீங்கள் கேட்டு நிகழ்ச்சி நேரம் சரியாக 10:10 ஆகுது. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
7: வணக்கம் ராஜ், தாரணி கேட்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: வணக்கம் மில்லினர், நல்லா இருக்கு, நீங்க எப்படி இருக்கீங்க?
7: நான் நல்லா சும்மா இருக்கேன்.
1: எஸ், உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த சாலிட் டைமண்ட் இருக்குது, அப்புறம் வந்து ஒரு 1000 ஏக்கர் நிலம் இருக்குது.
7: இல்ல, முந்தி அந்த எங்கட பேபியூர்ல வரைக்கும் போஸ்ட் ஓடன்ற ஒரு ரோட் இருக்கு.
1: ஓகே,
7: அதுல வீடுகள் எல்லாம் அந்த மில்லியன் கணக்கு. அப்ப
1: இந்த ரோட் சொல்றீங்க?
7: போஸ்ட் ரோட்ன்னு தெரியுமா?
1: போஸ்ட் ரோடா?
7: யா, அது பெரிய பெரிய அந்த லாயர்ஸ், இன்ஜினியர், டாக்டர் அந்த பெரிய ஆக்கிறதுக்கு வீடுன்னா அது நினைக்க ஏக்கர் கணக்குல இருக்கு அந்த வீடு.
1: அப்படி பாய்ஸ் கார்டன் மாதிரி இங்க வந்து மிஸ்ஸாகா ரோடு அந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்ட். நான் ஓக்வில்ல அந்த மாதிரி வீடு பாத்திருக்கேன். கரெக்ட்.
7: நான் அதால போவே கூட அப்படி எல்லாம் மில்லியன்ல வீடு வேணும்னு வந்து அப்போ ஒரு கனவு இருக்கும். மில்லியன் அந்த பெரிய வீடு அப்படி அந்த மில்லியன்
1: மில்லியன்
7: அதெல்லாம் மில்லியன் கணக்கு. இப்ப எங்கட வீடே அதை விட கையில
1: கூட
7: எக்ஸாக்ட்லி இல்ல அந்த அளவுக்கு மணி வேல்யூ தாண்டிட்டு அது வேற விஷயம். இப்ப அந்த மில்லியன் இந்த ஒரு பெரிய விஷயம் மாதிரி இல்ல இல்ல
1: ரொம்ப சாதாரணமாயிருச்சு இல்லையா. கரெக்ட்.
7: எல்லாரும் நாங்க எல்லாம் முந்தி 450க்கு வீடு வேண்டிக்கு எங்களுக்கு அது பெரிய ஹாஃப் ஏறாது 450,000 இப்ப 2008ல வேண்டினாங்க.
1: ரொம்ப சாதாரணமாயிருச்சு விஜய்க்கு வந்து ஒரு படத்துக்கு விஜய்க்கு 250 கோடி ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்கன்னு அவ்வளவுதானா? இன்னும் 400 கோடி வாங்குவான்னு நினைச்சேன் அப்படின்னு. என்னது 400 கோடியா? என்ன நினைக்கிற என்ன பேசுறீங்க அப்படின்ற மாதிரி புரியல எனக்கு. அவன் வந்து ஒரு நம்பர் எல்லாம் எல்லாம் இஷ்டத்துக்கு நம்பருக்கெல்லாம் மரியாதை எல்லாம் போயிருச்சு.
7: இப்ப அது பெரிய விஷயமே இல்ல. எனக்கு இப்ப எனக்கு அப்படி ஒரு கொஞ்சம் காசு கூட வந்தா நான் என்ன செய்வேன்னா, எங்களுக்கு ஊர்ல இருக்கீங்க எனக்கு அந்த அப்ஸ்டேர்ஸ் வீடு ஸ்விமிங் பூலோட அந்த வேற வேற ஸ்ட்ரீட்ல இருக்கீங்க அதை பார்த்து எனக்கு ஒரு பெரிய விருப்பமா இருக்கிறது. எங்கட வீட்டுல பெரிய காலி இருக்குது. வீடு தெரியும் தானே, எங்கட அம்மா காலத்து வீடு பழைய வீடு. அத அதை இடிச்சு பெரியா அப்ஸ்டேர்ஸா ஸ்விமிங் பூல் எல்லாம் வந்து
1: போறதில்லாம்
7: போற மாதிரி இல்ல. எனக்கு அப்படி அந்த அளவுக்கு அங்க இருக்கிறதே பெரிய எவ்வளவு எனக்கு சாத்தியப்பட மாட்டேங்குது. அதான் அந்த வெக்கேஷனுக்கு போய் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் அங்க அம்மாக்கோட தங்கச்சாக்கோட நின்றுட்டு வர்றது அதெல்லாம் ஒரு விருப்பம்.
1: சூப்பர், வெரி குட். ஏழை குடும்பத்துக்கு உதவி செய்யலாம்.
7: இல்ல அது நார்மலா நாங்க இப்ப வந்து ஊர்ல ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஃபேமிலி அப்படி
1: இல்ல. நான் சொல்றது வந்து அந்த குடும்பம் நான் தான், என்ன பத்தி தான் சொல்றேன். என்ன போல ஏழை குடும்பங்களுக்கும் நீங்க உதவி செய்யலான்ற ஸ்விமிங் பூலோட வீடு கட்டி கொடுத்தா நானும் ஜாலியா தான்
7: இருப்பேன்.
1: ரைட்டு, நமக்கே திரும்பி போட்டாங்க. ரைட்டு,
7: நடந்து போவோம்ல.
1: எல்லாம் சூப்பரா இருக்கு. இந்த வெதர் பெர்ஃபெக்ட் வெதர். இன்னைக்கு இந்த வெதர்ல என்ன பாட்டு கேட்கலாம்?
7: என்ன பாட்டு
1: வருது? ஓ ஓகே, அகடக பாட்டு
7: கண்டுபிடிச்சது.
1: ஆமா, கோல தான் வருது.
7: அந்த வரி தான் நீங்க அந்த ரோலெக்ஸ்
1: வந்து கரெக்ட். எஸ்
7: அந்த போட்டு போடுங்க.
1: ஓகே, ரொம்ப நன்றி தாரடி. சூப்பர் பாட்டு கேட்டிருக்காங்க. ஒரு பாடலை தொடர்ந்து நேயர்களை சந்திக்கலாம். இப்போ வந்து சுதாண்டா கேட்ட ஒரு ஃபீலிங்ஸ் பாட்டு வருது உங்களுக்காக.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 906 700 2222 4167 2222 J.CA Veggies Fresha Price Besta Delivery Faster Answer என்ன தெரியுமா? Maple Grocery தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? Maple Grocery 905-417-6069 online-ல் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. Maple Groceries.ca 905-417-6069. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் ஆட்டோ.ca.

0: நேரம் சரியாக 10:25 ஆகுது. நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர், வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, பேசலாம். ஹலோ
1: ஹலோ
0: ஹலோ ஹலோ, என்ன இவ்வளோ லேட்டா? ஹலோ, நைட்டு 11 நிகழ்ச்சியா நடக்குது? இது பகல் 11 நிகழ்ச்சி. ஹலோ ஹலோ ஹலோ ஹலோ, என்ன ஹலோ சொல்லிட்டு போயிட்டீங்க? ஹலோ, ஓஹோ, ஓகே, பிஸி ஆயிட்டாரு. அடுத்த நேயர் இணைப்பில், வணக்கம். வணக்கம், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? இல்லையே, குரல்ல என்ன ஒரே சோர்வா இருக்கு. அப்படிலாம் ஒண்ணும் இல்லையா? அப்படி ஒண்ணும் இல்ல. லைன்ல வெயிட் பண்ணியே டயர்ட் ஆயிட்டா அப்படின்றீங்களா? ஒண்ணுமே தெரியல, ஆனா கால் பண்ணிட்டீங்க, தலைப்பே தெரியாது. பரவாயில்ல, குத்தத்தை ஒத்துக்கிறதுனால நான் வந்து உங்களுக்கு மன்னிச்சு விட்டுறேன். இன்றைக்கி தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி வந்து லிவ் லைக் அ மில்லியனர் டே அப்படின்னே ஒன்று செலிப்ரேட் பண்ணுறாங்க, சரியா? அந்த பி எ மில்லியனர் டேயில் வந்து உங்களுக்கு வந்து இப்போ பல மில்லியன் டாலர் வந்து அக்கௌண்ட்டில் இருக்குது. என்னென்னலாம் வந்து பண்ணுவீங்க அப்படிங்கிறத கேள்வி. இல்லை, இப்போ இந்த மில்லியனராக ஃபீல் பண்ணுறதுக்கு சில பேர் சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண பிளான் பண்ணுறீங்க அப்படிங்கிறதான் கேள்வி. இப்போ உடனே நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் கட்டுவேன், இளைஞர்களுக்கெல்லாம் உதவி செய்வேன், எல்லாருக்கும் வந்து ஃப்ரீயாக இலவச கல்வி, இலவச மருத்துவம், அதெல்லாம் அதெல்லாம் மற்றவங்களுக்கு. நான் கேட்குறது உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படிங்கிறதான் கேள்வி.
2: இதுல ரெண்டு விதமா யோசிக்கலாம். வந்து எக்கனாமிக் வைஸ் யோசிச்சோம்னா அதை இன்வெஸ்ட் பண்ணலாம்.
0: சரி, ஓ, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? இங்க
2: சும்மா
0: கொடுக்கவே வேண்டாம். நான் தான் சொல்றேன், நீங்க எல்லாருக்கும் இந்த கல்வி, மருத்துவம், போக்குவரத்து எல்லாம் ஓகே, உங்களுக்கு என்ன பண்ணுவீங்க அத சொல்லுங்க.
2: இல்ல இல்ல, எனக்கா
0: உங்களுக்காக என்ன பண்ணுவீங்க?
2: என்ன கிடைக்கிற $200,000 கடனையும் கட்டிட்டு.
0: ஓகே, அடுத்தது தெரியுமா? வீணடிக்கிறது இல்ல மேடம், நீங்க வந்து இப்ப நான் அதுக்காக வந்து நீங்க அந்த ஒரு பிரைவேட் ஜெட்டை வாங்கி நீங்க மட்டுமே பறந்து போங்க அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. வேற ஏதாவது ஒரு ஆசை ஆகா, இது நம்ம காசு நிறைய வந்ததுக்கு அப்புறம் இதெல்லாம் நம்ம பண்ணணும், ஒரு வைர வட்டியான வாங்கி மாட்டிக்கணும், அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லையா?
2: அந்த ஆசை எல்லாம் இல்ல, அந்த ஆசை எல்லாம் இல்ல. எனக்கு ஒரே ஒரு ஆசை இருக்குதான்.
0: என்னது சொல்லுங்க.
2: ஜப்பானை
0: பாக்குறதுக்கா இவ்வளவு ஆசைப்படுறீங்க?
2: சப்ப
0: மேட்ரு ஜப்பான். ஓகே,
2: என்ன ஒரு விஷயம் சொன்னா, உண்மையான யதார்த்தமான விஷயம் சொன்னா, செய்ய நினைக்கிறவங்கள்ட்ட பணம் இருக்காது, பணம் இருக்கிறவங்களுக்கு செய்ய வேணாம் வராது.
0: கரெக்டா சொன்னீங்க. அதனாலதான் நீங்க வந்து எல்லாருக்கும் குடுத்துறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் குடுத்துறேன்.
2: வழி இல்லாமல் ஒரு படிச்சு ஒரு கிராஜுவேட் ஆகுறதுக்கு என்ன செய்யணும்ன்ற ஒரு யோசனையிலே பல பேர் வாழ்றாங்க.
0: அப்படி
2: நான் என்ன செய்வேன்னா கூடுதலா படிப்பு சம்பந்தமான விஷயங்களும் ஹெல்ப் பண்ணுவேன். ஆனா அதை வந்து ஃப்ரீயா செய்யறேன்னு சொல்லி மீன் செய்யுங்க. ஆனா அதே திருப்பி அவர் இன்னொரு அளவுக்கு செய்யணும்.
0: அப்படி
2: அவர் கட்ட ரோஸ் மாதிரி நான் இவ்வளவு உனக்கு செய்யறேன், ஆனா நீ படிச்சு வந்து இன்னொரு அளவுக்கு அதே விஷயத்தை செய்யணும் சரி விடுவோம்.
0: குட்டியா ஒரு யானைய வாங்கி அந்த யானையை வந்து செல்லப்பிராணியா வளர்க்கறது இதெல்லாம் பண்ண
2: மாட்டேன்.
0: ஓகே, நீங்க வந்து ஃபுல் டைம் எல்லாருக்கும் கொடுக்கறது மட்டுமே தான் ஈமா வச்சிருக்கீங்க இப்ப.
2: எனக்கு வந்து நான்
0: அப்ப சரி நீங்க கொடுக்கறது தான் நல்லது. அதுவும் முக்கியமா இந்த ஒரு சில ஆர்ஜிஎஸ் எல்லாம் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய தொகையை கொடுத்து அவங்க சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுறது அப்படிலாம் எண்ணம் இருக்குல்ல உங்களுக்கு?
2: அவங்க எங்களோட டவுலா நல்லா இருக்காங்க.
0: எல்லாம் வர்றவங்க பூரா இப்படியே சொல்லிட்டு போனா அது சரி. ஆமா பின்ன அடி வாங்கின கைப்பிள்ளைக்கே அடிச்ச கைப்பிள்ளைக்கே இப்படின்னா அப்படின்னு சொல்லி பில்டப் மட்டும் கொடுத்துட்டு போயிடுறது. இருக்கட்டும், பாத்துக்கிறேன். உங்களை எல்லாத்தையும் வந்து எப்படி பழி வாங்கணும் எனக்கு தெரியும். நான் பிளான்
2: பண்றேன்.
0: சிம்பிள் லைஃப் தான்
2: பிடிக்கும். பணம் இருந்தாலும் பணம் இல்லாட்டி என்ன, எப்பவுமே சிம்பிளா கம்பிளா இருக்கும்.
0: என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக? ஆமா, மே மாதம் படத்துல இருந்தா? ஓஹோ, ஏன் இந்த பாடல்?
2: மே மாதம் தானே.
0: இந்த கேள்விக்கு இந்த பதில நான் எதிர்பார்க்கலையே. கடைசியில் ஒரு பஞ்சை வச்சுட்டீங்க. சூப்பர், நல்ல பாடல் அது. எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு, அதுக்காக கேட்டேன். அந்த பாட்டு உங்களுக்கும் எனக்கும் சேர்த்து டெடிகேட்
2: பண்ணிக்கிறேன்.
0: சரியா? ஓகே, நன்றி, மீண்டும் சந்திப்போம்.
2: நன்றி.
0: அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம். வணக்கம் கோடீஸ்வரர் ரசிகன், எப்படி இருக்கீங்க?
2: வாழ்க்கைய
0: ஒரு நாள் இந்த ஒன் டே சிஎம் மாதிரி நீங்க வாழ்ந்து பாக்குறதுக்கு என்னென்னலாம் பண்ணுவீங்க
1: அப்படிங்கறதான் கேள்வி.
0: ஆல்ரெடி லிவிங் லைக் எ மில்லியனர் தான். ஓகே
1: ஓகே, அப்படிதான் நாங்க எப்பவுமே ஃபீல் பண்றோம் அப்படிதான். சோ அதுல பிரச்சனையே இல்ல. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்றேன்னு சொன்னா நிறைய ஆட் பண்ணி கொண்டு போகலாம். அப்ப அதுல
0: முன்னாடி போயிட்டு
1: போனோம்.
0: ஐயோ பாத்திருக்கேன். அதுவும் அந்த மலைக்கு மேல ஏற பகுதிகளில் இருக்கிற ஒவ்வொரு வீடியும் பார்க்கும் போது
1: சொல்லுங்க.
0: என்னது அங்க வந்து அக்ஷய்குமாருக்கு ஒரு வீடு இருக்குன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆக்டர் அக்ஷய்குமாருக்கும் அப்புறம் ஷாருக் கானுக்குன்னு சொன்னாங்க, அது இந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு தான் கரெக்டான டீடைல், உங்க ஊரு.
1: ஆமா, இது வந்து ஃபுல்லா மோஸ்ட்லி 95% வந்து ஜூவிஷ் தான்.
0: ஓகே,
1: வீடுகள் அது ஒவ்வொன்றும் பெரிய மேன்ஷன். சும்மா அது வந்து அந்த மலையில அப்படியே ஏறி போய் அதுக்குள்ள ஒவ்வொரு வீடுகளும் இருக்குன்றா.
0: ஐயோ, நான் பாத்துருக்கேன். அதுக்காகவே டிரைவ் உண்மையிலேயே மாண்ட்ரீல ஒரு நாள் முழுக்க இதை மட்டுமே பாத்துட்டு இருந்தோம் நாங்க, வண்டி ஓட்டி ஓட்டி.
1: அந்த ஏரியாக்கு பேர் வெஸ்ட் மவுண்ட். நீங்க இதுல கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க, வெஸ்ட் மவுண்ட் அப்படியான ஏரியா.
0: வெஸ்ட் மவுண்ட், ஓகே.
1: அத மோஸ்ட் ரிச்சஸ்ட் ஏரியா இந்த இருப்பாங்கள் ஒவ்வொரு வீட்லயும். ஒரு வீட்டுல நான் போனேன், டெலிவரி செய்தா ஒரு வீட்டை போனேன், எனக்கு அது வீடா இல்ல ஒரு ரெஸ்டாரண்டா ஹோட்டலா.
0: அப்படியா, அப்படி இருந்ததா?
1: அந்த போக்கர் மிஷின் இருக்குல்ல,
0: ஆமா,
1: போக்கர் மிஷின் எல்லாம் ஒரு நாலஞ்சு வச்சிருந்தாங்க.
0: ஆஹா, சரி, அவங்கள வெளியிலே போக மாட்டாங்களா? அப்ப
1: அதான் தெரியல, நான் அதை பார்த்துட்டு தான் நெஞ்சு இந்த ஹோட்டல் ஆட்டா அவன் கேட்டு ஹோட்டல் ஆட்டா.
0: அவங்க என்னத்த ஆர்டர் பண்ணாங்க அப்படி?
1: சுஷி.
0: என்னதான் வந்து எவ்வளவு கோடி இருந்தாலும் சமைக்காம தான் சாப்பிடுறாங்க.
1: என்னென்ன இருக்குதோ லைஃப்ல அது எல்லாத்தையுமே கோரம். If it's possible, I like to have a private jet too.
0: அவ்வளவுதான், பின்ன பிரைவேட் ஜெட் உங்களுக்கு இல்லாமையா போட்டுரும். பிரைவேட் ஜெட் எங்க எங்க போறீங்க? பிரைவேட் ஜெட்ல பல நாடுகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் கைலாசா, அதுக்கப்புறம் அப்படியே போகணும்.
1: கைலாசா தான் முதல். அங்க போய் ப்ரே பண்ணிட்டு அப்படியே வெளிக்கிட்டு ஆஸ்திரேலியா, அது இதை நிறைய
0: இருக்கு. வெரி குட், வெரி குட்.
1: எல்லாத்தையும் போட்டோண்டு செமையா செமையா ஒரு சுத்த அடிக்கணும். இதுதான் இது. அதான் இப்ப மெட்டவனுக்கு குடுக்கற எல்லாம் அது வேற. ஆனா இது வந்து நீங்க கேட்ட மாதிரி எங்களுக்கு என்ன செய்ய போறீங்கடா, இதுதான் அது நிறைய இருக்குது.
0: வெரி குட், சூப்பர்.
1: கிடைச்ச வாழ்க்கையே சந்தோஷமா ஆயிட்டு கொள்றோம், அது சந்தோஷம். அதையும் தாண்டி ஒன்று கிடைக்குமெண்டா இதன்ற மற்றது. தேவதாசு கொண்டு சொல்றேன்னு சொன்னா, நாங்கள் எத்தனையோ 1000 ரூபாய் செலவழிக்கிறோம் சும்மா தேவை இல்லாம. ஒரு காஃபிக்கே 3 ரூபா போகுது.
0: அதிகமாவும் வாங்க கூடாது, வாரத்துக்கு 1 வாங்கலாம், மாசத்துக்கு 1 வாங்கினா கூட ஓகே
1: தான்.
0: எப்பயுமே இங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. 95% ஆஃப் லோட்டோ வின்னர்ஸ் வந்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் அப்படின்ற ஒரு தியரி சொல்லுது.
1: ஆமா, என்னடா கன்வீனியன்ஸ் ரோட்ல போய் பாருங்க, காலையில நான் வேலை செய்த நான் அது தொடக்கத்துல கொஞ்ச நாள். அப்ப முதலே வந்து லைன்ல நிப்பாங்க ராஜ். அந்த பெரிய கூப்பன் மாதிரி ஒரு அந்த ஒரு ஒரு ஒரு வாலெட் மாதிரி ஒன்று வச்சு அதுக்குள்ள அந்த இதெல்லாம் வச்சு அந்த சேம் நம்பரையே பிளே பண்ணி கொண்டிருப்பாங்க.
0: ஆமா, இதையே வேலையா பண்ற ஆட்கள் எல்லாம்
1: இருக்காங்க. வேலையா பண்றாங்க, ரெண்டா பென்ஷன் எடுத்துட்டு அதான் இதுன்றது.
0: கரெக்ட்.
1: அதான் இது. எனக்கு பாட்டு போடுறேன்னா அந்த பழைய பொன்னியின் செல்வன் செல்வன் படத்துல இருந்து சிறுது ஊரல் துள்ள துள்ள அந்த பாட்டு முடிந்தால் போடுங்க.
0: ஐயா, கண்டிப்பா இருக்குது. என்ன என்ன பாட்டு சொன்னீங்க?
1: பொன்னியின் செல்வன் பழைய இப்ப வந்தது இல்ல, அதுக்கு முதல் வந்த இவர் நடிச்ச அந்த
0: அவர்
1: நடித்த படம், அதுல இருந்து சிறுதூரல் துள்ளத்துள்ள.
0: திருத்துறள் தூரத்தூரதான் சொல்றீங்க?
1: திருத்தூரல்
0: அது துள்ள துள்ள துள்ள தூரத்தூர.
1: இருக்கலாமியா? ஓகே
0: ஓகே ஓகே, இது கரெக்ட் கரெக்ட், நல்ல ஞாபகம் இருக்கு அந்த பாட்டு. ஓகே, போட்டுருவோம் அந்த பாட்டை உங்களுக்காக. நன்றி நன்றி. இப்போ நான் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு பில்லியனர் ஆகிட்டேன், அந்த மில்லியன் என்கிட்ட வந்து இத்தனை மில்லியன் டாலர் இருக்குன்னா நான் சொன்னேன்ல, இந்த நிலாவில் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து அதை ப்ரீபுக் பண்ணி நீங்கள் நிலாவில் போய் அந்த ரெஸ்டாரண்ட்டில் தங்கி அங்கேருந்து பூமியை பார்த்து அதுக்கப்புறம் ஜாலியாக ஒரு மூணு நாள் தங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு அங்கே போயிட்டு அதெல்லாம் கன்ஃபார்மாக நான் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு பண்ணக்கூடிய ஆள் தான். காசு இருக்கும்போது அவ்வளோதான் வாழ்கிறது ஆகிப்போச்சு, பூமியில் மட்டுமே ஏன் வாழ்ந்து பார்க்கணும், நிலவை போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற ஒரு வாய்ப்பு கிடைக்கும்போது யாவானா அதை மிஸ் பண்ணுவோன்னா. ஸோ அந்த மாதிரி உங்களுக்குன்னு நீங்கள் ஏதாவது பண்ணிக்க ஆசைப்படுற விஷயங்கள் என்னவாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கேள்வியே. அது அதுக்கப்புறம் சில பயங்கரமான ஆசை இருந்தாலும் நானே சொல்லிட்டேன், அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ விளம்பரங்களை தொடர்ந்து நேயர்களை சந்திப்போம்.
3: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
4: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757. ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா. Working for you. விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555. Working for you.
0: இந்த மில்லியனர் மைண்ட் செட் புக்கில் வந்து ஆக்சுவலி ஒரு 10 விஷ்லிஸ்ட் எழுத சொல்கிறாங்க. இப்போ மில்லியனர் ஆனவுடனே வந்து நீங்கள் பண்ணக்கூடிய செயல்களில் என்னென்னலாம், ஃபஸ்ட்டு ஒன்று வந்து உங்களுடைய அசெட், இந்த அசையும் அசையா சொத்துக்களை வந்து ரெடி பண்ணுறது, வில் எழுதுறது, உயில் எழுதி வைக்கிறது, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிக்கு இன்சூரன்ஸ் போடுறது, அதுக்கு டேமேஜ் செக்யூரிட்டி பண்ணுறது, யாருக்கு அடுத்தது அந்த சொத்து பேசுறது, இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் அவங்க வேற லக்ஸரி லைஃப்பை வந்து வாழ்கிறதுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அது நான் வந்து டிஸ்கஸ் பண்ணுறது ஒரு நாள், நானே யோசிச்சுட்டு இந்த எந்தெந்த லக்ஸரி, இப்போ துபாயில் வந்து இந்த புர்ஜ் அல் அராப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய 7-star ஹோட்டல் இருக்குது. அங்கே வந்து ஒரு நாளைக்கு மட்டுமே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு நாளைக்கு தங்கிறதுக்கு $6,000 பக்கத்தில் ஏதோ ஒரு ப்ரைஸிங்கில் ரூம்ஸ் இருக்குது. ஒரு நாள் 1 day $6,000. அது வந்து ஒவ்வொரு கேட்டகரி. அப்படி சிலதுலாம் சில ப்ரீமியமான ஒரு 7-star ஹோட்டலில் வரிசையாக ஒவ்வொரு நாட்லேயும் இருக்கிறதுல ஒரு 5-5 போய் தங்கி அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணுன்ற ஒரு லக்ஸரி. ஆனால் இது உண்மையிலேயே வந்து இந்த லக்ஸரி பெருசாக வாவ், இதில் எனக்குமே வந்து பயங்கர வாவ் ஃபீலிங் இருக்கானா இல்லை. அதுக்கு பதிலாக வந்து நம்ம வந்து தனியாக ஒரு அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய மேன் வெர்சஸ் வைல்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கவரியில் ஒரு ப்ரோக்ராம் ஒன்று வரும், பேர் கிரில்ஸ் அப்படின்னு ஒருத்தன், அவங்க கூட சேர்ந்து வந்து ஒரு ட்ராவல் ஒன்று, ஒரு சர்வைவல் ட்ரிப் ஒன்று போடணும் அப்படின்லாம் வந்து நான் யோசிச்சிருக்கேன். இப்படி வியர்டான யோசனைகள்லாம் வந்து வரும், அது எனக்கு மட்டும்தான் வருமா, மேனுஃபேக்சரிங் டேமேஜாக டிஃபெக்டாக அப்படின்னு சொல்லி தெரியல. அதனால தான் உங்ககிட்டையும் கேட்குறேன், வேறு ஏதாவது வியர்டாக நீங்கள் உங்ககிட்ட நீங்கள் இந்த அந்த மாதிரிலாம் ஆசைகள் வச்சுருக்கீங்களா? அதுக்கு வந்து பல கோடி ரூபா செலவாகும், அதெல்லாம் நமக்கு வேண்டாங்க அப்படிலாம் யோசிக்காமல் பல கோடி ரூபா கையில் இருக்குது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கணும். ஸோ அப்படி யோசிக்கிற ஐட்டம்ஸ்லாம் என்னென்னன்னு சொல்லிட்டு என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
1: ஹலோ.
0: ரெண்டு மோதகத்தில் எனக்கு ஒன்று தாங்கோ உங்களுக்கும் மோதகம் வேணுமா ரமேஷ்?
5: மோதல் இல்லாம சரி, மோதகம்
0: மோதல் இல்லாம எப்படி வாழ்க்கை நடக்கும்?
5: ஆமா, இப்ப சொல்ல போறதுல மோதல் இல்லாம வந்தாச்சு.
0: ரமேஷ் சொல்லுங்க, உங்ககிட்ட இன்ட்ரெஸ்டிங்கான சில எப்பயுமே கண்டென்ட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், சொல்லுங்க கேப்போம்.
5: நான் வந்து மார்கேஜ் ஃப்ரீ மகாராஜா, ஒரே ஃப்ரீ தங்கராஜாவா இருக்குன்னு ஆசைப்படுறேன்.
0: அப்சல்யூட்லி எஸ் ஃபர்ஸ்ட் அதை முடிச்சிருவோம். கரெக்ட், கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ ஆசைப்படுறது நியாயம்.
5: ஆமாம். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு எல்லாத்தையும் ஃப்ரீ பண்ணிட்டு எந்த இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் பேங்க் கிரெடிட் கார்டு வீடு வீடு லோனு எதுவுமே இருக்கக்கூடாது. எல்லாம் கிளியர் பண்ணிடணும். கிளியர் பண்ணி நம்ம
0: எல்லாம் உங்க பேர்ல இருக்கும் சொந்தமா.
5: ஆமா, எல்லாம் என் பேர்ல தான் இருக்கணும்.
0: பேங்க்ல எதுவுமே இருக்க கூடாது.
5: பேங்க்ல எதுவுமே இருக்க கூடாது. ஆமா, அந்த மாதிரி முடிஞ்சா பேங்க் நம்ம பேர்ல மாத்த முடிஞ்சா மாத்திக்கலாம்.
0: ரமேஷ் வங்கி, குறைந்த வட்டியில் கடன் கிடைக்க ரமேஷ் வங்கி.
5: ஒரு நாளைக்கு எல்லாத்தையும் கொடுத்து திவாலாயிரம் போயிட வேண்டியதான். ஸோ அதை பண்ணிட்டு இந்த துபாயில தான் பேசுவாங்க, ஷேக் எல்லாம் வந்து எல்லாம் தங்கத்துல வச்சுப்பாங்க. நம்மள மாதிரி பேக்கும் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும் என்ன?
0: அதுக்காக உண்மையிலே இந்த கக்கூச தங்கத்துல பண்றது கொஞ்சம் ஓவரா தெரியல.
5: எல்லாமே அதுக்கு மேலையும் திங்க் பண்றதான். வீட்டுக்கு இப்ப நம்ம வந்து இந்த யாரும் இல்லா தீவு எல்லாம் போக கூடாது. இங்க தானே கஷ்டப்பட்டோம். நான் 10 பேருக்கு நம்ம ஊருக்கு முன்னாடி கஷ்டப்பட்டோம். இதெல்லாம் கஷ்டப்பட்டுச்சுன்னா இந்த ஊருக்கு
0: முன்னாடியே
5: ஒரு 10,000 சதுரல வீடு வீடு வாங்கிட்டு ஒரு 10 ரூம் 15 ரூம் போட்டு எல்லா ரூமும் கண்ணாடி கதவு ஹிஞ்சு கேட்டு எல்லாமே கோல்டு.
0: ஓ மை காட், ஓ நிம்மதியா அப்புறம் எங்க இருந்து தூங்குறது?
5: அதுக்குதான், அதாவது கொன்னா பாவம் தின்னா போச்சுன்னு சொல்லுவாங்க. அதனால இதெல்லாம் வச்சு நம்ம காவலாளைய போட்டோன்னு வச்சுங்க, நம்மள போட்டு அடக்கம் பண்ணி போயிருவாங்க. அதனால அவனுக்கும் கொஞ்சம் அப்படி கோல்டுலயே கொஞ்சம் பண்ணி கொடுத்து அவங்களையும் அந்த மனசு நோக்கும்படி அவங்களும் வச்சுக்கணும்.
0: சூப்பர்.
5: இப்படி வச்சு எல்லாமே கோல்டு தான். செருப்புல இருந்து ஏற்பட கதவு கார்பெட்டு ஏற்பட்டு ஏற்பட்டு எல்லாமே கோல்டு தான்.
0: செருப்பு வேற கோல்டா?
5: ஆமா, எல்லாம் கோல்டு தான்.
0: ரைட். அப்ப தங்க பஸ் பத்து தான் பிரேக்ஃபாஸ்ட்.
5: அதே ஊர்ல நடந்து போயிட்டே இருக்கணும். டீ கடையில உட்காந்து டீ குடிச்சுட்டு இருக்கணும், வடை சாப்பிட்டு இருக்கணும், இங்க டீ மாட்ட எங்க அந்த மாதிரி நடந்துட்டு இருக்கணும். நம்ம தனியா போய் இருந்திருக்கூடாது. தனியா இருந்த ஆபத்து தானே. இந்த மாதிரி எல்லாம் கோல்டா தான் இருக்கணும்.
0: இருக்குது.
5: இருந்தாலும் நம்ம கைய பிடிக்கிறவங்களுக்கும் தங்கம் நல்லது.
0: அது கண்டிப்பா, அது டிஃபால்ட்டா அதானே. அங்கதானே முதல்ல நிரப்பீங்க.
5: டிஃபால்ட் செட்டிங் உங்களுக்கு, நம்மளுக்கு கொஞ்சம் அந்த டிவியேஷன் இருக்கு.
0: எஸ் எஸ் அப்படி.
5: சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணணும்.
0: எல்லாம் நார்மல் பள்ளியும் தட்டி தூக்கிட்டு தங்கப்பெல்லாம்
5: எல்லாம் உடம்புல உள்ள டேமேஜ் பண்ண உள்ள பார்த்தெல்லாம் பண்ணக்கூடாது. நம்மளே தடைய முடிஞ்சிட்டுன்னு அப்புறம் கஷ்டமாயிடும். அதனால நம்ம எல்லாமே கோல்டுல வச்சுட்டு நம்ம இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு வாழ்ந்து போயிடும்.
0: பயங்கர சூப்பர் தங்கரசா அருமை.
5: தங்கரசா ஆனா ஒருத்தவங்க என்ன ஆச்சுன்னா, இந்த மாதிரி ஆசைப்பட்ட நடந்து கொடுக்க
0: வந்துட்டான்.
5: என்னாச்சுன்னா அவனுக்கு வந்து மில்லியனர் ஆகிட்டான். லாட்டரி வந்துச்சு. இங்க இருந்து போனா மாமனார் வீட்டுக்கு, ஹே ஓல்டு மேன் டேக் பேக் யுவர் டாட்டர் மில்லியனர் அப்படின்ட்டான். இந்த கவுண்ட் மணி ஸ்டைல்ல மில்லியனர் ஆகிட்ட நீ ஓல்டு என் பொண்ணெல்லாம் எழுச்சிட்டு போயிட்டு பாரு, நம்ம புதுசா கல்யாணம் பண்ணிட்டு அது அந்த பொண்ணு உஷாரா என்ன பண்ணிட்டு அது பேர்ல ரோல் ராய்ஸ் காரு எஸ்டேட்டு குட்டி விமானம் எல்லாம் வாங்கி கொடுத்துட்டான். வாங்கி கொடுத்து இவன் பேர்ல வச்சுக்கிற கொஞ்சம் வச்சுக்கிட்டான். வச்சுட்டு சவால விட்டு வந்துட்டான். உடனே அந்த ஓல்டு மேன் சொன்னாரு மாமனாரு, டேய் அங்க பாரு என் கதவை திறந்து பாரு, அந்த வடிவேலு அந்த ஒரு கைதியை தூக்கிட்டு போவன கதவை திறந்த பின்னாடி ஓபனா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி திறந்து பாரு. ஓ மைக, பெரிய பங்களா, பெரிய பங்களா இது ஏது
0: அப்படின்னா,
5: நீ வந்து முட்டாள, என் பொண்ணு வந்து பில்லியனர் ஆயிட்டா அப்படின்ட்டா. எப்படி பில்லியனரா? நீ பாரு 25 வயசு பொண்ண கல்யாணம் பண்ணிட்டு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அது காலம் புல்லா செலவு பண்ணியே நீ அழிஞ்சு போயிடுவேன் என்ன, அப்ப உன்ட்ட காசுலாம் அதே விட்டுட்டு போயிடு. என் பொண்ணு 97 வயசு கிளவன பில்லியன கல்யாணம் பண்ணிட்டு நேற்று நைட்டே சாவடிச்சிருச்சு, காலையில வந்து 30 காரணம் இறந்துட்டா அடக்கம் பண்ணிட்டாங்கன்னு
0: போட்டு தள்ளிருச்சு சொத்தெல்லாம் எழுதி வாங்கிட்டு.
5: எழுதி வாங்கிட்டு பேப்பர்ல வந்து வயது மூப்பு காரணமாக தொழில் அதிபர் மரணம் வந்துருச்சு.
0: ஐயோ ஐயோ, நாமளும் பேசாம பொண்ணா பிறந்திருக்கலாமோ.
5: சோ அப்ப இதுல யாரு இவன் மில்லியனர் பில்லியனர் இதை பார்த்துட்டு இவன் கூட ஆயிடுச்சு 25 வயசு மில்லியனருக்காக அதை விட்டுட்டான் பில்லியனருக்கு நம்மள விட்டு கிடைச்சது போனா சுட்டு ஓடி போயிடுச்சு நடு ரோட்ல விட்டுட்டு
0: நமக்கெல்லாம் அந்த நிலைமை அது புரிஞ்சு போச்சு. என்ன எல்லாத்தையும் தங்கத்துல மாத்துற அப்படிங்கறது பயங்கரமான ஒரு ட்ரீமி ப்ராஜெக்டா இருக்கு. இவ்வளவு தங்கம் பாவம் கஷ்டப்பட்டு மோடி வந்து எல்லா தங்கத்தையும் மீட்டிங் கொண்டு வந்திருக்காரு, அதை இவ்வளே ஒரே நாள்ல ரமேஷ் எல்லாத்தையும் தள்ளிட்டு வந்துருவாருன்னு நினைக்கிறேன். அவ்வளோ தங்கம் இப்ப அவர் சொல்றதெல்லாம் லிஸ்ட் எல்லாம் போட்டான். இப்போ இது வந்து ரொம்ப ட்ரமடைஸ் பண்ணுற ஒரு விஷயம், பட் யதார்த்தமாக வந்து சில விஷயங்கள் நமக்கு ஆசையாக இருக்கும். மில்லியனர் மைண்ட் செட்டில் அந்த லக்ஸரி ப்ரீமியம் கார் ஸ்போர்ட்ஸ் கார் வாங்கி ஓட்டுறது, அப்புறம் வந்து பெரிய பெரிய ஸ்டார் செலிப்ரிட்டிஸ் கூட வந்து நம்ம டேட் பண்ணுறது, அப்புறம் நம்ம வந்து பயங்கரமாக பிஸ்னஸ் ஆரம்பிப்போம், நிறைய இன்வெஸ்ட் பண்ணி ஸ்டார் வேல்யூ பிஸ்னஸ் மாதிரி பண்ணுறது, எனக்கெல்லாம் இந்த படம் ப்ரொடியூஸ் பண்ணுறது, நிறைய காசை போட்டு ஒரு படம் எடுக்கிறது, அப்புறம் கோயில் கட்டுறது, நமக்கு வந்து நமக்குன்னு நான் சொன்ன இந்த நிலாவுக்கு போகிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்மளே வந்து நமக்காக அப்படின்னு சொல்லி பண்ணிப்போம். அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு எப்படிலாம் செட்டில் பண்ணலாம், நம்ம பேரில் வந்த சிவாஜி ரயில்வே ஸ்டேஷன், சிவாஜி ஹாஸ்பிட்டல், சிவாஜி ஃபண்ட், சிவாஜி ட்ரஸ்ட், அந்த மாதிரி சொல்லிட்டு கையெழுத்து போட்டு ஹெலிகாப்டர் வந்து இறங்குவார்ல தலைவர், அந்த மாதிரி ஒன்று பண்ணிடணும் அப்படின்ற ஐடியாலாம் வந்து அப்பப்போ வரும் போகும். ஸோ அப்படி உங்கள்கிட்ட மைண்ட் செட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் என்னென்னங்கிறத நீங்கள் என்னோட ஷேர் பண்ணுங்கள். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
6: இனிய காலை வணக்கம், ராஜ் ரவிசங்கர் பேசுகிறேன்.
0: காலை வணக்கம் மில்லினர் ரவிசங்கர் சார், எப்படி இருக்கீங்க?
6: நலமா இருக்கேன், மகிழ்ச்சியா இருக்கேன்.
0: சூப்பர். ஆல்ரெடி நீங்க மில்லியனர்னு எனக்கு தெரியும். இப்ப அது கூட பயங்கர சர்ப்ளஸா ஒரு மிகப்பெரிய தொகை வந்து உங்க பேங்க்குள்ள ஆல்ரெடி இப்ப இருக்குது, என்னென்னலாம் பண்ணலாம்?
6: அது நல்லா நல்ல சேஃபா, ரொம்ப அதிகமா ஆசைப்படாம நாமினல் ஃபேர்
0: நடக்கும்
6: நல்ல ஒரு Mercedes S class Maybach car வாங்கணும்.
0: ஆப்பா சூப்பர்.
6: அது வாங்கிட்டு
0: Maybachல இப்ப அது லேட்டஸ்ட் ஒன்னு வந்திருக்கு Maybachல. இன்னைக்கு ஒரு வீடியோ பார்த்துட்டு இருந்தேன் YouTubeல.
6: நானும் பார்த்தேன். இந்த ஒரு ஸ்டேஷன் சேனல்ல, மலையாளம் சேனல்ல போட்டுருந்தாங்க.
0: அந்த Maybachலாம் வாங்குற ஒரே ஊரு உங்க ஊர்தான். வந்தாலே எந்த ஒரு பணக்கார காரா இருந்தாலும் இந்தியால இறக்குமதி ஆகுதுன்னா அது வந்து ஒண்ணு கோயம்புத்தூர் இல்லன்னா கேரளா.
6: ஒரு காரு வாங்கிட்டு அப்புறம் நிறைய இடங்கள் போனோம், நிறைய உலகம் பூரா நிறைய இடத்துக்கு போய் டிஃபரெண்ட் கல்ச்சர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணோம், டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபுட் சாப்பிடணும், நிறைய டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஹோட்டல்ல ஸ்டே
0: பண்ணோம்.
6: அப்புறம் இப்ப சவுத் சதர்ன் யூஎஸ்ல ஒரு ஒரு விண்டர் ஹோம், சம்மர் ஹோம் அங்க வச்சுக்கிட்டு பாட்டேஜ் மாதிரி எல்லா விண்டருக்கும் இங்க இருந்து அங்க ஓடி போயிருது.
0: இங்க சொல்றீங்க இந்த இடத்துல
6: 3 வருஷம் நடக்காது. இவரு தம்ம தலைவர் இருக்காருல்ல, அவர் போனதுக்கு அப்புறம் ஒன்னும் இல்ல, அவர் பதவி விலகி போகணும் இல்லையா வேற ஏதாவது. அப்போ ஆச்சுன்னா நம்ம
0: வாங்கிடலாம். ஈஸியா போய் வரதுக்கு.
6: ஆமா, இங்கிருந்து டிரைவ் பண்ணி போற மாதிரி இருக்கணும், அல்லது ஷார்ட் ஃப்ளைட்டா இருக்கணும். ரொம்ப நேரம் ஃப்ளைட்ல உட்கார்றதுக்கெல்லாம் முடியறது இல்லை,
0: பிடிக்கிறது இல்லை. கரெக்ட் தான்.
6: ஆமா, அந்த மாதிரி லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு மீதி இருக்கிற நல்ல வில் எல்லாம் கிரியேட் பண்ணி, வில்ல இருக்கு அதெல்லாம் பாலிஷ் பண்ணி போட்டு குழந்தைகளுக்கு நிறைய வச்சுட்டு போயிடலாம். நம்ம இருக்க வரைக்கும் அனுபவிப்போம், மீதியாக இருந்ததுன்னா அவங்க எடுத்துக்கிட்டோம்.
0: சூப்பர். இப்போ நீங்கள் வந்து இந்த இப்போ ஹாஸ்பிட்டல் கட்டலாம், ஸ்கூல் கட்டலாம், ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நீங்கள் இந்த கம்யூனிட்டிக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுத்துட்டு போகணும் அப்படின்னா என்னவா இருக்கும்? ஏதாவது ஒன்று தான். என்னது
6: இதாக இருந்தா ஒரு அறக்கட்டளை இன்னும் ஃபார்ம் பண்ணிட்டு, எங்கள் அப்பா அம்மா பேரில் அறக்கட்டளை
0: ஃபார்ம் பண்ணிட்டு. ஆ, ஓகே.
6: ஆமாம்,
0: அவ்வளோ இல்லை. இந்த ஓல்டேஜ் அந்த அறக்கட்டளை வந்து ஓல்டேஜ் ஹோமுக்கா இல்லை?
6: இல்லை, மாற்றம் ஃபவுண்டேஷன் ஒருத்தர் ஒன்று இருக்கு.
0: ஆமாம் ஆமாம், அந்த மாதிரியும்
6: அந்த மாதிரி ஒன்று
0: என்ன எதிர்பார்த்து என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்காக?
6: பாடல் ஏதோ ஒன்று போடுங்களேன்.
0: அப்படியா?
6: இந்த ரவிபாலா பாட்டு, தேன் பாட்டு ரொம்ப நல்லா இருந்து, ரொம்ப
0: கேட்டேன்
6: நல்லா இருந்து.
0: ரொம்ப நாள் கழிச்சு அது இந்த லிரிக்கோடைய பியூட்டியே
6: தேன்.
0: நீங்கள் நீங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பாடல் கேட்குற ஆள் தான். டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது ஒரு பழைய பாட்டு அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்க, தாராளமாக போடலாம்.
6: போட்டுடலாமா இன்னைக்கு?
0: எந்த பாட்டு? ஒரு கே ஜே யேசுதாஸ் பாடல், இல்ல பிபி சீனிவாஸ் பாடல்?
6: இல்ல, போனங்க குமுதம் படத்துல சின்னஞ்சிறிய வண்ணப்பறவை என்ன சொல்றோம்.

0: இல்ல தானே, அதனால கலைச்சு பழகிட்டு கலைச்சு பழகிட்டு இல்லோ.
1: ஆமா, அது திடீர்னு மிஸ் ஆச்சுன்னா நமக்கே ஒரு மாதிரிதான் இருக்கு. கரெக்டா,
0: முல சொல்வலையும் கேளாது, புதன்கிழமை வருகிறது நல்ல புள்ள பேசாம இரண்டாலும் கேளாது, தேடிக்கொண்டிக்கும் போய் அடிக்கடி தேடிக்கோ.
1: கரெக்டு. நான் எனக்குமே வந்து மண்டே ஒரு மாதிரியாக அது மிஸ் பண்ணுவோம் கரெக்டாக ஒரு ஒரு ஒரு குறிப்பிட்ட டைமில். இப்போ நான் நேரம் நான் இதை பேசிட்டு இருப்பேன், நிறைய உங்க கூட பேசிட்டு இருப்பேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறது இருக்குது எனக்குமே.
0: அதாவது அந்த பழகிட்டா ஒரு ஆக்களோட கதைச்சு பழகிட்டா அதை அந்த நேரத்துக்கு ரெண்டும் அந்த அந்த ஆக்களை நாங்களும் தந்தாடி மனமே சேர்ந்த வேலை சேடும் என்ன.
1: ஆமா கண்டிப்பா.
0: நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்து நான் இதுக்கு முதல்வே உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன். முதல் இந்த நோக்கம் பெரிய காசு விழுந்தால் இந்த லட்சுமி நாராயணா அன்னதானம் இதுதான் முதல் இந்த நோக்கம், முதல் இந்த இலக்கு.
1: அந்த அன்னதானத்துக்காக ஒரு பெரிய ஒரு மண்டபமே கட்ட போறீங்க இல்லையா?
0: கட்டி அங்க வந்து இப்ப கோயில்ல போனால் இப்ப அங்க சன்னதி இல்லாதவர்ல போனா இப்போ சாப்பாடு எடுக்கிற மாதிரி அங்க வந்தால்
1: ஆல்வேஸ் 24 ஹவர்ஸ் அன்னதானம்.
0: சாப்பாடு அங்க எல்லாம் எல்லாம் கற்பனையிலே உருவாக்கி வச்சிருக்கேன். ஒரு நாள் பிரபஞ்சனாக்கு நிறைவேற்றமண்டு சிவர் எல்லாம் அப்படியே விஷ்ணுன்ற படம், விஷ்ணு லட்சுமி இந்த படம் அப்படியே திரையில ஓடிக்கொண்டிருக்க மயாக்கள் வந்து சாப்பிடுற மாதிரி எதை நாங்கள் எதை கற்பனையில உருவாக்குறோம் நிச்சயமா நடக்குமண்டு தெரியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா.
0: அப்ப அம்மாவுக்கு சொன்னா அதுக்கு நிறைய காசு வரும், ஏதாவது செய்யாத ஒழுங்கு தொடர்ந்து செய்யணும். இப்ப நாங்க எங்க வீட்டை மூன்று வீடு இருக்கு. வாழ்க்கையில ஒளி விளக்க ஏற்றோம்ன்றதும் ஒரு ஒரு அதை நிறைய படிக்க வச்சு அதோட ஒரு திருமணம் செய்யும் வரைக்கும் அந்த முழு பொறுப்பையும் நான் தான் தோணும். அதுக்கு நான் நாங்க பிரபஞ்சத்தை தான் கேட்கிறோம் சொன்னால் இன்னத்துக்காண்டி நாங்க கேட்கிறோம் ஒரு இது இருக்கணும், இன்னத்துக்காண்டி இந்த காசு வேணும்.
1: அப்ப
0: நான் வந்து எனக்கு முந்தைய எனக்கு காசு ஆசை இல்லை, இப்ப எனக்கு காசுல சரியான ஆசை நிறைய காசு வேணும் என்றால் அப்படி இருந்தா இந்த ஆசைப்பட்ட எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். நான் அப்பா அம்மாவுக்கு இப்ப எத்தனையோ பிள்ளைகள் அப்பா அம்மா எவ்வளவு நான் சாதிச்சு எல்லாம் காட்டி முன்னாடி எல்லாம் கௌரவம் நான் ஒன்றுமே செய்யல. நான் ரொம்ப அம்மா அப்பா அம்மாவுக்கு பிள்ளையா பிறந்தது கடைசி இரண்டாலும் ஒரு நல்ல காரியம் செய்து போட்டுதான் அதை போகணும் ஆசை. எனக்கு ஒரு ஆசை இந்த இதயத்துல இருப்பவர்கள் இப்பறவில எனக்கு நல்ல நன்பியாக என்னோட பயணிக்கணும் என்றது உதவி இப்பறவில நல்ல ஒரு நன்பியாக என்னோட இறுதிவரை பயணிக்கணும் என்றது என் ஆசை. மற்றவை கதைக்கணும் மற்றது
1: நீங்களுக்கு
0: நேரம் இருந்தா உங்களுக்கு அப்படி செய்யுங்க. அந்த கவிதை இருக்குல்ல, நீங்க ஒரு வரி ஒரு ஒரு வார்த்தைய சொல்ல நாங்க அதுல உடனே கவிதை சொல்ற மாதிரி குறிப்பா வச்சு சொல்லும் வரைக்கும் ஆக்கள் சொல்லாட்டி அவ அந்த போட்டுல இருந்து விலகிறோம். அப்படி ஒரு நிகழ்ச்சி உங்களுக்கு நேரம் இருந்தா ஒரு காலம் வைக்கணும் மட்டும் ஆசைப்படுறேன். மற்ற காலம் விளங்குதானே.
1: நான் வந்து ஒரு ஒரு லைன் சொல்லணும் இல்ல ஒரு தீம் சொல்லணும், அதுல எல்லாரும் கவிதை கொண்டு வரணும் இல்லையா?
0: மலையில்
1: நனைந்த பச்சை கிளி அப்படின்னு ஆரம்பிக்கிறேன், நீங்க அதுல இருந்து கவிதை சொல்லணும். சொல்லுங்க, ட்ரை பண்ணி பாப்போம்.
0: அவள் பச்சை சேலை அவள் சோலைக்கால் பச்சை சேலை உடுத்து வருகின்ற போது மரத்தில் உள்ள பச்சை கிளிகள் கூட அவள் அழகை பார்த்து ரசிக்கின்றது அப்படி சொல்ல.
1: நன்றி, மீண்டும் சந்திப்போம் புருஷோத்தமன். நன்றி. மோதக சாப்பிட்டு

0: ஒருத்தர் ஏப்பம் விட்டு உக்காந்துருப்பாரு, அவரை பிடிப்போம், அவரோட இந்த நிகழ்ச்சியை முடிப்போம். வணக்கம்.
1: வணக்கம் ராஜ்.
0: வணக்கம் டார்லிங். என்ன என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் சாப்பிடுறீங்க?
1: ஒரு கேஸ் சொல்லி விட்டு.
0: ஆஹா, என்ன இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்?
1: ஸ்பெஷல் ஒண்ணும் இல்ல, மகன் அங்க டவுன்ல இருக்கிறாரு. அப்ப இன்னைக்கு வார இருந்து
0: அப்படியா? கொஞ்சம் அவர் இப்படி லைட்டா ஷாப்பிங்,
1: அவருக்கு சும்மா சாப்பாடு சாமான்கள் வேண்டி சாப்பாடும் செய்து கொடுக்குறோம். அவரு கிழமையில ஒரு நாளைக்கு வருவார். நான் போறது அங்க, இல்லாடி அவர் வருவார்.
0: ஓகே.
1: அப்ப இன்னைக்கு ஆள் லீவு, பின்ன வாரம்ன்றார்.
0: சரியா, வாட் எ ஸ்வீட் டாடி. வெரி குட்.
1: மேட்டர் ராஜ், நான் மில்லியனரா ஆகினா முதல் வந்து ஒரு ஒரு ஊர்ல பெரிய ஒரு ஹாஸ்பிடல் கட்டுவேன்.
0: ஓகே.
1: அது கட்டி சனத்துக்கு இலவசம் என்று சொல்லாமல் கொஞ்சம் இதான ஆக்களுக்கு காசு, கொஞ்சம் காசு எடுக்கிறாங்க மற்றவர்களுக்கு
0: எல்லாம் இலவசமாவே கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ரொம்ப லெத்தார்ஜிக் ஆயிருவாங்களே.
1: இல்லாம போயிடும்.
0: ஆமா.
1: அப்ப இல்ல, ஏழைகளுக்கு வந்து காசு இதுகள் இல்லாத ஆக்களுக்கு வந்து இலவசமா செய்யலாம்.
0: சரி,
1: மற்ற ஆக்களுக்கு இதே. ஆனா அது பெரிய ஹாஸ்பிட்டல் இல்ல எங்கட ஊர்ல, எங்கட மாவட்டத்திலேயே பெரிய ஹாஸ்பிட்டல் என்ன, வேற வேற மாவட்டங்களுக்கு தான் போகணும். அப்ப அதுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல். மற்றொரு ராஜ் வந்து இந்த பிள்ளைகளுக்கு வந்து வீடு கட்டி கொடுக்கணும்.
0: அதான் ஆல்ரெடி எல்லாம் பண்ணிட்டீங்களே இதெல்லாம்.
1: நான் ஒரு லம்பகினி எடுத்து ஓடும்.
0: லம்பகினி ஒண்ணு போன. ஓகே, சூப்பர்.
1: போனா வருது என்ன, போனா மலை
0: வந்தா மலை போனா டேஷ்
1: போனா மாதிரோ ஏதோ ஒன்று
0: சொல்லுவாங்க,
1: அது மாதிரி எடுத்து ஓடி பார்ப்போம்.
0: எடுத்துரும் என்ன, இப்ப பெரிய வேற்ற ஒண்ணும் இல்ல, அசால்ட்டா எடுத்துடலாம்.
1: அதான்
0: கரெக்ட் தான். எவ்வளவு
1: அப்படி உலகம்
0: எல்லாரும் எல்லாரும் அந்த லாம்பகினி வந்து பயங்கர லாம்பு எனக்கு வந்து, ஆனா எனக்கு இந்த புகாட்டி இல்லைன்னா கார்வெட் அந்த மாதிரி தான் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது.
1: நான் முந்தி ஒரு இத்தாலியன் ரெஸ்டாரண்ட்ல வேலை எழுதுனா, அது அவங்கள்ட்ட வார ஆகல எல்லாம் ஹைப்பையானாக்க, அவங்க அப்படியான காருகள் மோட்டார் பைக்குகள் இதெல்லாம்
0: வருவாங்க. நீங்க அப்பவே முடிவு பண்ணிட்டீங்க.
1: அப்ப முன்னுக்கு அடிக்கி விட்டுட்டு எந்த முதலாளி என்ன, எந்த ஃப்ரெண்ட் ஆனவன், நல்ல ஃப்ரெண்ட் ஆனவன், இப்போ அவன் வச்சிருக்கிறான், நான் போய் வருவேன்.
0: கண்டிப்பா நிறைவேறும் கூடி சீக்கிரம்.
1: மற்றபடி அந்த நான் அந்த ஹாஸ்பிடல்
0: எனக்கு ஒரு வண்டி எடுத்த உடனே ஒரு ரவுண்ட் நம்ம ரெண்டு பேரும் ஜாலியா போறோம் லாம்பகினில. ஓகேவா?
1: ஓகே ஓகே,
0: ரைட். சிறப்பு நல்ல விஷயம் சொன்னீங்க.
1: ஒரு ஒரு ஒரு ரைட் ஒன்று போயிட்டு வருவோம்.
0: ஆமா, தாராளமா போலாம். என்ன பாடல் அப்படியே கேட்டுட்டே போலாம்.
1: பாடல் வந்து தேவையில்லை, நீங்களே அங்க நான் யோசிச்சிட்ட பாடலோட போவோம்.
0: அப்படியா? ஓகே, கூட்டுறேன் உங்களுக்காக. சரியா,
1: நன்றி
0: நன்றி நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, சிறப்பா முடிஞ்சது. எல்லா நேர்களும் வந்து அவங்களோட ஆசையை சொல்லிட்டீங்க. நான் இன்னும் நிறைய, நீங்க ஆனா ரொம்ப ஆசையே வந்து ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்னப்பா ஆசையே பட மாட்டாங்க, எல்லா தர்மத்தை கொடுத்துட்டு போதும், இருக்கிறது போதும், நல்லாதான் இருக்கும் நல்லாதான் இருக்கும்னு சொல்லிடுறீங்களே. இன்னும் நிறைய ஆசைப்படணும், அப்போதான் வந்து லைஃப் வந்து ஆசைப்படுறதுக்கு தானே. அதுக்காக பேராச இந்த எல்லாத்தையும் வந்து தங்கத்திலேயே கட்டணும் அப்படின்றதெல்லாம் இல்லை. நான் சொல்கிறது ஜென்ரலாக ஒரு நமக்குன்னு இதெல்லாம் குட்டி குட்டியாக இதெல்லாம் பண்ணுவோம் அதெல்லாம் பண்ணுவோம்னு சொல்லிட்டு நான் என்கிட்ட நிறைய இருக்குது. ஒரு நான் தான் ரொம்ப பெரிய லிஸ்ட்டை வச்சுருக்கணும். யாருமே அந்த மாதிரி சொல்லலை. அதனால் தட்ஸ் ஓகே, அவ்வளோதான். இதோட இந்த செக்மெண்ட்டு முடிஞ்சது. மறுபடியும் உங்களை வந்து இன்றும் கலக்கல்ல செய்திகளை தொடர்ந்து சந்திக்கிறேன். இணைப்பில் இருக்கும் நேர்கள்லாம் இன்னும் நேர்கள் இருக்கீங்க, விடுபட்டு கொள்ளலாம், மன்னிக்கணும், டைம் ஆயிடுச்சு. அதனால் செய்திகள் தொடர்ந்து நம்ம வந்து இன்றும் கலக்கல்லில் சந்திப்போம்.
2: தாயிடமிருந்து சேய்க்கு பரவும் HIV மற்றும் பால்வினை நோய்கள் பரவுவதை தடுத்து அதனை கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக பேணி வந்தமைக்காக இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் விசேட பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 79வது உலக சுகாதார மாநாட்டின் போதே இந்த சான்றிதழ் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் டெட்ரோட் அதானம் கேப்ரியல் இதற்கான விசேட மதிப்பீட்டு சான்றிதழை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிசவிடம் நேரடியாக வழங்கினார். உலக சுகாதார அமைப்பினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இலங்கையின் சுகாதாரத்துறை அடைந்திருக்கின்ற இந்த தொடர்ச்சியான முற்போக்கான முன்னேற்றத்தை சர்வதேச ரீதியில் பாராட்டும் முகமாகவே இந்த விசேட கௌரவம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தி குடத்தனை வடக்கில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடவராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் அமெரிக்க மிஷன் தமிழ் கத்தோலிக்க பாடசாலையின் அதிபராக பணியாற்றியவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வித் திணைக்களம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்திருந்தது. இந்நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு இன்றைய தினம் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அதிபரை மாற்ற வேண்டாம் என்றும் அதிபரை தற்காலிகமாக மாற்றுவதற்கான காரணம் என்ன என்பது போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்தில் சுமார் 75க்கும் மேற்பட்ட பெற்றோர்கள் கிராம மக்கள் நலன் விரும்பிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தின் நிறைவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்று பாடசாலையின் தற்போதைய பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நச்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 1000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் தசுன் ஜானக கமகே தெரிவித்திருக்கின்றார். அதிக வாகன பயன்பாடு கொண்ட 12 மாவட்டங்களில் இந்த பரிசோதனைகள் தீவிரமாக்கப்பட்டதாகவும் இதற்காக நடமாடும் குழுக்கள் களமிறக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிக கரும்புரையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு அந்த பழுதுகளை சரி செய்வதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பழுதுகளை சரிபார்க்க தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தகைய வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வருகின்ற போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ரீதியாக 246 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. எனினும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு குறைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருவோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகளை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இலங்கையில் இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய போர் வீரர் நினைவு தூபி அருகே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். நோர்வேக்கு அரச முறை பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐஸ்லாந்து பின்லாந்து டென்மார்க் ஆகிய நாடுகளின் பிரதமர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார். இதன்போது அந்த நாடுகளுடன் வர்த்தகம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உட்பட்ட துறைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நோர்வேயில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் காலநிலை சார்ந்த தொழில்நுட்பங்கள் கடல்சார் பாதுகாப்பு டிஜிட்டல் தொழில்நுட்பம் விண்வெளி உட்பட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நோர்வே ஐஸ்லாந்து பின்லாந்து டென்மார்க் ஸ்வீடன் ஆகிய 5 நாடுகள் அடங்கிய நோடிக் நாடுகளின் உச்சிமாநாடு நடைபெற்றது. இதன்போது இந்தியாவுக்கும் நோடிக் நாடுகளுக்கும் இடையே நீடித்த வளர்ச்சி, புத்தாக்கம், தூய்மையான ஆற்றல், வளரும் தொழில்நுட்பங்கள், துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பிராந்திய அளவில் அமைதி மற்றும் எதிர்காலத்திற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் சார்பில் மாவட்ட நகரங்களில் அமைதிப் பேரணி நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில், இலங்கையில் தமிழ் தாயக பகுதியை உருவாக்கியவர் ராஜீவ்காந்தி என்றும், ஆனால் 1991 பொதுத் தேர்தலின் போது தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய சென்ற அவரை ஸ்ரீபெரும்பத்தூரில் பெண் மனித வெடிகுண்டின் மூலமாக கோரமாக படுகொலை செய்தனர் என்றும் குறிப்பிட்டார். அந்த வகையில் அவரது 35வது ஆண்டு நினைவு நாளில் சபதமேற்போம், எந்த பயங்கரவாதத்துக்கு ராஜீவ்காந்தி பலியாகப்பட்டாரோ அந்த பயங்கரவாதத்தை முறியடிப்போம், ஓரணியில் திரண்டு சூளுரை ஏற்க வேண்டிய நாள் மே 21 என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து மாவட்ட காங்கிரஸ் குழுக்களும் ராஜீவ்காந்தியின் படத்தை வாகனத்தில் பொருத்தி மலர்களினால் அலங்கரித்து மாவட்டத்தின் முக்கிய நகரங்கள் வழியாக நினைவு பேரணி நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அன்றைய தினம் காலை 9 இருந்து ஸ்ரீபெரும்பத்தூர் ராஜீவ்காந்தி நினைவகத்தில் நடைபெறவுள்ள அஞ்சலி நிகழ்ச்சியில் தானும் மற்ற காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியினரோடு பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினர் அணிதிரண்டு அஞ்சலி செலுத்த வர வேண்டுமென கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.

0: நாட்டின் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: Bonjour, boys and girls.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
2: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
3: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட். 3852 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
4: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 4168888044.
5: வா அலிங்கோயா,
6: வா

0: என்ன பபடிய கத்தல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
1: உங்களுக்கு ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் வந்து கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறேன் நீங்க
0: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
2: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
3: 905-270-8800
2: உதயம் சூப்பர் மார்க்கெட் சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்செர்ட்டுக்கு போகலாம் புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773 சோல் அண்ட் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca
4: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. உலகத்தில் வந்து பல இடத்துல போர் நடக்குது, நிறைய உயிர்கள் பாதிக்கப்படுது, அங்கங்கே தண்ணி இல்லைன்னு மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஒரு சைடில் வந்து கவர்மெண்ட்டே தலைகீழாக மாறிட்டுருக்குது. பல இடங்களில் வந்து இப்போ இந்த தேனீக்களுடைய கூட்டம் அளிக்கப்படுது. இதெல்லாம் இத்தனை கவலை. அதுக்கப்புறம் பர்சனலாக வந்தால் ஐயோ மார்கேஜ் இன்ட்ரெஸ்ட் ஏறிடுச்சு, வீடு விலையெல்லாம் கம்மியாயிருச்சு, பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, அடுத்து எப்படி பொருளாதார ரீதியாக வந்து வாழ்க்கை நடத்த போகிறோன்ற இத்தனை கவலை இருக்கும்போது, ஆனால் இது எதையுமே வந்து கொஞ்சம் கூட கண்டுக்காமல் நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, சே பாவம்ப்பா ஜெயம் ரவி இல்லை அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவிக்காக வந்து ஃபீல் பண்ணுற மக்கள் தான் இங்கே அதிகமாக இருக்காங்க. என்ன பார்த்துக்காங்களேன், இப்போ லாஸ்ட் 2 days சோசியல் மீடியா எந்த பக்கம் திறந்தாலும் வந்து மிகப்பெரிய வைரலாக வந்து போகிறது வந்து நம்ம ஜெயம் ரவியோடைய ப்ரெஸ் மீட் தான். எங்கள் அம்மாலாம் வந்து பாவம் அந்த பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு அழுது, ஏன் தான் இப்படி பண்ணுறாங்களோ பொண்ணுங்களாம் அப்படின்லாம் வந்து எங்கள் அம்மாலாம் பேசுகிறாங்க. அப்போ பார்த்துங்க, ஜெயம் ரவி வந்து எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு நடிகர், ரொம்ப ஸ்வீட்டான நடிகர், ரொம்ப படங்கள்லேயும் சரி அவருடைய நடிக்கிற ஜானர்லேயும் சரி ஒரு டிக்னிஃபைடாக டீசெண்டாக வந்து நடத்துகிற ஒரு நடிக்கிற ஒரு நடிகர். அவருடைய படம் எல்லாமே வந்து ஃபேமிலியாக போய் தாராளமாக வந்து உட்காந்து பார்க்கும். ஸோ எந்த ஒரு அறுவறுப்பான காட்சி, ஐயோ சி முக சொலிக்கிற மாதிரி, சே இதெல்லாம் பார்க்கவே சங்கட்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி எதுவுமே நடக்காமல் நல்லா நடிச்சிட்டு ஒரு ஆள். அவர் வந்து பொன்னியின் செல்வனாக எவ்வளோ சூப்பரான ஒரு கதாபாத்திரத்தை வந்து பயங்கரமாக கேரி பண்ண ஒரு ஆள். அவர் வந்து அப்படியே ஒரு மாதிரி கும்பிட்டு அழுது ரொம்ப பேடான ஒரு ஸ்டேட்டில் பார்க்குறதுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக தான் இருக்கு இல்லையா. ஸோ சினிமா துறையில் நடிகர் எல்லாருமே வந்து பயங்கரமாக காசு வச்சுருப்பாங்க. அவங்களுக்கு என்னப்பா கெத்தான வாழ்க்கை, ஏகப்பட்ட காசு இருக்குது, பந்தாவாக காரில் வந்துட்டு போகிறாரு, ஏகப்பட்ட படங்கள் புக்காக இருக்குது அப்படின்லாம் நம்ம ஒரு சைடு சொல்கிறோம். பட் உடைய ஒவ்வொரு மனிதருடைய வாழ்க்கை உள்ளே போய் பார்க்கும்போது தான் எவ்வளோ குமரல்கள் இருக்குது அப்படின்லாம் நமக்கு தெரியுது. இப்போ வந்து இந்த ஜெயம் ரவியோடைய அந்த ப்ரெஸ் மீட்டை நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதில் நிறைய கஷ்டங்கள் இருந்தது. ஆனால் அவருடைய கரியர் வைஸ் வந்து என்னென்னலாம் சக்ஸஸ் ஸ்டோரிஸ் இருக்குங்கிறத நான் வந்து உங்களுக்கு தொகுத்து கொடுக்க போகிறேன். அதுக்காக ஸ்டேட்யூன் என்றும் கலக்கல்ல. ஒரு வித்தியாசமான ஒரு பாட்டு கேட்டிருந்தார், இது வரைக்கும் நான் வந்து இந்த பாட்டை கேட்டதே இல்லை. அது யார் கேட்டது அப்படின்னா நம்மளுடைய காசிநாதன் தான் இந்த பாட்டை கேட்டார். ஆணவம் கொள்ளாதே அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு, ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பார்த்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு, அதை கேட்டுட்டு வாங்க.
5: ஆணவம் கொள்ளாதே ஞான பெண்ணே, அனைத்தும் அறிஞ்ச விஞ்ஞான பெண்ணே.
4: ஜெயம் ரவி பாடுற மாதிரியே இருக்குல்ல இந்த பாட்டு.

0: ஓ மை காட், இந்த பாட்டை வந்து காசிநாதன் எதுக்காக கேட்டாருன்னு தெரியல. ஆனால் இப்போ நான் கொண்டு வந்திருக்கிற இந்த நியூஸுக்கும் இந்த பாட்டுக்கும் பயங்கரமான ஒரு கனெக்ட், லிரிக்லிருந்து எல்லாமே. இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா, சமீபத்தில் ஒரு படமும் வந்தது, டிவோர்ஸ் கேஸ் அப்படின்னு வந்தாலே அது வந்து 100% வந்து பெண்கள் தரப்பில் சாதகமாக தான் இருக்குது, ஆண்கள் தரப்பில் வந்து சுத்தமாக இல்லை அப்படின்றது நிறைய பேர் நிறைய கேஸில் சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் என்னுடைய ஃபேமிலி ரிலேட்டிவ் சைட்லேயே வந்து இதே மாதிரி நிறைய கொடுமைகள் அனுபவித்து அந்த பையன் வந்து டிவோர்ஸ் கேஸுக்கு போகும்போது அங்கே வந்து எல்லா சட்டமும் வந்து பெண்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அப்படின்றது அப்பட்டமாக பார்த்தோம். இதுக்கு கண்டிப்பாக ஒரு விடுவு காலம் வரணும் அப்படிங்கிறது என்னுடைய கோரிக்கையும் கூட. இது அன்பயஸ்டாக இருக்கணும், ஒரு சட்டம் வந்து எல்லாமே பெண்களுக்கு ஆதரவாக இருந்து தப்பே பண்ணலனாலும் ஆண்கள் சைடு வந்து குறை மட்டுமே சொல்கிறது வந்து பார்க்குறீங்க. அதுக்கு இப்போ லைவ் எக்ஸாம்பிள் தான், இவர் சொல்கிறதெல்லாம் பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஜென்யூனாக இருக்குது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து நடிகர் ஒரு 3 நாளைக்கு முன்னாடி நடிகர் ரவி மோகன், அதாவது ஜெயம் ரவி அப்படின்றவர் மீடியாவை சந்தித்து அவர் வந்து ஆர்த்தியை வந்து திருமணம் செய்த பிறகு தான் வந்து தன்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய கொடுமைகளை அனுபவித்ததாகவும், அவர் அனுபவித்த கொடுமைகளுக்கு எல்லையே இல்லை, எல்லாத்தையும் நான் வந்து சொல்ல முடியாது, ஆனால் எல்லாத்துக்கும் ப்ரூஃபோடு நான் வந்து ரெடியாக எல்லாத்தையும் வச்சுருக்கேன், அதெல்லாம் விட்டால் வந்து அவங்க ஃபேமிலிக்கு தான் பிரச்சனை, இதெல்லாம் நான் விடாமல் கௌரவமாக நடந்துக்க ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பிள்ளைகளே வந்து பார்க்கக்கூடாது பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு தனியாக அவர் ஒதுக்கிறதாகவும், அப்புறம் சினிமாவில் வந்து நடித்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் எனக்குன்னு ஒரு தனியாக ஒரு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் கூட இல்லை, ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் இருந்தது, என்னுடைய காசை நான் சம்பாதிச்ச காசை எனக்கு செலவு பண்ணுறதுக்கு அவங்கக்கிட்ட கேட்டு பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு நரக வாழ்க்கை, நான் அதெல்லாம் சொல்ல வரவில்லைன்னு சொல்லி ரொம்ப கண்ணீர் விட்டே வந்து கையெடுத்து கும்பிட்டு அழுதார் ரவி மோகன். பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருந்தது, நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிறைய மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸு உண்டாடுறது அவருடைய லுக்லே தெரியுது, பாவம் மனுஷன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காரு அப்படிங்கிறது. இந்த இடத்துல யாராவது ஒருத்தராவது குரல் கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லி நானும் நினச்சப்ப ஒரு ஸ்வீட்டான விஷயம் நடந்திருக்கு. தமிழில் வந்து அன்பே ஆறுயிரே, அப்புறம் லீ, மருதுமலை, காளை அப்படின்ற பல படங்களில் நிலா அப்படின்ற ஒரு பெயரில் நடித்த ஒரு நடிகை இருக்காங்க. அவங்களுடைய இயற்பெயர் வந்து மீரா சோப்ரா. நீங்கள் ஆல்ரெடி பார்த்துட்டு, முக்கியமாக அன்பே ஆறுயிரேல பயங்கர ஃபேமஸ்ஸு. ஏய், சிம்ரன் மாதிரியே இருக்காங்களா, சிம்ரனையே அவுட்டேட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி பல பேர் வந்து விரும்பி பார்த்த ஒரு நடிகை. மருதமலை படத்துலையும் பயங்கர ஃபேமஸ் அவங்க. அந்த என்னது இது, ஒக்கால ஓட்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வடிவேல் சொல்லுவார்ல, அந்த கேரக்டர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், அவங்க நல்லா பண்ணியிருப்பாங்க. அந்த நடிகை வந்து இப்போ ரவி மோகனுக்கு ஆதரவாக வந்து ட்விட்டர் பக்கத்தில் பேசியிருக்காங்க. ரவிமோகன் வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் வந்து அவங்க ஒரு பதிவு போட்டிருக்காங்க, ரவி மோகனை வந்து எனக்கு நன்றாக தெரியும், அவங்க வந்து நான் படத்தில் நடிக்கும்போது அவருடைய நல்ல நட்பு, நல்ல பழகிறவர், ரொம்ப வந்து சாதாரணமான மனிதர், மேலும் விவாகரத்து அப்படின்னு வரும்போது ஆண்களை மட்டுமே குறை சொல்கிற இது தப்பு, அது நல்லதில்லை, பல பெண்கள் செயலிலும் நிறைய தவறுகள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க, அது எல்லாருக்கும் தெரியுது, ஆனால் அதுக்கு ஆதரவோ குரல் கொடுக்கவோ யாருமே இல்லை, ரெண்டு பக்கமும் வந்து நியாயத்தை கேட்டு அதை கரெக்டாக வந்து ஜட்ஜ் பண்ண வேண்டியது நம்மளுடைய சட்டத்துடைய கடமை அப்படின்னு சொல்லி ரவி மோகன் வந்து ரொம்ப ஸ்வீட் பர்சன், ரொம்ப சிம்பிளானவர், அவருக்கு நியாயம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி மீரா சோப்ரா, அதாவது நிலா அப்படின்றவங்க அந்த நடிகையை வந்து தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் போட்டிருக்காங்க. ஃபைனலி ஒருத்த இது, ஏன்னா இது பசங்களையே சப்போர்ட் பண்ணால் வந்து ஒரே ஜென்ரல் எல்லாம் ஒரே ஆளுங்க தான்டா, நீயும் இந்த மாதிரி தான்டா, அதனால தான் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. வேறு யாராவது பெண்கள் சப்போர்ட் பண்ணால் நீயும் காசு வாங்கிட்ட, இல்லைனா ஓ உனக்கு நல்லா தெரிய வர உனக்கு அவருக்குமே தொடர்பு இருக்குது அப்படின்லாம் வந்து சேர்த்து பேசுகிறவங்க. ஆனாலும் வந்து முன் வந்து இந்த விஷயத்தை வந்து ட்விட்டர் பக்கத்தில் பகிரங்கமாக பதிவிட்டதுக்காக நிலாவுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாம் இல்லையா. ரொம்ப ஸ்வீட்டான விஷயம் நடந்திருக்கு. இவருடைய லைஃப்பில் இவ்வளோ பாவம் கஷ்டப்பட்டுருக்காரு, இதெல்லாம் சரியாகணும், இவர் மட்டும் இல்லை பல பேருக்கு இந்த பிரச்சனை தான், எல்லோரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வேண்ட முடியும். பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொறுத்திருந்து
1: அண்ணா நகர்ல கேதுனா
2: மச்சி, நான்
1: சாமியை கூப்பிடுறேன்டா.
2: கூப்பிடு கூப்பிடு.
3: ஆண்ட

0: லோக்கல் முனியம்மாவுக்கு நம்ம கலக்கல் கண்ணியப்பன் துணை, நம்ம அண்ணனுக்கு யார் துணை?
1: கரெக்டா பாடினா

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் HD, டிவிஐ HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: கருப்பு திரைப்படத்துடைய ரிவ்யூ வந்து நம்ம பேசியே ஆகணும். ஆனால் வெள்ளிக்கிழமை அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிற டிலே ஆகி அதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை தான் இந்த ஷோவை முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் நம்ம போய் பார்க்க முடிஞ்சது படத்தை. அந்த படத்தோட ரிவ்யூவை நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸுடைய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னேன். பயங்கரமாக அந்த 6-pack வச்சு ஒரு மான்ஸ்டர் பாடியில் வந்து காஞ்சனா 4 போஸ்டர் போட்டு மறுபடியும் வந்து நான் இண்டஸ்ட்ரியில் தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லி தெரிவிச்சிருந்தார் ராகவா லாரன்ஸ். இவர் வந்து அடுத்து சைன் அப் பண்ணியிருக்கிற படத்தை பற்றி பார்ப்போம். தமிழில் வந்து டிமாண்டி காலனி 1, அப்புறம் டிமாண்டி காலனி 2, இமைக்கா நொடிகள், கோப்ரா அப்படின்னு நிறைய படங்களை வந்து இயக்குனவர் தான் வந்து அஜய் ஞானமுத்து. அஜய் ஞானமுத்து ஏன் எனக்கு பிடிக்கும் அப்படின்னா, இந்த டிமாண்டிகாலெலாம் விட்டுருங்க, இமைக்கா நொடிகள் படம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். ஆக்சுவலி ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அந்த படத்தில். அந்த படத்தில் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இமைக்கா நொடிகளுக்காகவே வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அஜய் ஞானமுத்துவை. ஆனால் கோப்ரா படத்தில் எனக்கு புரியல என்ன தான் ஆச்சு இவருக்கு அப்படின்ற மாதிரி கோப்ரா படம் வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக போச்சு. அது காரணம் வந்து படம் ரொம்ப தள்ளி போனதுனாலையும், நிறைய உள்ளார பல பேர் உள்ளே புந்து விளையாட்டாங்கன்றனாலையுமே இருக்கலாம். இப்படி இருந்தாலும் கோப்ரா படம் எனக்கு பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. பட் இமைகா நொடிகள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ இவர் வந்து அஜய் ஞானமுத்து டிமாண்டி காலனி பார்ட் 3 வந்து எடுத்துகிட்டு வர்றாரு. இப்போ ஆல்ரெடி ப்ரொடக்ஷன் போயிட்டுருக்கு, இறுதிக்கட்ட படப்பிடிப்பில் இருக்குது, கூடிய சீக்கிரம் படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது. இதை அடுத்து வந்து அஜய் ஞானமுத்து வந்து யாரோட சைனப் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகவா லாரன்ஸ் கூட தான். ஏற்கனவே இவரும் வந்து ஹாரர் த்ரில்லர் எடுக்கிற ஆள், ராகவா லாரன்ஸும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பேய் படம் எடுக்கிற ஆள். இப்போ வந்து காஞ்சனா 4 வேற வந்து இயக்கி நடிச்சிட்ருக்காரு. அதில் தரமான 2 ஃபிகரை வந்து நடிக்கவும் கூடவும் வந்து நடிக்கவே வச்சுருக்காரு. எப்பயுமே இவருடைய ஹிட்டு ரேஷியோவே என்னென்னா, காஞ்சனா படம் எடுப்பார், ஆனால் இவர் பொம்பளை வேஷம் போட்டுப்பார், அது வேறு விஷயம். ஆனால் நடிக்கிற ஹீரோயின்ஸ் எல்லாம் கும்தலக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர டாப் நார்த் இந்தியன் ஃபிகர்ஸை மட்டும்தான் இறக்குவார். ஸோ நார்த் இந்தியன் பாலிவுட்டில் டாப்பில் இருக்கிற ஹீரோயின்களை தான் இந்த படத்துலையும் இறக்கியிருக்காரு. காஞ்சனா பார்ட் 4 வந்து இயக்கி நடிச்சிட்டு வர்றாரு. அது முடிஞ்சதுக்கப்புறம் பென்ஸ் அப்படின்ற ஒரு படமும் இன்னும் 2 படமும் கையில் ஆல்ரெடி கையில் வச்சிருக்கிறாரு, அது நடிச்சிட்டும் இருக்காரு. அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் அஜய் ஞானமுத்துவோட சேர்ந்து இவர் வந்து ஒரு படம் பண்ண போகிறாரு. இது மிகப்பெரிய ஒரு ஹாரர் த்ரில்லர் படமாக தான் இருக்கும் போல். இவரே ஒரு படத்தில் சொல்லுவார், பேய்க்கும் பேய்க்கும் சண்டை, அது எல்லா பேயும் வேடிக்கை பார்த்துச்சு அப்படின்ற மாதிரி. இவரும் ஒரு பேய்ப்பட ஆள், நம்ம அஜய் ஞானமுத்து சொல்லவே தேவையில்லை, மிகப்பெரிய பேய்ப்பட டைரக்டரு. ஸோ 2 பேய்ப்பட இயக்குநர்களும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்களோ அப்படின்னு தெரியல. ஆனால் தமிழ் படத்தில் வந்து ஜம்ப் ஸ்கேர் மூவிஸ் வந்து அப்பப்போ வரும் போகும். பட் பேய்ப்படங்களுக்குனே வந்து ஒரு மிகப்பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. ரொம்ப நாள் கழித்து ஒரு தரமான படம் வந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்றது தான் என்னுடைய அவ. இப்போ வந்து நம்மளுடைய சிஎம்மோட நடிப்பில் ஒரு தரமான ஒரு பாட்டு, இந்த லிரிக்ஸ் எல்லாம் கேட்கும்போது ஓ எல்லாம் அப்போவே சிஎம் ஆகிறதுக்காகவே நினச்சி எழுதியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. கேளுங்கள்.

0: Maman m'a dit. Bye, à tes vies.
1: Échou.
2: நடு மாத்தா உனக்கு சிக்னல் காட்டுது.
1: நான் எங்க அம்மா கிட்ட ஒரு பெட்டு கட்டியிருக்கேன்.
2: என்னன்னு
1: அவங்கள விட உன்னை அதிகமா பெத்து காட்டுறேன்.
2: உன் குடும்பத்துல மொத்தம் எத்தனை அண்ணன் தங்கச்சி?
1: மொத்தம் 19.
2: யார கேட்டு இந்த மாதிரி பெட்டெல்லாம் கட்டுறீங்க?
1: வேணானா போ.
2: அப்பெல்லாம் சொல்லக்கூடாது. மத்தாச்சு.
3: தளபதி

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி. அடுத்த செய்தி உங்களுக்காக வேறது கருப்பு பற்றி தான். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். சூர்யாவுடைய கரியர்லேயே வசூல் ரீதியாக வந்து முதல் இடத்துல இருக்கிற படம் கருப்பு. கருப்பு கருப்பு என்னடா சொல்கிறீங்க அப்படின்னா, ஆமாம், படம் பயங்கர வெற்றிகரமாக ஓடிட்டுருக்கு. ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா த்ரிஷா நடித்து வெளிவந்த படம் தான் கருப்பு. படம் வெற்றிகரமாக வந்து ஓடுது. தமிழில் மட்டும் இல்லை, தெலுங்குலேயும் பயங்கர சூப்பர் ஹிட் ஆகி சும்மா கலக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இது ஒரு தெலுங்கு படம் தான், பக்காவான ஒரு தெலுங்கு படம் மெட்டீரியலு. தெலுங்கு படம் மாதிரியே வந்து இவர் வந்து தமிழ் படத்தை எடுத்திருந்தார். அப்போ நிறைய பேர் என்ன, இது தெலுங்கு படமாக இருக்குது, அப்போ சரி தெலுங்கில் ரிலீஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி தெலுங்குலேயும் போட்டு, இப்போ வந்து உலக அளவில் வந்து இந்த திரைப்படத்துடைய வசூல் 200 கோடிக்கும் தாண்டி வந்து போயிட்டுருக்கு அப்படின்றது தான் வந்து செய்தி. வரிசையாக வந்து தோல்வி படத்தை மட்டுமே கொடுத்துட்ருந்த சூர்யாவுக்கு இந்த மிகப்பெரிய வெற்றி படம் வந்து ஒரு பயங்கரமான நிம்மதியும் ஒரு கம்பேக்கையும் கொடுத்துருக்கு. வசூலில் வந்து இந்த படம் வந்து சூப்பர் வெற்றி, அதனால் ரொம்ப மகிழ்ச்சி எல்லாருமே. அது மட்டும் இல்லாமல் வந்து த்ரிஷாவுக்கு, ஆர்ஜே பாலாஜிக்கு, சூர்யாவுக்கு, மூணு பேருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய கம்பேக் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா பேக் டு பேக் ஃபெயிலியர் படங்களை மட்டுமே வந்து லாஸ்ட் ஒரு 5 வருஷமாக இவங்க சந்திச்சுட்டு இருக்காங்க. அதனால் இப்போ ஒரு கடந்த 5 வருஷமாக இருந்த படங்கள்லேயே வந்து இது ஒரு மிகப்பெரிய பிரேக் பாயிண்ட் அண்ட் கம்பேக். ஸோ பட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் வந்து இருவருமே வந்து முதல்ல வந்து கலந்துக்கல. மதுரையில் நடந்த பாடல் வெளியீட்டு விழாலையும் வந்து த்ரிஷா வந்து கலந்துக்கல. இதே போல் நிறைய பேர் த்ரிஷா வருவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க, ஆனால் அவங்க வரலை. அதே போல் வந்து ஏன்னா அவங்க வந்து ஏன் வரலைன்னு நமக்கு தானே தெரியும், அவங்க வந்து எலெக்ஷனில் பிஸியாக இருந்தாங்க சிஎம் கூட. அதே போல் வந்து த்ரிஷா வந்து கலந்து கொண்ட கருப்பு முதல் காட்சியில் வந்து சூர்யா வந்து கலந்துக்கல, அவர் வந்து வேற எங்கே பிஸி ஆகிட்டார். ஆனால் இந்த நிலையில் வந்து கருப்போடைய நன்றி அறிவிப்பு விழாவில் ரெண்டு பேருமே கலந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இது அந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க, படம் FDFS ஓடினதுக்கப்புறம் ஆர்ஜே பாலாஜி எல்லாம் ஆர்ஜேபின்னு கத்த அவரும் பயங்கரமாக கத்தி கதறி கண் கலங்கி வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரெஸ்ஸை வந்து வெளியிட்டிருப்பார். ஏன்பா இதுக்காக என்னை வச்சு செஞ்சீங்க, கடைசியில் எப்படி படத்தை வந்து வெற்றி படம் ஆக்கி கொடுத்துட்டீங்க நன்றின்னு சொல்லிட்டு அவங்க அவர் எதிர்பார்த்ததோட மிகப்பெரிய வெற்றி வந்து இந்த படத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லலாம். ப்ரொடியூசரும் ஆக்சுவலி பயங்கர ஹாப்பியாக இருந்திருப்பார். ஏன்னா ப்ரொடியூசருக்கும் ஆர்ஜே இயக்குனருக்கும் தான் வந்து நிறைய சண்டை, அடிக்கடி அவனா சண்டை போட்டே இருந்தாங்க. ஆனால் வந்து ஆனாலுமே வந்து 100 கோடிக்கு மேலே பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுத்துட்டாரு, அது ரிலீஸும் ஆயிடுச்சு. இப்போ படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. படம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு அடுத்த செய்தியில் இப்போ நான் சொல்ல போகிறேன். சில பேருக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும், சில பேருக்கு டிசப்பாயின்ட்.

0: மிசிசாகா பிரம்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்டனில் பிரம்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் ஏஜெக்ஸ் கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். ஏஜெக்ஸிலும் பிரம்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049.
1: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது என்றும் கலக்கல் நிகழ்ச்சி.

நம்ம பார்க்க போறது கருப்பு திரைப்படத்துடைய விமர்சனம். ட்ரீம் வாரியர்ஸ் பிக்சர்ஸ் உடைய தயாரிப்பில் ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யா, ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா, நட்டி, இந்திரன்ஸ், அனேகா, மாயா, ரவி இவங்கெல்லாம் நடித்த ஒரு படம் தான் வந்து கருப்பு. இதில் முக்கியமான பங்கு யாரோடது அப்படின்னா ஒளிப்பதிவாளர் ஜே கே விஷ்ணு. பா, ஹேட்ஸ் ஆஃப் தலைவா அப்படின்ற மாதிரி ஜே கே விஷ்ணுவோடைய ஒளிப்பது ஃபென்டாஸ்டிக். படத்துக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னா வந்து சினிமாட்டோகிராஃபி தான். இசையமைப்பாளர் சாய் அபியங்கர். எனக்கு வந்து பர்சனலாக வந்து என்னடா இது இப்படி போட்டு அடி தள்ளியிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். பட் ஆனால் எல்லாருக்குமே வந்து சாய் அபியங்கருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோர் பிடிச்சிருக்குது. பாட்டு ஓகே, பாட்டெல்லாம் ஓரளவுக்கு ஹிட் நல்லா தான் இருந்தது. பட் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப வெறுப்பாக இருந்தது எனக்கு. டி ஒரு எஸ்தெட்டிக்கலாகவே இல்லாமல் சும்மா என்னடா போட்டு கண்ணா வேணும்னு அந்த நிறைய வீட்டில் போயிட்டு நீங்கள் வந்து அன்னதானம் வாங்கும்போது எல்லாத்தையும் ஒன்றிலே போட்டுருவாங்க. அது வந்து அது நீங்கள் என்ன சாப்பிட்றீங்கன்னே தெரியாது. நீங்கள் சாப்பிட்ற தயிர் சாதமாக, சாம்பார் சாதமாக, புளி சாதமானே தெரியாது. ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி இருந்தது எனக்கு சாய் அபியங்கரோட இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர். சரி, ஃபஸ்ட்டு நல்ல விஷயத்தை பேசுவோம். ஏற்கனவே படம் சூப்பர் டூப்பர் ஹிட்டாக தான் ஓடிட்டுருக்கு. 2.5 மணி நேரம் படம் கரெக்டாக கோர்ட்டை வந்து நீதி மறுக்கப்படுது, தாமதமாக நீதி வழங்கப்படுது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு வந்து தவறான விஷயங்கள் வந்து, அதாவது தப்பே செய்யாமல் அவங்களுக்கு வந்து பாதிப்பை ஏற்படுத்துகிற மாதிரி சட்டம் வந்து காசு இருக்கிறவங்க பக்கத்தில் தான் இருக்குது, அதே மாதிரி அதிகாரம் இருக்கிறவங்க பக்கத்தில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல கடவுளே வந்து வாதாடி இது எல்லாத்தையும் திருத்தினா எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷன் தான் இந்த படம். ஆர்ஜே பாலாஜியோட இயக்கத்தில் சூர்யாவோட நடிப்பில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கல்ட்டு என்டர்டெயின்மெண்ட்டு தான் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லணும். சென்னை 7 கிணறு குற்றவாளி நீதிமன்றத்தில் வந்து பேபி கண்ணன் அப்படின்ற ஒருத்தர் வக்கீல் இருக்கார். அவர் வந்து சாதாரண வக்கீல் இல்லை, நான் வந்து போலீஸ் இல்லை, பொறுக்கி அப்படின்ற மாதிரி, நான் வக்கீல் இல்லை, ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு தனியாக ஒரு கேங்கை வச்சு காசை வச்சு கட்ட பஞ்சாயத்து மாதிரியே வந்து ஆர்ஜே பாலாஜி அட்டை காசம் பண்ணிகிட்ருக்கார். ஓவராக வந்து அந்த இடத்த ஜட்ஜியும் வந்து காசை கொடுத்து கையில் போட்டுக்கிட்டு தினமும் வந்து அங்கே நடத்துறது எல்லாமே இவர் தான், இவர் சொல்கிறது தான் சட்டம், இவர் கேஸ் நடத்தினா ஜெயிக்கின்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு டான் சமூகமே நடத்திருக்காரு ஒரு அட்வொகேட்டாக. ஆக்சுவலி வந்து ரியல் லைஃப்லேயே இதெல்லாம் வந்து நடந்திருக்குது. இந்த மாதிரி சாலிடா அவருக்கு ஒரு அவருக்கு வந்து 2 லட்சம் ரூபா வாங்குகிற பயங்கரமான வக்கீல்ஸ்லாம் இருக்காங்க. நார்த் இந்தியாவில் இது ரொம்ப சகஜமாக நடக்கிறது, அது அப்படியே வந்து இங்கே கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் செலவுக்கு, வைத்திய செலவுக்கு வந்து நகையை வந்து சென்னைக்கு எடுத்துகிட்டு வர்றாரு. கேரளா ஃபேமஸான கேரளாவுடைய தேசிய விருது வாங்கிய நடிகர் இந்திரன்ஸ், அவர் வந்து பொண்ணுடைய பொண்ணுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நோய், புற்றுநோய் மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு வைத்தியம் பார்க்குறது நகையெல்லாம் எடுத்துட்டு வரா. நகையை வித்து காசை வச்சு போலீஸில் இது ஹாஸ்பிட்டல் வைத்தியம் பார்த்தலான்னு அப்போ வந்து அந்த நகையை வந்து திருடிட்டு ஓடிடுறாங்க. திருடர்களே வந்து போலீஸ்கிட்ட வந்து மாட்டதுக்கப்புறம் வந்து ஒத்துக்கிறாங்க. ஆனால் அந்த நகையை எடுத்து வச்ச போலீஸு அதிலிருந்து எப்படியாவது மீட்டர் போடணும்னு சொல்லிட்டு அந்த அவங்கள ஏமாத்துறதும், ஆர்ஜே பாலாஜி அதே மாதிரி இந்த கேஸை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நகையை ஆட்டையை போடுறதுமா அவங்களுக்கு வந்து நியாயமே கிடைக்காம போயிடுது. இப்போ வந்து அவருக்கு அடிக்கடி கனவில் வந்து யார், அந்த இந்திரன்ஸுக்கு வந்து கனவில் வந்து கருப்பு சாமி வர்ற மாதிரி ஒரு கனவு. ஸோ அதனால் அந்த கோர்ட்டுக்கு முன்னாடி இருக்கிற கருப்பு சாமி கோயிலில் போய் இவர் வந்து மிளகாவை அரைச்சி போட்டு வேண்டுறாரு. அப்போ வராரு கடவுள். கடவுளாக யார் வராரு? சூர்யா. வேற யார்? சூர்யா வந்து ஆனால் உண்மையிலேயே படத்தில் பார்க்குறதுக்கு செம்ம ஹேண்ட்ஸமாக, மறுபடியும் பயங்கர யங்காகி அவருடைய அந்த க்ரூமிங்கு, அந்த மீசை, அந்த ஹேர் ஸ்டைலு எல்லாத்தையும் பார்த்து பார்த்து செதுக்கியிருக்காங்க. சூர்யாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது, அவ்வளோ ஹேண்ட்ஸமாக ஆகிட்டார். அதில் எந்த மாற்றமே இல்லை. நிறைய ஆஃப்கோர்ஸ் இவங்கெல்லாம் வந்து இப்போ டிஏஜிங், கலரிங்கு, டோனிங்கு இதெல்லாம் பண்ணுறாங்கல்ல, இவரும் ஃபிட்டாக வேறு இருப்பார் இல்லையா, அதனால் வந்து பார்க்க ஆள் வந்து செம ஹேண்ட்ஸமாக இருக்கார். ரொம்ப நாள் கழித்து சூர்யா ஃபேன்ஸ்க்கெலாம் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் சொல்லலாம். சீனு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை சூர்யா ஃபேன்ஸ் எல்லாம் ஏ அப்படின்னு கை தட்டி கத்தி ஆரவாரம் போட்டு விசிலடிக்கிற மாதிரி நிறைய சீன்ஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து சூர்யா தன்னுடைய கேரக்டர் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. 2-3 கெட்டப்பெல்லாம் வருது, அதெல்லாம் 2-3 கெட்டப்பு கேமியோலாம் வருது, அதெல்லாம் பார்க்க நீங்கள் வந்து ஒரு சூர்யா ஃபேனாக இருந்தால் உங்களுக்கு அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான் அன்டவுட்டட்லி. சூர்யா ஃபேன்ஸ் இந்த படம் வந்து கேவலமாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா சூர்யாவுக்கு மட்டுமே
வந்து படத்தில் எல்லா ஃப்ரேமும் வச்சுருக்காங்க. அந்த ஃப்ரேம்ஸ் எல்லாம் சூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. பியூட்டி என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு சூர்யாவே வரமாட்டார் படத்தில், ரொம்ப லேட்டாக தான் வருவார். ஆனாலுமே வந்து அவர் அந்த என்டையர் சீனை வந்து ஸ்டீல் பண்ணிடுறாரு அப்படிங்கிறதான் உண்மை. வக்கீலாக இருக்கிற இவர் வந்து அந்த அவங்கள பயங்கரமாக ஆட்டை போட்டு எந்நேரமும் பிரியாணி கோலா உருண்டை சாப்பிட்டே வந்து 3 லட்சம் ரூபாய்க்கு வந்து சாப்பிட்டு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி எங்கெங்கெல்லாம் வந்து வாதாடணுமோ அங்கெல்லாம் வாதாடாமல் மீட்டர் போட்டு இவங்கக்கிட்ட காசை வசூல் பண்ணிகிட்டே இருக்கிறத தட்டி கேட்குற மாதிரி வர்ற சூர்யா எப்படி வந்து நீதிமன்றத்துடைய இந்த நிலைமையெல்லாம் மாற்றுறாரு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஷனல் படம் தான் இந்த இந்த படத்துடைய கதை. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் விறுவிறுப்பாக அப்படி இப்படின்னு சொல்லி போயிடும். செகண்ட் ஹாஃப் தான் வந்து எனக்கு கொஞ்சம் இழுபறியாக இருந்த மாதிரி தோணுச்சு. இப்போ வந்து ஆர்ஜே பாலாஜி வந்து வேவி கண்ணன் அப்படின்ற ஒரு கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு இல்லையா. நான் முதலே சொல்லியிருந்தேன் ஆர்ஜே பாலாஜி வில்லனா, அதை தான் கொஞ்சம் ஏற்றுக்க கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. அதை ஆனால் ரொம்ப கன்வின்சிங்காக வந்து தன்னை வந்து ஒரு வில்லனாக வந்து இந்த படத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே வந்து இன்ட்ரெஸ்ட் பண்ணி அது நல்லா கொண்டு வந்திருக்காரு. ஸோ அந்த கேரக்டரைசேஷன் நல்லா இருந்தது. த்ரிஷா என்ன அழகாயிட்டாங்கப்பா அப்படின்ற மாதிரி இருந்தது. த்ரிஷா வந்து கொஞ்சம் வயசானது தெரிஞ்சாலும் நல்ல கலராக சும்மா பழையபடி வந்து என்னென்னமோ பண்ணி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, டிங்கரிங் பெயிண்டிங்லாம் பண்ணதெல்லாம் தெரியுது, ஆனாலுமே சூப்பராக இருக்காங்க. ஸோ ரெண்டு பேரோட ஜோடி சிறப்பாக இருந்தது. அதே மாதிரி நட்டியோடைய ரோலும் ரொம்ப நல்லா அவர் பண்ணியிருந்தார். கோர்ட்டு சண்டை காட்சி கருப்புசாமியோடைய அவதாரம் இதெல்லாம் வந்து சும்மா ஜிகே விஷ்ணு அவருடைய ஸ்டைலில் அவர் வந்து அந்த ரெட்டு கலர் லைட்டை வந்து பயன்படுத்தி ஒரு ஒன்று பண்ணுவார். அது வந்து ஏற்கனவே வந்து விஜய் படத்துலலாம் வந்து அவர் பண்ணியிருக்கார். அதில் அவர் பிஸ்து அதையே இந்த படத்தில் அதே அந்த ரெட் கலர் டோனில் வந்து டப்புன்னு கருப்பு சாமி வந்தவொடனே ரெட் டோனில் மாறிடும். அதுக்கு சூப்பராக ஒரு பஞ்சு டைலாக் வேறு போட்டிருக்காங்க. என்னடா திடீர்னு இடமே வந்து தாய்லாண்டு வாக்கிங் ஸ்ட்ரீட் மாதிரி மாறிடுச்சு அப்படின்னு. அந்த பஞ்செலாம் நல்லா இருந்தது. ஒன்று ரெண்டு காமெடி எனக்குமே ஒர்க் அவுட் ஆச்சு. பாடல் பின்னணி இசை ரெண்டுமே வந்து எனக்கு தலைவலி தான், கொஞ்சம் மண்டவலி கொடுத்தது, எனக்கு பிடிக்கல. ஆனால் வந்து சில போர்ஷன்லாம் வந்து கருப்பு சாமிக்காகவே வந்து எடுத்த அந்த போர்ஷன்லாம் செமையாக இருந்தது. வழக்கமாக கோர்ட்டில் நடக்கிற கிரிஞ்சு சண்டை, சட்டத்துடைய ஓட்டை, ரொம்ப இன்டெலிஜெண்ட்டாக எந்த விஷயமே வந்து படத்தில் இல்லை. மகா முட்டாள்தனமான ஒரு லாக்கும் ஒரு நாட்டும் வந்து படத்தில் வச்சுருப்பாங்க. அதாவது இது இது இப்படி தான் நடக்கும், இது இவ்வளோ தான், சரி இவன்னா இப்படி தான் இருப்பான் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்டூப்பிடான ஒரு டெம்ப்ளேட் இருக்கும்ல. இந்த விதிகள், அப்புறம் பண மாற்றம் நடக்கும், இது இவங்க கொடுப்பாங்க, இது இந்த சட்டத்தில் இப்படி தான் இதை வச்சு கொஞ்சம் முட்டாள்தனமாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லே மேனில் அந்த காலத்து எம்ஜிஆர் படம் பார்த்துருப்போம்ல, அந்த அளவுக்கு எந்த ஒரு இன்டெலிஜென்ட் ரைட்டிங்கே இல்லாத ஒரு சொதப்பலான ஒரு கிரிஞ்ச் ரைட்டிங்கில் சீன்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டாக் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்தோடைய ரெஃபரன்ஸ் எல்லாம் எடுத்து ஆடியன்ஸ் அந்த இடத்துல வந்து ஃபன் பண்ண வைக்கிறதுக்காக லியோ படத்துலேருந்து ரெஃபரன்ஸு, அப்புறம் அடிக்கடி வந்து சிஎம் வந்து உள்ளே இழுத்து விடுறது, இந்த மாதிரி காட்சிகள்லாம் வந்து ஆர்ஜே பாலாஜி ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காரு. வெறும் கைத்தட்டில் மட்டுமே வந்து வாங்கிறதுக்காக. படத்துடைய கதைன்னு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக என்டையர் கதை வந்து ரொம்ப லேமேன் ஸ்டோரி, ரொம்ப அபத்தமான லேமேன் ஸ்டோரி. அதில் வாவ் ட்விஸ்ட்டு ஒன்றுமே கிடையாது, இன்டெலிஜென்ட் பிளே ஒன்றுமே கிடையாது. காட்சிகள் வந்து அமைக்கப்பட்ட விதமும் சினிமோட்டோகிராஃபியும் அதை வந்து நல்லா கேரி பண்ணி கொண்டு போன சூர்யானாலையும் வந்து இந்த படத்துக்கு மைலேஜ் வந்து ஏறுது. கண்டிப்பாக இந்த படத்தை வந்து கருப்பு சாமி தான் வந்து காப்பாற்றியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லணும். கருப்பு சாமி சூர்யா மேலேயும் ஆர்ஜே பாலாஜியும் மேலேயும் கொண்ட கருணையும் அவங்க பண்ணது நல்லதுக்காகவுமே வந்து இந்த கருப்பு சாமியே இந்த படத்தை காப்பாற்றி ஓட வச்சு, சரிடா இதனால் இத்தனை நாள் நீ பண்ண புண்ணியத்துக்கு இந்தாடா அப்படின்ற மாதிரி தூக்கி கொடுத்த மாதிரி தான் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு ஸ்லம்டாக் மில்லியனர் பாட்டு மியூசிக்லாம் அந்த அளவுக்கு ஓகோன் இருக்காது, ஆனால் 2 ஆஸ்கர் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் தலைவா என்னென்ன பாட்டெல்லாம் போட்டிருக்கீங்க அது எல்லாத்துக்கும் சேர்த்து இப்போ யூ டிசர்வ் திஸ் அப்படின்ற மாதிரி பழைய புண்ணியத்துக்கெல்லாம் சேர்த்து இப்போ உங்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் கிடைக்கிது அப்படின்ற மாதிரி இதுவரைக்கும் சூர்யா பண்ண பல புண்ணியங்களுக்கும் அவரோட நல்ல உள்ளத்துக்கும் இது வந்து கருப்பு சாமியாக இவருக்காக கொடுத்த ஒரு கிஃப்ட் அப்படின்னு தான் சொல்லணும். உண்மையிலே படத்தை பார்த்துட்டு வெளியில் வர்றப்ப எனக்கு வந்து என்னடா இது இப்படி இருக்குது, இவ்வளோ லேமான ஒரு கதையை எப்படி சூர்யா ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். பட் படம் ஓடினதுக்கப்புறம் சரி
சரி நம்ம ஆளுக்கு ஓகேடா கொடுக்கலாம் கொடுக்கலாம், இந்த நல்ல மனுஷனுக்கு படம் ஓடுறதுல நல்லதுதான் அப்படின்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். ஆர்ஜே பாலாஜிக்காகவும் சூர்யாவுக்காகவும் வந்து நான் வந்து மக்கள் வந்து ரெண்டு நல்ல உள்ளத்துக்காகவுமே படம் கேவலமாக இருந்தாலும் நான் இருக்க தலைவா நாங்கள் ஓட்டுவோம் நீங்கள் கேவலப்படாதுன்னு சொல்லிட்டு முட்டு பாய்ஸ் வந்து முட்டு கொடுத்து படத்தை வந்து தூக்கி நிறுத்தியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ அந்த வகையில் வந்து கருப்புசாமி தியேட்டரில் போய் பார்க்குற ஒரு மிகப்பெரிய என்டர்டெய்னர், ஃபுல் ட்ரீட் உங்களுக்கு இருக்குது. சூர்யா ஃபேன்ஸுக்கு இது மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். பட் எனக்கு பர்சனலாக படம் இன்டெலிஜென்ஸ் வைஸ் ஒரு திரைப்படமாக வந்து ரொம்ப ஜெனரிக் காமன் மசாலா என்டர்டெய்னர். தெலுங்கு படத்தில் சில படம் வரும் தெரியுமா, எந்த ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னுமே இல்லாமல் சும்மா போனோமா அப்படின்னு கத்தி விசில் அடிச்சுட்டு வந்தோமா அப்படின்ற மாதிரி படம் தான் இது. அஃப்கோர்ஸ் எஸ் சினிமா இஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்டை மட்டுமே பாருங்கள், அதில் வந்து இன்டெலிஜென்ஸையே எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குற நேர்கள் கரெக்ட், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். ஸோ அதனால் என்டர்டெயின்மெண்ட்டாக நீங்கள் ஒரு படம் ஜாலியாக பார்க்கணுன்னா கண்டிப்பாக கருப்பு சாமி கருப்பு படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள்.

0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலிட ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
1: ஆலோசனைகளும்
0: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன். 416-475-4661 416-475-4661
2: என்றும் கலக்கல் இன்னும் முடியல. கடைசி செய்தியோட முடிச்சுக்கிறேன். தரமான ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை கேளுங்கப்பா, இந்த படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லி நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இப்போ எல்லா மொழியிலையும் படத்தை, நல்ல படத்தை பார்க்குற ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சூப்பர் என்டர்டெய்னர் இருக்குது. மலையாளத்தில் ரிலீஸ் ஆன அதிரடி அப்படின்ற படம் தான். பெசில் ஜோசப் உடைய இயக்கத்தில் பெசில் ஜோசஃபும் டொவினோ தாமஸும் இணைந்து நடித்து, கூடவே பெருந்தலை வினீத் சீனிவாசனும் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படத்துக்கு வந்து விஷ்ணு விஜய் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துக்கு வந்து ஒளிப்பதிவு சாம்வெல் வந்து செஞ்சுருக்காரு. இந்த படமும் வந்து மே 14 ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் வீக்கு. 2.5 மணி நேர படம். இந்த யூத்ஃபுல்லான படத்தில் வந்து பெசில் ஜோசப் அப்படின்றவர் பயங்கர ஃபேமஸ். நீங்கள் எல்லாருமே, உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பயங்கர ஃபேமஸான பல படங்களை இயக்குனவர். மின்னல் முரளி அப்படின்ற படத்தின் மூலியமாக வந்து நம்மளுடைய உலக சினிமாவை திரும்பி பார்க்க வச்ச பெசில் ஜோசப் சின்ன பையன். என்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டு, என் கூட வேலை செஞ்ச பொண்ணுடைய ஹஸ்பண்ட். இவர் வந்து பயங்கர ஜாலி கேரக்டர், சூப்பரான ஆள். தன்னோட அண்ணன் வந்து படித்த கல்லூரியில் வந்து கதை இதுதான். பெசில் ஜோசப் தன்னுடைய அண்ணன் வந்து படித்த கல்லூரியிலேயே வந்து சிவில் இன்ஜினியரிங் வந்து சேர்றாரு. சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து அவங்க அண்ணன் வந்து கல்லூரியில் ஒரு கலை நிகழ்ச்சி நடத்துறதுக்காக பண்ணுறாரு. ஒரு பயங்கர ஒரு கல்ச்சரல் ஈவெண்ட் பிளான் பண்ணுறாரு. அதில் வந்து ஒரு பிரச்சனை நடந்துருது. அதனால் வந்து அந்த கல்லூரி வந்து அந்த கலை நிகழ்ச்சியே வந்து ஸ்டாப் பண்ணியதுனால பிரச்சனை வருது. அதனால் சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஜூனியராக இருக்கிற தம்பி வந்து ஒரு கேங்கெல்லாம் ஃபார்ம் பண்ணி, இதையே எப்படியாவது இந்த கல்ச்சர், இந்த கலை நிகழ்ச்சியை வந்து நடத்தியே ஆகணும், இனிமேல் இந்த நம்ம திருப்பி பின் கொண்டு வந்தாகணும் நம்ம காலேஜில் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி, அண்ணன் மீது வைத்திருக்கிற மிகப்பெரிய பாசத்து காரணமாக அண்ணனுக்கு எங்கே பிளாக் மார்க் வந்ததோ அதை நிவர்த்தி செஞ்சு நம்ம இதை சரி பண்ணி நடத்தி காட்டணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூத்ஃபுல்லான காலேஜ் சப்ஜெக்ட். அதில் வந்து இவங்க வந்து அந்த கல்ச்சரில் நடத்துறதுக்கு எல்லாத்தையும் பண்ணி பர்மிஷன் கேட்டு, அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக யாரை கூப்பிட்றாங்க, வேறு யார், வினீத் சீனிவாசன் தான். வினீத் பயங்கர ஃபேமஸ்ஸு. இப்போ கூட சமீப அடுத்தது வினீத் சீனிவாசனுடைய கான்சர்ட்லாம் நடக்க போகுது. ஸோ பயங்கர ஃபேமஸ் வினீத், மலையாளத்தில் ஒரு பயங்கர டாப் ஸ்டார். ஸோ அவரை வந்து சீஃப் கெஸ்டாரெலாம் வந்து கூப்பிட்டு சைன் அப் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் அந்த நிகழ்ச்சி நடந்ததா நடக்கலையா என்ன ஆச்சு அப்படிங்கிறத பயங்கரமான ஒரு யூத்ஃபுல் கல்லூரி என்டர்டெய்னராக வந்து கொடுத்துருக்கிற படம் தான் வந்து அதிரடி. அதிரடி பேரை கேத்த மாதிரியே வந்து படம் வந்து பயங்கர அதிரடியாக இருந்தது. முக்கியமாக வந்து கொண்டாட்டம், அப்புறம் சண்டை, இது லவ்வு, ரெண்டு குரூப்புக்கு நடக்கிற பிரச்சனை, இதெல்லாம் நீங்கள் பழையபடி வந்து கல்லூரிக்கு போன மாதிரி ஒரு ஃபுல் யூத்ஃபுல் ஃபீல் இருந்த, எனக்கு செமையாக வந்து ஜாலியாக ஒர்க் அவுட் ஆன ஒரு படம் இது. இந்த படமும் வந்து இப்போ தியேட்டரில் இருக்குது. அதிரடி படம் வந்து மலையாளத்தில் தான் இருக்குது, ஆனால் தியேட்டரில் சப்டைட்டில்ஸ் இருக்கும். கண்டிப்பாக டைம் கிடச்சா வந்து இந்த படத்தையும் போய் பாருங்கள் அப்படிங்க சொல்லிவிட்டு, இத்தோடு நான் வந்து என்றும் கலக்கல் நிகழ்ச்சியை முடிச்சுக்கிட்டு செய்திகளை தொடர்ந்து காக்கா கடியில் சில கேள்விகளை கேட்டு ஜாலியாக பேசுவோம். ஓகே.
3: அல்பர்டாவின் தொழில்துறை காபன் கட்டணம் மீதான மத்திய அரசின் ஆதரவை மாகாணத்துடனான ஒத்துழைப்பின் அடையாளமாக ஒட்டோவா அமுல்படுத்தவில்லை என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலி டாப்ரிசின் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் மாகாணங்களுடன் போராடுவது கூட்டுறவு கூட்டாட்சிக்கு வழிவகுக்காது என்று டாப்ரிசின் தெரிவித்தார். பிரதமர் மாகாணியும் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் தொழில்துறை காபன் கட்டணம் நிர்ணயம் குறித்த ஒப்பந்தத்தில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டிருந்தனர். இந்த ஒப்பந்தம் ஒட்டோவா ஏற்கனவே நடைமுறையில் வைத்திருப்பதை விட பலவீனமானது என்று பல காலநிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தின் பெரும்பாலான காலநிலை கொள்கைகளை திரும்பப் பெற்ற காணி, இந்த ஒப்பந்தம் அல்பர்டாவின் செயற்பட்டு வந்த அமைப்பை வலுப்படுத்துவதாக கூறுகின்றார். வெளிநாடுகளில் உள்ள ஊழியர்களுக்கு வீதாசாரமற்ற அளவில் பணி நீக்கங்கள் செய்யப்பட்டிருப்பதாக வெளிவிவகாரத்துறையின் புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 340 மேற்பட்ட சுழற்சி பதவிகள் குறைக்கப்படுவதை இந்த தரவுகள் காட்டுவதாகவும், குறிப்பாக வெளியுறவுத்துறை ஊழியர்களில் 10% அதிகமானோர் வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கனடாவில் மட்டுமே பணிபுரியும் ஊழியர்களுக்கான குறைப்பை விட 3 அதிகமான வீதமாகும். வர்த்தகத்தை பன்முகப்படுத்துதல் மற்றும் கனேடிய நலன்களை மேம்படுத்துதல் ஆகிய அரசாங்கத்தின் செயல் திட்டங்கள் தொடரும் அதேவேளையில் செயல்திறனை மேம்படுத்தவும் முயல்வதாக வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது. முன்னாள் தூதரான ஜெரமி கின்ஸ்மென், பிரதமர் மாக்கானி உலகெங்கிலும் கனடா மீது பெரும் ஆர்வத்தை தூண்டியிருப்பதாகவும், ஆனால் ஒட்டோவாவின் தூதரகங்களில் போதுமான ஊழியர்கள் இல்லாதுவிட்டால் அதனால் முழு பயனையும் பெற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். புகழ்பெற்ற ஸ்னோபோர்ட்ஸ் விமான சாகச குழுமத்தை மாற்றுவதற்கு ஒட்டோவா முடிந்தவரை விரைவாக செயல்பட்டு வருவதாகவும், ஆனால் இந்த ஆண்டு கோடைகால நிகழ்ச்சியே அதன் இறுதி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகன்டி தெரிவித்திருக்கின்றார். 60 முன்பு அறிமுகப்படுத்த சிடி 114 டியூட்டர் ஜெட் விமானங்களுக்கு பதிலாக நவீன சிடி 157 சிஸ்கின் 2 விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று மெகன்டி தெரிவித்தார். 1971 முதல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற ஸ்னோபேர்ட்ஸ் குழுவின் மீது பல கனேடியர்கள் பெருமை கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் விமான குழுமத்தை நவீனமயமாக்க வேண்டிய நேரம் இது என்றும் மெகன்டியும் பிரதமர் மாக்கானியும் தெரிவித்துள்ளனர். ஈரான் நாட்டின் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்திருக்கலாம் என பரவலான செய்திகள் வெளியான போதிலும், அவரது காதுக்கு பின்னால் ஒரு சிறு கீறல் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக கூறி அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களை ஈரானிய ஊடகங்கள் நிராகரித்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்க போரின் போது அவரது தந்தை ஆயத்துல்லா கமேனி இறந்ததை தொடர்ந்து பதவியேற்றதிலிருந்து மொஜ்தபா பொதுவெளியில் தோன்றாததால் அவரது உடல்நிலை குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் உச்சத்தலைவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக ஈரானின் அரசு செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசாங்க பத்திரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான விற்பனையானது நீண்டகால நிதி பத்திரங்களின் வருவாயை கிட்டத்தட்ட 20 இல்லாத உச்சநிலைக்கு கொண்டு போயிருக்கின்றது. இது பணவீக்கம் மற்றும் புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே அதிகரித்து வருகின்ற கவல்களையே உணர்த்தியிருக்கின்றது. அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய பதட்டங்களுக்கு சந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் 30 அமெரிக்க நிதிப்பத்திரத்தின் வருவாய் 5.2% உயர்ந்து 2007 பிறகு அதன் மிக உயர்ந்த நிலையை தற்பொழுது எட்டியிருக்கின்றது. உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் அபாயங்களை ஈடு செய்வதற்காக அதிக வருவாய்க்கான முதலீட்டாளர்களின் அதிகரித்து வரும் கோரிக்கைகளை இந்த வருவாய் உயர்வு பிரதிபலிக்கின்றது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை இன்று நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் வெளிப்படையான அனுமதியை பெறாமல் ஈரான் மீது எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது என்பதனை இந்த தீர்மானம் உறுதிப்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சித் தலைவரான டிரம்பின் நிர்வாக அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. செனட் சபையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகியுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் இது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற வேண்டும். பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேறினாலும் டொனால்டு டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதனால் இது சட்டமாவதில் பெரும் சிக்கல் நீடிக்கின்றது. டொனால்டு டிரம்பின் தன்னிச்சையான ராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சியினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை முன்னெடுத்திருக்கின்றனா்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
2: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 டாலர் வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 டாலர் வரை கொடுக்கணும்.
1: வட்டி வெறும் 1.5 வீதத்தில் இருந்து.
2: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
3: பழைய புதிய தங்க நகையில அத்திய விலையில விற்கலாம். என்ன?
2: மிடில்ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 416-834-2266.
4: Everything okay? No problem, Dijinam.
3: Bar kalamu closing da, tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhika vatti selutti kundurukkundirkala. Ungal mortgage gilai vangikku maachavum. Call Pradhi Selvam, 416-268-0155. 416-268-0155.
0: நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
7: நிசான் head-to-head event இப்பொழுது மார்னிங்சைட் நிசானில் அப்ரூவல் கிரெடிட்க்கு 2026 நிசான் ராக் 5 வருடங்களுக்கு 0 ஃபைனான்சியல், டெமோ வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
6: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
1: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
6: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம். 905-667-7200. 9-5-5-6-6-7-7-2. 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0 0

0: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
1: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காக்கா கடி. ஒரு சிம்பிளான கேள்வியோட ஆரம்பிச்சிருவோம். யூஸ்வலாக வந்து கோழி முட்டையில் பார்த்திங்க அப்படின்னா வெள்ளக்கரு மஞ்சக்கரு எல்லாம் ஓப்பன் பண்ணால் இருக்கும்ல. இங்கே வந்து ஒரு கோழி முட்டை போடுது, ஆனால் இந்த கோழி போடுற முட்டையில் மஞ்சக்கருவே இல்லை, ஏன் அப்படிங்கிறது தான் கேள்வி. இப்போ எப்படி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ரவிபாலா பேசும்போது சொன்னால, ஊரில் நான் ஆசாசியாக வந்து பழங்கள் சாப்பிட தான் போனேன், ஆனால் ஒரு பழத்திலையும் கொட்டையே இல்லை, ஆசாசியாக வந்து பப்பாளி பழத்தை வெட்டி சாப்பிட்றேன், பப்பாளி பழம் உள்ள சொட்டையாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணார்ல. அந்த மாதிரி தான் இந்த கேள்வியும். இந்த கோழி வந்து இந்த கோழி முட்டை போடுது, உள்ளே மஞ்சக்கருவே இல்லை, எப்படி அப்படிங்கிறது கேள்வி. இந்த கேள்விக்கு பதிலோடு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 416-644-6222. இந்த கோழி போடுற முட்டையில் மஞ்சக்கருவே இல்லை, இதுக்கு என்ன பதில்? இது ஒரு நகைச்சுவையான நிகழ்ச்சி, காமெடியான நிகழ்ச்சி. எப்படி கருப்பு படம்லாம் ஓடுதோ அந்த மாதிரி தான் இந்த நிகழ்ச்சியும். கொஞ்சம் அபத்தமாக தான் இருக்கும், பெருசாக இன்டெலிஜென்ஸ்லாம் தேவையே கிடையாது இந்த நிகழ்ச்சியில். அப்படியே ஜாலியாக வந்து என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவே வந்து ஒரு ஷோவை வந்து நீங்கள் கேட்டுட்டு பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு போகலாம். அதுக்காகவே கால் பண்ணுங்கள் இந்த நம்பருக்கு. உங்களுடைய இன்ட்ரெஸ்டிங்கான பதில்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்.
1: மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவியை HD-யில் செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு, புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவியில் மலரும் மொட்டுக்கள். ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி. AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் CK செந்தூரன் மற்றும் குணா குணராஜா. ரெசிடென்ஷியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க, விற்க, லீஸ் செய்ய, மார்க்கெட் நாலேஜ், ஸ்ட்ராட்டஜி, எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன். கால் CK செந்தூரன் 416-220-8888. குணா குணராஜா 647-624-4165.
2: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions. அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
1: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்டிருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகனக்கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753. லோட்டஸ் ஃபியூண்டல் அண்ட் கிரிமேஷன்.
3: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. May 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட்கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல் எலைட்கோ கோல்ட் ட்ரேடர்ஸ் 416-293-6262 எலைட்கோ.
4: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
0: இந்த காக்கா கடி கேள்விக்கு பதிலோட இணைந்திருக்கிற நேயர்களை சந்திக்கலாம். இணைப்பில் இருக்கும் முதல் நேயர் வணக்கம். ஐயோ, முதல்லயே நீங்களா?
5: ஒன்றுக்கு யோசிக்காங்க, ஏன்னா விட வெளியில.
0: அப்பா நன்றி, இந்த நற்செய்தி சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க. அப்பனா
5: ஆமா, அதாவது போன முறை கேட்டீங்கல்ல அந்த காகம் கேள்வி.
0: எது
5: காகமே கரைஞ்சு போகுது?
0: ஆமா,
5: அதுக்கு வந்து காகம் அது கரையும்,
0: அதுதான் கரெக்டான பதில். எஸ்
5: அது அரபடியா தண்ணிய மட்டும்தான் கரைஞ்சிட்டு இருக்கு.
0: சூப்பர், இது நானே மறந்துட்டேன், ஞாபகம் வச்சு நீங்க அதை சொன்னதுக்காக நன்றி.
5: இது வந்து நான் நினைக்கிறேன் அந்த கோழி வந்து எக்ஸாமுக்கு போய் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிருக்கும்,
0: அதனால கோழி வாங்கின முட்டையில வஞ்சக்கரு இல்ல,
5: வஞ்சக்கரு இல்ல,
0: ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிடுறீள் நீங்க. ஓகே, நல்ல பதில், கரெக்டா இருந்தது, சிறப்பா இருந்தது, நன்றி ரசிகன். அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
5: வணக்கம், நான் மதன் கலைக்கின்றேன்.
0: சொல்லுங்க மதன், நீங்க தான் நிறைய முட்டை சாப்பிடுற ஆள்.
5: அது ராஜ் என்ன சொன்னால், சேவல் போட்ட முட்டை.
0: சேவல் போட்ட முட்டையா? சேவல் எங்கிருந்து பாஸ் முட்டை போடும்? சரி, பப்பாளி பழத்துல விதை இல்லாத போது சேவல் முட்டை போடுறதுக்கு என்ன ரொம்ப வருஷம் ஆயிருமா என்ன? கண்டிப்பா கலியுகத்துல அதுவும் நடக்க போது. அது சரி, ஆனா பிறந்துட்டு இல்ல நான் வந்து பெண் தான் அப்படின்னு சொல்ற இந்த எல்ஜிபிடிக்கு சமுதாயத்துல சேவல் நான் முட்டை போட்டேன்னு சொன்னா நம்பித்தானே ஆகணும். கண்டிப்பா நடக்கும். ஆமா, அதான் நானும் சொல்றேன், கண்டிப்பா நடக்கும். என்ன பண்றது? சரி, நல்ல பதில், நன்றி. சேவல் போட்ட முட்டையா இருக்கும், அதனாலதான் வஞ்சக்கரு இல்லைன்ட்டாரு பொசுக்குன்னு. ஆனா இப்ப நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது, அன்னைக்கு டவுன் டவுன்ல போறேன், வந்து பயங்கரமா முடி வச்சுட்டு சூப்பரா ஒரு ஷார்ட் ஃப்ராக் போட்டு நடந்து போயிட்டு புள்ளு, நான் அப்படியே கூட நடந்து போறேன், சரி ஃபிகர் நல்லா இருக்கும் போல அப்படின்னு பார்த்தா மீசை இருக்குது. பார்த்தா அது பையன், அந்த பையன் வந்து லாங் ஹேர் வச்சுட்டு ஒரு ஃப்ராக்கும் அந்த பெண்கள் போடுற ஒரு, அது என்ன சொல்கிறது, அது என்ன, அது என்ன அவுட்ஃபிட்னு பேர் தெரில எனக்கு, அதை போட்டு நடந்து போயிட்டுருக்கிறான். அது வந்து இந்த என்னது ஹியா ஷியான்னு தெரியாமல் நம்ம ஜெண்டர் பேஸாக கூப்பிடக்கூடாதுல்ல, அந்த மாதிரி. ஸோ அதான் நான் நினச்சி பார்த்துட்டேன், பாவம் என் பையன்லாம் என்ன பாடுபட போகிறானோ தெரில. அதாவது நமக்கு லவ்வர்லேயே கேர்ள் ஃப்ரெண்ட்லேயே அப்படின்னு சொல்லி ஏங்கின காலம் போய், இப்போ நம்ம கூட பழகிறது கேர்ளா இல்லையான்ற அளவுக்கு பிரச்சனை வந்துருச்சே நினைக்கும் போது தான் வந்து ரொம்ப மன வருத்தமாக இருக்குது. பார்ப்போம், இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: வணக்கம், எப்படி இருக்கிறீர்கள்?
0: வணக்கம் செல்வி, நல்லா இருக்கேன், நீங்கள் எப்படி இருக்கீங்க?
6: நான் நல்லா
0: இருக்கேன். ஏ செல்வி சொல்லுங்க, ஏன் அந்த கோழி போட்ட முட்டையில் மஞ்சக்கருவே இல்லை? நீங்க வேற ஒரு சைவ பிள்ளை. மொட்டை போட்டு வந்துட்டாரா? மொட்டை போட்டு வந்ததால வஞ்சக்கரு இல்லையா? காக்கா முட்டை. எனக்கு புரியல உங்க பதில் என்னது, அவங்க அவர் மொட்டை போட்டுட்டு வந்ததுனால முட்டையில மஞ்சக்கரு இல்லையா?
6: மொட்டையில மஞ்சக்கரு இல்ல, மற்றது என்ன, காக்கா முட்டை, காக்கா முட்டைக்கு மஞ்சக்கரு இல்ல.
0: காக்கா முட்டையில மஞ்சக்கரு இருக்காதா என்ன?
6: இல்ல.
0: என்ன நீங்க ஆட்டோ திருப்ப, கண்ணாடி திருப்ப, ஆட்டோ எப்படி ஓடும் ஜீவான்ற மாதிரி எல்லாம் இருக்குது. மஞ்சக்கரு காக்கா முட்டையில இருக்கும்?
6: இல்ல.
0: என்ன சொல்றீங்க? யார் சொன்னது உங்களுக்கு? நீங்க பாத்தீங்களா காக்கா முட்டைய? காக்கா முட்டையை உடச்சு பாத்தீங்க, உள்ள மஞ்சக்கரு இல்ல.
6: இல்ல.
0: ஏன், மஞ்சக்கரு கோழி குஞ்சா மாறிடுச்சா, காக்கா குஞ்சா மாறிடுச்சா? காக்கா முட்டையில மஞ்சக்கரு இருக்காதுன்னு அடிச்சு சொல்றாங்கப்பா. இதை வந்து நான் வன்மையாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறேன். இதுக்கு எப்படி எல்லா முட்டையிலையும் வந்து கரு இருக்கும், அதுக்காக தான் முட்டை போடுறதே. இல்லைனா இப்போ நான் கேட்ட கேள்வி உண்மையாயிருவேன். இப்போ கேள்வி என்னென்னா, இங்கே ஒரு கோழி முட்டை போடுது, ஆனால் அந்த முட்டைக்குள்ளார மஞ்சக்கருவே இல்லை, ஏன் அப்படிங்கிறத கேள்வி. ஹலோ, அடுத்த நேயர் வணக்கம். வெள்ள மனசு உள்ள கோழி, அதனால வெள்ளக்கரு முட்டை இருக்கு, மஞ்சக்கரு இல்ல.
6: என்ன
0: போல வெள்ள மனசா? நான் முட்டை போட்டா வெள்ளக்கரு முட்டை தான் இருக்கும், கரெக்ட் தான். சரி, சூப்பர், நல்ல பதில், நன்றி.
6: நன்றி.
0: அடுத்த நேர் இணைப்பில் வணக்கம்.
7: வணக்கம் சுவாமிகள்.
0: சுவாமி, பப்பாளி பழத்துக்கு மட்டும் இல்ல இந்த குடுமை.
7: இப்படியான கேள்விகளுக்கு என்ன எடுத்தான் ராஜ் பதில் இருக்கும்
0: ஏன்னா,
7: அது கோழி, இந்த கோழி கோர்ஸ் பேசினா ராஜ், சேவலை கண்டுபிடிக்க சேவல கன்ஃபியூஸ் ஆக போச்சு. அதனால கருக்கலப்பு செய்துட்டது. எதிர்பார்க்கலையா
0: கண்ணா? நான் எதிர்பார்க்கல. கோழியோட நடத்திய சந்தேகப்படுறதுனால தடையும் இல்லாம கோழி பிளான் பண்ணி கருவை களைச்சிருச்சு.
7: ஐயோ, உன்னை முழுக்க நேச்சு நேச்சு சிரிக்க போறீங்களா?
0: சூப்பர், சிறப்பான பதில் சுவாமி. நீங்க வந்து எங்கேயோ போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப தீவை பெருசுப்படுத்துற நேரம் வந்தாச்சு. ஆமா, தீவோட சைஸ் பத்தாது, இன்னொரு தீவை வாங்குங்க சுவாமி.
7: இல்ல இப்ப யாருங்கட ரசிகன் சொல்லிருக்கல, வாங்க கைலாசம் வரப்போற மில்லியன் கிடைச்ச உடனே.
0: ஆமா,
7: ஆட்டையே
0: போட்டுரும். இல்ல இப்ப ஆர்டிகல் ஒன்று படித்தேன், கிங்ஸ்டனில் வந்து நிறைய ஐலாண்டு வந்து சும்மா இருக்கான், லீஸுக்கு வந்துருக்கு, நம்ம நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். கிங்ஸ்டன் பக்கத்தில் இந்த தௌசண்ட் ஐலாண்ட் தாண்டி நிறைய ஐலாண்டு வந்து சும்மா தான் கிடக்குது, அதில் ரெண்டு மூணு வாங்கி போடுங்க சாமி.
7: அதான் கனடால தான் அடுத்த ப்ராஜெக்ட், பெரிய காணியெல்லாம் மக்கா வேணாம், கொஞ்சம் தூரம் போனமாண்டா.
0: ம்,
7: வாங்கலாம், ட்ரை பண்ணுவோம்.
0: கனடால நார்மலா நாலு மாசத்துக்கு அப்புறம் மத்த பனி நாட்கள்ல ஆல்ரெடி தீவுல வாழ்ற மாதிரி தான் இருக்கு வாழ்க்கை. இதுல நம்ம ஆளு ஆக்சுவலி நீங்க ராங் இடத்துல ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஏன் தெரியுமா? நிறைய காசை வச்சுட்டு ஓவரா வந்து ஆட்டம் போட்டுட்டு இருக்கிற ஆட்கள் ஏரிய ஆட்கள் தான் வந்து கைலாசாக்கு வருவாங்க. பாவம், நம்ம பாவப்பட்ட நம்ம மக்கள், இந்த மக்களை நீங்க வந்து நாடு கடத்தி தீவு கூட்டு போய் பாவம் என்ன பண்ணுவாங்க அவங்க சொல்லுங்க.
7: அதனாலதான் அடுத்த ப்ரொஜெக்ட் கனடாவில் வைப்போம்னு யோசிக்கிறாங்க. சும்மா ரொலக்ஸ் கட்டிக்கோடு புதுசா ஒரு அவுட்ஃபிட் போட்டு கொடிசோட மாதிரி ஆக்ட் பண்றாங்க,
0: ஆக்டிங் விடுறாங்க,
7: அவங்க எல்லாம் கூப்பிட்டு ஒரு வழி பண்ணிடுவோம்.
0: ஆஹா, கருவில்லாத முட்டையை போட வச்சிருவீங்க போலயே. நன்றி. ரைட்டு, எங்க போனாலும் நம்மளை தாக்குறதுக்கு ரெடியா இருக்காங்க இப்ப மக்கள். ஏன் நாங்கள்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்கக்கூடாதா? ஏன் நாங்கள்லாம் ரோலெக்ஸ் வாட்சி கட்டக்கூடாதா அப்படின்னு தான் கேட்கணும்னு தோணுது. ஏன் அடுத்த நேயர் இணைப்பில் வணக்கம்.
8: வணக்கம், தேவதாஸ் கேட்கிறேன்.
0: தேவதாஸ், இப்படி ஒரு கால கொடுமையை எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா?
8: இல்ல, ஒரு காலமே கழிப்பாடு. நல்ல நல்ல நகைச்சுவையான மறுமொழியில் வந்து கொண்டிருக்குது. உங்களுக்கு அமைந்த நேர்கள் எல்லாம் அருமையானவர்கள்,
0: கண்டிப்பா
8: நல்ல விவேகம் உள்ளவர்கள், மற்றவர்களை சிரிக்க வைக்க கூடியவர்கள். உண்மையா நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி உண்டு.
0: சிரிச்சு
8: கொண்டே இருக்கக்கூடிய இருக்குது ஒவ்வொரு கல்வி ஒவ்வொரு மறுமொழியும். நான் தண்டு வச்சிருக்கிறேன், சும்மா சிம்பிளா தான் வச்சிருக்கிறேன்.
0: பதில தானே சொல்றீங்க?
8: மஞ்சள் கறி சாப்பிடுறேன்,
0: மஞ்சள் கறி
8: சாப்பிடுறேன். தனியா வெள்ளக்கருவை சாப்பிட்டு சாப்பிட்டு அதுக்கு மஞ்சள் கருவு இந்த சத்தே இல்ல
0: போடுறாங்க. சூப்பர், ஒரு பதில் வந்துருச்சு. அது புரோட்டீன் கான்சியஸ் கோழி அப்படிங்கறதுனால வந்து மஞ்சள் கரு இல்லாம
8: மத்த மறுமொழி. அது சரியான ஒரு நல்ல ஒரு, அது சொன்ன போனா ஏயமானதுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்ல நன்மை செய்யக்கூடியது. ஒவ்வொரு காலம் முட்டை எடுத்து உடைச்சு மஞ்சள் கருவை கழிச்சிட்டு வெள்ளதான்
0: சாப்பிடுறேன்.
8: அவருக்கு தொந்தரவு செய்வான்னு சொல்லி மஞ்சள் கருவை தானாய அவாய்ட்
0: பண்றான். இந்த மாதிரி பண்ணிடறான். சொல்றேன், இப்பவே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, கூடிய விரைவில் மஞ்சள் கருவை இல்லாத முட்டைகள் தயாரிச்சு வரதான் போகுது. நீங்களும் காஸ்ட்கோ வால்மார்ட்ல போய் வாங்கதான் போறீங்க.
8: கட்டாயம் அது நடக்கத்தான் போகுது எதிர்காலத்துல. அதுக்காக வெள்ளக்கருவிலேயே முட்டை போட பழகிட்டு இருக்காரு விசுவாசமாக.
0: சூப்பர், சிறப்பான பதில்
8: கொடுக்காம
0: கரெக்டான பதில். என்கிட்ட வச்சிருந்த நான் ஒரு பதில் வச்சிருந்த அந்த பதிலே சொல்லிட்டீங்க. சிறப்பு, வாழ்த்துக்கள்.
8: நன்றி நன்றி
0: நன்றி நன்றி. இணைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
9: வணக்கம்,
0: எஸ் குயின்சன் சொல்லுங்க.
9: அது வந்து சைவ முட்டை.
0: சைவ முட்டையா? ஓகே,
9: வெஜிடபிள் முட்டை, வெஜி
0: முட்டை. வெயில்ல வந்த முட்டையா?
9: இல்ல வெஜி, வெஜி முட்டை.
0: வெஜி முட்டை, வெஜி முட்டை. அதனால மஞ்ச கரு இல்ல. சே, ஆமா, வெஜ். இப்ப முட்டை வந்து வெஜ்ல தானே வருது, வெஜ் கேட்டகரியில தள்ளிட்டாங்க இவங்களே. முட்டை எப்படா சைவமாச்சு அப்படின்ற மாதிரி நீங்க சொல்ற பதிலும் வந்து இப்ப நையாண்டிக்காக கரெக்டா தான் இருக்குது. இந்த பதில் சிறப்பு. அருமை குயிக்கு அருமை. மத்த பதில் என்னது? அதே குஞ்சு பொறிச்சிருச்சா, அதனால மஞ்சக்கரு இல்ல. முட்டை போட்டோடனே கொஞ்சம் பிடிச்சி, அதனால மஞ்சள் குறும் இல்லை. சூப்பர், அவ்வளோ சயின்டிஃபிக்காக, வெரி வெரி லாஜிக்கல் பதில். இந்த போட்ட முட்டையில் மஞ்சள் குறும் இல்லை, ஏன்னா மஞ்சள் கரு குஞ்சாயிருச்சு. அவ்வளோதான், லாஜிக்கல் சிம்பிள் பதில். சூப்பர், வாழ்த்துக்கள்.
9: நன்றி.
0: நன்றி. இன்னொரு பதில் என்கிட்ட இருக்குது, அந்த பதில் இன்னும் யாரும் சொல்லலை, சொல்கிறாங்களான்னு பார்ப்போம். அடுத்த நேர இணைப்பில் வணக்கம். ஹலோ, கால் பண்ணது தெரியாமல் டவுசருக்குள்ளே ஃபோனை போட்டிங்கன்னு நினைக்கிறேன். ஹலோ, ஹலோ. கரெக்டு, அவர் வந்து கால் அடிச்சிட்டாரு, ஆனால் லைனில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்படியே ஃபோனில் ஃபோனை வந்து பாக்கெட்டில் போட்டார். ஜெட்டியில் உரசறது நமக்கு கேட்குது. ஹலோ, ஹலோ, ஹலோ. ஓகே, வேண்டாம், ராங் பிளேஸில் வந்து ஃபோன் இருக்குது, அதனால் அதை அப்படி கட் பண்ணிடுவோம். அவர் தெரியாமல் டயல் பண்ணிட்டார். அவ்வளோதான், இப்போ வந்து நானும் என்னோடய பதிலை சொல்லிவிட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. நான் வச்சுருந்த பதில் என்னென்னா, அது வாத்தியார் வீட்டில் வளர்ந்த கோழி அப்படின்னு ஒரு பதிலும் வச்சுருந்தேன். ஏன்னா வாத்தியார் போடுற முட்டையில் மஞ்சக்கரு இருக்காதுல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ வாத்தியார் வீட்டில் வளர்ந்த கோழி அப்படிங்கிறதுனால அது வந்து மஞ்சக்கரு இல்லை அப்படின்ற ஒரு டீசென்ட் பதிலும் வச்சுருந்தேன். ஆனால் வழக்கம் போல் நம்ம நேயர்கள் கொண்டு வந்த பதிலாம் வேறு லெவலில் இருக்கலாம். அதே மாதிரி வேறு லெவலில் இருந்தது. இன்றைக்கி ஜாலியாக வந்து இந்த நிகழ்ச்சியை எடுத்துகிட்டு போனால் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப ரொம்ப நன்றி. நாலு மணி நேரம் போனதே தெரியல அப்படின்னு சொல்லி நான் மட்டும்தான் சொல்கிறேனா, இல்லை உங்களுக்கும் அதே மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அடுத்த வெள்ளிக்கிழமை வர்ற வச்சு வர்ற வெள்ளிக்கிழமை மீண்டும் உங்கள் எல்லாருமே வந்து சந்திக்கிறேன். அது வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஜே ராஜ். சூப்பரான வெதரை என்ஜாய் பண்ணுங்க, எப்பயுமே ஜாலியா இருங்க. நீங்க மில்லியனர் ஆகிறதுக்கு வந்து தனியா மில்லியன் டாலர் அக்கௌண்ட்ல இருக்கணும் அவசியம் இல்லை, நீங்க நினைச்சாலே ஆயிடலாம். என்ன போல் வாழ்க்கை, நீங்க ஜாலியா இருக்கிறதா ஒரே ஒரு முக்கியமான வேலை. பெற்றவங்களையும் குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டு நீங்களும் உங்க ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு சந்தோஷமா இருங்க. வெள்ளிக்கிழமை மீட் பண்ணுவோம். லவ் யூ ஆல், தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். மீண்டும் சந்திப்போம். டாடா, பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆர் ஜே ராஜ்.
10: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
11: இல்லடா.
10: ஹலோ, காசு வந்ததாடா?
11: இன்னும் வரல காசு.
10: காசு வந்துச்சா?
11: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
12: வாட்ஸ் ஹேப்பனிங் சோ சேட்.
13: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்டன், 9054568433.
14: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358. உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30-point இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ்,
15: 4162 4462.
16: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அம்மன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
2: நோ நோ நோ. முதியோர் பராமரிப்பு விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதிய உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677 289-200-4677 vkrh.com.
3: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கோஆபரேட்டிவ் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வென்யூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
4: கெனடியன் லாரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
3: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
4: 20 மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383,
3: சுகந்தன் 416

0: 540-6269.
1: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795. கால் நவீன் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸ். ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல், டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60% கழிவில், மார்க்கம் அண்ட் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
2: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ் நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
3: கடந்த 20 வருடங்களுக்கு மேல் 20,000 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
1: GTA கிரெடிட், கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட் ஓ CRA ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
3: ஒன்றாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
1: 416-489-2000 கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
4: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
4: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம் The Law Office of Melanie David.
4: 416-271-5992.
1: Markham & Progress 885 Progress Avenue Scarborough 416-271-5992.
5: என்ன கார் லோனும் கிடைக்குதில்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குதில்ல என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
6: ஆண்டி ஓட்டோக்கு போனான், ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டான், வேலையும் கிடைச்சிட்டு.
7: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட், பேட் கிரெடிட், கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம் 416-419-2300.
8: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
9: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு காஷ் போயிட்டு.
8: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர், கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38-52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட், யூனிட் G03, 416-284-7000.
10: புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்யூட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
11: என்ன பபடிய கத்துல தமிழ் பேப்பரோட இருக்கிற என்ன மணமகன் மணமகள் பக்கமே பாக்குறேன்
12: உங்களுக்கு உப்பவம் அண்ட் ஹாலிடே சீசன் வருது வீட்டு காத்தா சாப்பிட வர போய் மனித கோசலியும் மெலிவா மண்டலா வந்து பாக்குறோம் டீன்களி
11: இதுக்கு என்னப்பா தமிழ் பேப்பரை பாக்குறேன் மிஸ்ஸஸ் ஆகாதுல இருக்கிற உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்
10: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள் கடல் உணவுகள் இறைச்சி வகைகள் ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்
13: 905-270-8800 905-270-8800
10: உதயம் சூப்பர் மார்க்கெட்
14: தமிழன் என்று சொல்லடா தலையிடமிருந்து நில்லடா தரணியை நீ வெல்லடா
15: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்
16: அதிகாரம் 52 தெரிந்து வினையாடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும் அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும் ஆமன்பர்களே ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்

0: புதிய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD. உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழைக்காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
2: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
1: 905-417-6069.
2: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca 905-417-6069.
3: வாரா வாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
4: அப்படின்ற

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்ப்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
2: 416-700-2222 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில் சோல் அண்ட் ஃபயர் சின்மயி ஒரு டிக்கெட் வாங்கினால் இரண்டு கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ் 647-505-7773. ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
3: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் CIBC மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
2: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ CIBC மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு, சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுய தொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
3: Everything okay? No problem, Dijinam.
4: Bar glamu closing da tadikira nadi.
5: The customer you're trying to reach is not available.
6: Pradhi Selvam, first and second mortgage, refinance, first home buyers, debt consolidation. Adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradhi Selvam 416-268-0155. 416-268-0155.
3: Last minute left. Closing day, the brothers, chillatuk, thanks.
4: Chillam illa, Dad. Selvam.
3: Chari.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm, ரவி நடராஜா.
7: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன் டவுன், வெஸ்டர்ன், பிராம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
7: Working for you.
8: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
9: அப்ப வயசு போன உபயோகம் வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே.
10: நோ. முதியோர் பராமரிப்பு, விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத்தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகேஆர் ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க். உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677. 289-200-4677. VKRH.com.

0: நுழைந்திடும் முதல் HD. இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர். டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரீபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000. ஸ்காப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000. மை மெக்கானிக் ஆட்டோ.ca. புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் $130,000 வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட், சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி,
1: உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள். கொலம்பியா மணி டிரான்ஸ்பர், இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 905-456-8433.
0: ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
2: அதிகாரம் 52. தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

இவள் ஆவாரம் பூதானோ நடக்கேதானோ சலங்கைகள்

பளிங்கு சிலையே பவள கொடியே குலுங்கி வரும் இடையில் குரலும் சடையில் மயக்கும் மலர் கொடி மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் நீதானோ இவள் ஆவாரம்.

மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, மின்னல் ஒளியன கண்ணை பறித்திடும் அழகோ தேவதையோ, அங்கம் ஒரு தங்க குடம் அழகெனில் மங்கை ஒரு கங்கை நதி உலகெனில் கொள்ளும் விதத்தேன் தான் அள்ளும் கரம் நான் தான் மஞ்சள் மதில் வஞ்சிக் கொடி வருவாள் சுகமே, வருவாள் சுகமே தருவாள் மகிழ்வேன் கண் காவியம் பண்பாடிடும் பெண்ணோ.

இளமயனும் தனிமை நெருப்பை அணைக்கும் பருவ மழை மூகில் மாஞ்சோலை கிளிதானோ மாந்தானோ வேப்பந்தோப்பு குயிலும் பெய்தானோ இவள் அவாரம் பூதானோ நடை சேரானோ சலங்கைகள் தரும் இசை தேன் தானோ மாஞ்சோலை

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: KM Business Solutions Income Tax E-Filing. உங்கள் வருமான வரி பத்திரங்களை முறையாகவும் விரிவாகவும் தாக்கல் செய்ய KM Business Solutions அத்துடன் Food Handler Certificate, Smart Serve License, PTC License மற்றும் உங்கள் வியாபாரத்திற்கான Payroll, Accounting Services, அனைத்து விதமான Sponsorship, PR, Citizenship, Sri Lankan Dual Citizenship போன்ற சேவைகளுக்கும் KM Business Solutions Inc. www.kmbusiness.ca 647-522-1775 647-522-1775.
2: வட்டி வீதம் குறைந்து வருகிறது. வீட்டு சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன். பையிங் அண்ட் செல்லிங் GTA-இல் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
3: ஆலோசனைகளும்
2: இலவசம். ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661-416-475-4765-4761-4661. மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்திருந்த மலரும் மொட்டுக்கள் உங்கள் டிவிஐ HD-இல். செவ்வாய் மாலை 7:30 மறு ஒளிபரப்பு புதன் நண்பகல் 12 சனிக்கிழமை பிற்பகல் 1:30 காணத் தவறாதீர்கள். உங்கள் டிவிஐ-இல் மலரும் மொட்டுக்கள்.
4: கடந்த 20 மேல் 24 மேற்பட்ட குடும்பங்கள் பேங்க்ரப்சிக்கு செல்லாமல் கிரெடிட் பிரச்சனையில் இருந்து விடுபட உதவியது GTA கிரெடிட்.
2: GTA கிரெடிட் கிரெடிட் கார்டு டெட், லைன் ஆஃப் கிரெடிட், OCRA, ஓவர்டியூ டாக்ஸ் உட்பட்ட கடன் சுமையை சட்ட ரீதியாக 80% வரை குறைத்து வட்டியில்லா குறைந்த மாதாந்த கட்டுப்பணத்துடன் கடனில் இருந்து விடுபடலாம்.
4: ஒன்டாரியோ முழுவதும் இலவச ஆலோசனைகளுக்கு
2: 416-489-2000 416-489-2000 GTA credit.

0: கனடாவின் முதல் முதல் முதல் HD இது இது தமிழ் HD.
1: Nissan head to head event இப்பொழுது Morningside Nissan இல் approval credit க்கு 2026 Nissan Rock 5 வருடங்களுக்கு 0 finance இல் demo வாகனங்களில் 6000 வரை சேமிப்பு. 2026 Nissan Sentra க்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் free oil and filter change. கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் approval. அஜிந்தன் தவராஜா 416-804-2365 416-804-2365 அஜிந்தன் தவராஜா.
2: நினைத்தது போல திருமணமா, பிறந்தநாள், கார்ப்பரேட் இவெண்ட் அல்லது கிராண்ட் செலிப்ரேஷனா? சரியான வெனியூ தான் உங்கள் நிகழ்வின் வெற்றி.
3: கெனடியன் லோரன்ஸில் கெனடி கன்வென்ஷன் சென்டர்,
2: அழகான பால்ரூம்ஸ், உங்கள் விருப்பப்படி மெனியூக்கள்,
3: 20 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட அனுபவம் உள்ள இவெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் மூலம் ஒவ்வொரு தருணமும் சிறப்பாக. சி கே செந்தூரன் 416-400-8383
2: சுகந்தன் 416-540-6269
3: வெகு விரைவில் மார்க்கத்தில் புதிய அவுட்டோர் அண்ட் இன்டோர் ஸ்பேஸ். புதிய வீடு வாங்க இப்பொழுதே சரியான நேரம். HST ரிபேட் $130,000 வரை பெறுங்கள். CIBC மோர்கேஜ் அட்வைசர் அபிசெல்வம் ப்ரீ அப்ரூவலை பெற்று தருகின்றார். மோர்கேஜுக்கு கேஷ்பேக் $4,500 வரை, இன்ட்ரெஸ்ட் ரேட் 3.79 முதல். பிரைவேட் அல்லது பி லெண்டரில் இருந்து பேங்க் மோர்கேஜுக்கு மாற்ற வேண்டுமா? டெட் கான்சலிடேஷன் மற்றும் ஹோம் இக்விட்டி லைன் ஆஃப் கிரெடிட்டுக்கும் எக்ஸ்பர்ட் மோர்கேஜ் அட்வைஸ் CIBC அபிசெல்வம் 416-821-0462
4: மிசிசாகா பிரம்ப்டனில் இருப்பவர்கள் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய தற்பொழுது பிரம்ப்டனில் பிரம்ப்டன் கிரிமட்டோரியம் அண்ட் விசிட்டேஷன் சென்டர் AJX கிரிமட்டோரியத்தில் பெற்ற அதே நட்பான சேவையை பிரம்ப்டன் கிரிமட்டோரியத்திலும் பெற்றுக் கொள்ள முடியும். AJX-லும் பிரம்ப்டனிலும் உங்கள் உறவுகளின் இறுதி கிரியையை தகன கிரியையும் அதே இடத்தில் செய்ய அழையுங்கள். தர்மா 647-713-6049
3: வாழ்நாள் சேமிப்பில் வாங்கிய வீடும் தினசரி பயணத்தின் அங்கமான வாகனமும் எப்போதும் பாதுகாப்பாக இருக்க சரியான காப்புறுதி திட்டம் அவசியம். உங்கள் தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் முழுமையாக புரிந்து குறைந்த மாதாந்த கட்டணத்தில் சிறந்த பாதுகாப்பை பெற்றுத்தரும் ஆலோசகர் ஆல் ஸ்டேட் இன்சூரன்ஸின் அங்கீகாரம் பெற்ற முகவர் நவீன். கால் 416-837-7795 416-837-7795 கால் நவீன் ஆல்

முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியும் ஆகும்.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான் வந்ததா?
2: இல்லடா.
1: ஹலோ, காசு வந்ததாடா?
2: இன்னும் வரல காசு.
1: காசு வந்துச்சா?
2: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
3: What's happening? So sad.
0: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: இது வசந்த காலம். மை மெக்கானிக் ஆட்டோ அண்ட் டயர், ஆயில் சேஞ்ச், பிரேக்ஸ், சஸ்பென்ஷன் முதல் ஃபுல் வெஹிக்கிள் சேஃப்டி இன்ஸ்பெக்ஷன் வரை ஆத்தரைஸ்ட் மிச்சலின் டயர் டீலர், டாப் பிராண்ட்ஸுக்கு பெஸ்ட் பிரைஸ், மேலும் குறிப்பிட்ட காலத்திற்கு $200 வரை டயர் ரிபேட். உங்கள் இன்சூரன்ஸுடன் நேரடியாக பேசி பொடி அண்ட் காலிஷன் ரிப்பேர்ஸ். மார்க்கம், மிட்லன் அண்ட் ஸ்டீல்ஸ், 905-946-1000, ஸ்கார்ப்ரூ, மிட்லன் அண்ட் எல்ஸ்மியர், 416-757-1000, மை மெக்கானிக் auto.ca.
5: பொன்னின் மதிப்பு காலத்தால் மாறாதே. மே 2 முதல் தமிழர் மத்தியில் முதன்முறையாக தங்கம் மற்றும் வெள்ளி வர்த்தகத்தில் ஒரு புதிய தரம். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், சில்வர், கோல்ட் காயின்ஸ், பார்ஸ், அவுன்சஸ் வாங்கவும் விற்கவும், உங்கள் நகையின் தூய்மையை சோதித்து உடனடி ரிப்போர்ட் பெறவும், தங்க நகைகளை கோல்ட் பாராக ரீஃபைன் செய்யவும். எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ் எலைட் கோ ஆப்பை டவுன்லோட் செய்து சிறந்த விலை சிறப்பு ஆஃபர்ஸை பெறுங்கள். மார்க்மென் ஸ்டீல் செல், எலைட் கோல்ட் ட்ரேடர்ஸ், 416-293-6262.
6: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் CMR TV-ஐ வழங்கும் Music Connects. நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26 கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். CMR TV வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 9:30 வரை CMR தமிழ் HD, TVI HD தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் Facebook பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
7: உதயம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு போ, அங்க ஒவ்வொரு நாளும் எல்லாம் மலிவு விலையில வேண்டலாம்.
8: உங்கள் வீட்டு குரோசரி தேவைகள், கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், ஃப்ரெஷ் வெஜிடபிள்ஸ் அனைத்தும் ஒரே இடத்தில் தரம் குறையாமலும் குறைந்த விலையிலும் வழங்கி வரும் உதயம் சூப்பர் மார்க்கெட்.
9: 905-270-8800.
8: உதயம் சூப்பர் மார்க்கெட். புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன் கட் இங்க், கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமாடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன் கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 647-887-9358, 647-887-9358.
10: நிலவு பாட்டு, நிலவு பாட்டு, ஓர் நாள் கேட்டேன்.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம்
1: CMR தமிழ் HD.
0: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD
1: தமிழ்
0: HD தமிழ் HD.
2: உங்கள் வாகனத்திற்கு சீசனல் டயர் சேஞ்ச் அல்லது சர்வீஸ் செய்ய வேண்டுமா? அப்படியானால் வோடனன் லோரன்ஸில் அமைந்துள்ள ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸ் தான் சரியான தெரிவு. ஃப்ரீ 30 பாயிண்ட் இன்ஸ்பெக்ஷன், எல்லா முன்னணி டயர் பிராண்டுகளுக்கும் சிறந்த சலுகை. தனித்துவ சேவையாக வோடனன் லோரன்ஸ் ஆக்டிவ் கிரீன் அண்ட் ரோஸில் முழுமையான பாடி வர்க் சர்வீசஸ் மற்றும் இன்சூரன்ஸ் கவரேஜ் ரிப்பேர்ஸ். உடனே அழையுங்கள் ரமேஷ், 416-990-2462 சம்மர் டைம்ல ஒரு செம மியூசிக் ஷோ முதல் முறையாக ஒரே மேடையில் டொரண்டோ மாநகரில். சோல் அண்ட் ஃபயர், சின்மயி,
3: தமிழை இங்கு கொட்டி தீரா,
2: ஆண்ட்ரியா,
3: ஓ சொல்றியா ஜூலை 4
2: விட்பி ஈவென்ட் சென்டரில். ஒரு டிக்கெட் வாங்கினால் 2 கன்சர்ட்டுக்கு போகலாம். புக் நவ் டு கெட் அட்ராக்டிவ் டிஸ்கவுண்ட்ஸ். 647-505-7773. சோலன் ஃபயர் ஈவென்ட்ஸ் kilikoot.ca.
4: கார் லோனும் கிடைக்குது இல்ல, கார் இல்லாம வேலையும் கிடைக்குது இல்லன்னு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் இப்ப புது கார் வேலை என்று ஒரே பிஸி போல.
5: ஆண்டி ஓட்டோக்கு போனால் ஒரே நாள்ல லோன் அப்ரூவ் பண்ணி காரும் தந்துட்டோம், வேலையும் கிடைச்சிட்டு.
6: GTA-வில் 25 வருட சேவை. ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300. புதிய மற்றும் பாவித்த வாகனங்கள், குறைவான விலை, விரைவான அப்ரூவல், குட் கிரெடிட் பேட் கிரெடிட் கலெக்ஷன், நியூ டு கனடா, ஒர்க் பர்மிட் எதுவாயினும் நோ ப்ராப்ளம். இலவச ஆலோசனைகளுக்கும் அப்பாயின்மெண்ட்டுக்கும் ஆண்டி திருச்செல்வம், 416-419-2300.

இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம் அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: இனிய மாலை நேர வணக்கத்துடன் சியமாட்ட மலேஷ்டியில் உங்களுடன் இணைந்து சிறப்பிக்கும் ராஜி.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: இன்று மே மாதம் 20 புதன்கிழமை நேரம் மாலை 5:02.
1: கனடாவின் முதல் HD. இது தமிழ் HD.
0: இன்றைய நாள் உங்கள் எல்லோருக்கும் ஒரு ஆரோக்கியம் நிறைந்த ஒரு நாளாகவும் மகிழ்ச்சிகள் கூடிய ஒரு நாளாகவும் இருக்க வேண்டும் என்று வாழ்த்திக் கொண்டு இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் சிஎம்ஆர் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் சிஎம்ஆர் தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
0: சிஎம்ஆரின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: சிஎம்ஆர் தமிழ் HD அவலி நியூஸ்.
4: மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கான பரிந்துரைகளை முன்வைக்க நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு முன்னிலையில் தேர்தல் ஆணைக்குழுவின் உறுப்பினர்களை முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. எந்தவொரு பிரச்சினையும் ராணுவ மோதல்கள் மூலம் தீர்க்க முடியாது என்று இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்திருக்கின்றார். மத்திய ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா பரவல் காரணமாக கொங்கோவுக்கான அத்தியாவசியமற்ற பயணங்களை தவிர்க்குமாறு பயணிகளுக்கு கனடா பயண ஆலோசனை வழங்கியிருக்கின்றது. ஈரானுடனான போரை அமெரிக்கா கையாண்ட விதம் குறித்து கேள்வி எழுப்பிய ஜனநாயக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் சென்ட்கோம் தளபதி அட்மிரல் பிராட் கூப்பர் அதனை கடுமையாக சாடியிருக்கின்றார். ஆயுர்வேத மரபுகளை பாதுகாத்தல், மூலிகை வளங்களை பாதுகாத்து வளர்த்தல் போன்ற விடயங்களை முன்னெடுக்க யாழ்ப்பாணத்தில் உள்ள 12 பிரதேச செயலகங்களிலும் பிரதேச ஆயுர்வேத பாதுகாப்பு சபை அமைக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். ஆட்சியில் இருக்கும் வரை இனி ஒருபோதும் நாட்டில் விடுதலை புலிகளை நினைவு கூறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை என்ற உறுதிமொழியை இலங்கை ஜனாதிபதி வழங்க வேண்டும் என்று பிவித்துரு ஹெல உரிமைய கட்சியின் தலைவர் உதய கமன்பில தெரிவித்துள்ளார். இறக்குமதி செய்யப்படும் பால்மாவின் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக பால்மா இறக்குமதியாளர்கள் தெரிவித்துள்ளனர். அதன்படி 400 கிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 50 ரூபாவாலும் 1 கிலோகிராம் பால்மா பேக்கெட்டின் விலை 125 ரூபாவாலும் அதிகரிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கி இன்று வெளியிட்ட புதிய நாணய மாற்று வீதங்களின்படி அமெரிக்க டாலரின் விற்பனை விலை 342 ரூபாவை கடந்து பாரிய உயர்வை பதிவு செய்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த 5 டெங்கு நோயினால் 497 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் மா பிரதீபன் தெரிவித்துள்ளார். இந்தியா முழுவதிலும் இணையதள மருந்து விற்பனைக்கு தடை கோரி மருந்து கடைகள் இன்று ஒருநாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டன. அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சிகளுக்கு தமிழக வெற்றிக்கழக கட்சியின் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா அழைப்பு விடுத்திருக்கின்றார். பெங்களூருவில் இருந்து சுவிட்சர்லாந்துக்கு 1 அக்டோபர் புதிய நேரடி விமான சேவை ஆரம்பிக்கப்பட உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். 10 பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்றிருக்கின்ற அனைத்து மாணவர்களுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான MK ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். கனடா எல்லைச்சேவை முகமையின் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தொழிற்சங்கம் குடிவரவு தடுப்பு மையங்களுக்காக தனியார் துறை காவலர்களை ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்த அந்த முகமைக்கு மத்திய அரசு நிதி வழங்கும் முடிவினால் ஏமாற்றமடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மத்திய அரசாங்கத்தின் முழு கவனமும் பிரிவினைவாத முதல்வர்களுக்கு கிடைத்தால் கனடாவால் செயல்பட முடியாது என்று பிரிட்டிஷ் கொலம்பியா

0: முதல்வர் டேவிட் ஈபி தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க பாதுகாப்புத்துறை ஐரோப்பாவுக்கான இராணுவ படையணியை குறைத்திருக்கின்றது. போயிங் நிறுவனத்திடமிருந்து 200 விமானங்களை கொள்வனவு செய்ய இருப்பதாகவும் கடந்த ஆண்டு கோலாலம்பூரில் இருதரப்பினருக்கு இடையே ஒப்புக்கொள்ளப்பட்ட சுங்கவரி தற்காலிக ஒப்பந்தத்தை நீடிக்க கோருவதாகவும் சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யா நேற்றைய தினம் நாடு முழுவதிலும் ஆயிரக்கணக்கான ராணுவ வீரர்கள் உள்ளடக்கிய 3 நாள் அணு ஆயுத பயிற்சியை ஆரம்பித்திருக்கின்றது. இந்தியாவுக்கான 428 மில்லியன் டாலர் மதிப்புள்ள 2 முக்கிய ராணுவாதரவு ஒப்பந்தங்களுக்கு அமெரிக்கா ஒப்புதலை வழங்கியிருக்கின்றது.
1: மனத்தியால செய்திகள் சிஎம்ஆர் தமிழ் HD 101.3.
2: மனத்தியாள செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தெற்பொழுதிய காலநிலையானது 19 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. தற்பொழுது உணர்நிலையானது 19 பாகையிலும் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகை செல்சியஸிலும், நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை காலை பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும், வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 14 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
3: அவசரமா யாழ்ப்பாணத்துக்கு காசு அனுப்ப வேணும்.
4: இல்ல, இந்த அம்மாண்ட நகை வெளிக்கிடு கேஷ் பாயிண்ட்.
5: தங்க நகை அடகு சேவை, மிக குறைந்த வட்டி வீதம், நம்பிக்கையான சேவை. அடகு வைக்கும் காலத்தில் நகைக்கு இலவச காப்புறுதி. மாதாந்தம் அல்லது மீட்கும் கால பகுதியில் வட்டி செலுத்தலாம். பகுதி பகுதியாக நகையை மீட்கலாம். உங்கள் காசோலிகளை மாற்றிக்கொள்ளவும் மணி டிரான்ஸ்பர் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் தேவைகளுக்கும் கேஷ் பாயிண்ட் 38 52 பிஞ்ச் அவென்யூ ஈஸ்ட் யூனிட் G03 416-284-7000 416-284-7000.

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: அழகிய மாலை பொழுதில் சீமாட்டமலேஷ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பதிலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களும் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். அழைக்க முடிய தொலைபேசி 416-6644-6222.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு பணக்கார செல்வந்தர் ஒருத்தர் இருப்பாராம். அவர்த்து ஒரு கழுதை ஒன்றை வளர்த்து வருவினமாம். அப்படி வரும்பொழுது அந்த கழுதை வந்து மிகவும் அந்த வீட்டுக்கு வந்து நிறைய உதவிகள் எல்லாம் செய்யுமாம். நல்ல பாசமான ஒரு கழுதையாகவும் இருந்ததாம். காலப்போக்கில் இவர் என்ன செய்தார் என்றால், இந்த முதலாளி வந்து இந்த எஜமானி வந்து என்ன செய்தார் என்றால், அந்த கழுதைக்கு வந்து தங்கத்தினாலான ஒரு சேடல் ஒன்றை போட்டு விட்டாராம். அது சேடல் என்றால் தமிழில் என்னென்றால், அதற்கு பேர் வந்து சேனம் என்று பொருள்படும். சேனம் தான் சேடல் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில். அது வந்து அந்த கழுதையினுடைய கழுதைக்கு மேலே வந்து நீங்கள் ஏதாவது நீங்கள் அதில் சவாரி செய்ய வேண்டும் என்றாலோ, இல்லது அதை நீங்கள் பொருட்களை ஏற்றி செல்ல வேண்டும் என்றாலோ அதை நீங்கள் பயன்படுத்தலாம். அதை போட்டுவிட்டு அதைத்தான் சேடல் என்று சொல்வார்கள். அதை வந்து பணத்தை ஒரு தங்கத்தினான சேடலை அவர் போட்டு விட்டாராம். அப்போ போட்டுவிட்டு சொன்னாராம், நீ தான் இந்த வீட்டில் வந்து, நீ இல்லாட்டி இந்த வீட்டில் எந்த வேலையும் நடக்காது, உன்னால் தான் இல்லாமல் இங்கே நடக்கிறதுன்னு சொல்லி அந்த கழுதைக்கு மிகவும் பெருமைப்படுத்தினாராம். அதை கேட்டு அந்த கழுதையும் என்ன செய்தாராம், ஆமாம் நான் இல்லாட்டி இங்கே ஒரு வேலையும் நடக்காது, தான் தான் இங்கே எல்லாம் செய்கிறேன், தான் ஒரு பெரிய இதை சொல் பெரிய ஆளுன்னு சொல்லி அந்த கழுதையும் அதை ஹாப்பியாக இருந்ததாம். அது இவருடைய சொற்களை கேட்டு அதை என்ன செய்தாம்னா, தான் இன்னும் பல மடங்கு தன்னுடைய வேலைகளை செய்ய தொடங்கிறாம். வேலை பல அந்த அதுக்கு கூடிவிட்டதாம் அந்த கழுதைக்கு. ஆனால் அது அதை பொருட்படுத்தவே இல்லையாம். அதற்கு ஒரு நோய் வாய்ப்பட்டால் கூட அது ஒரு தனக்கு நோ ஏதாவது ஒரு பிரேக் எடுக்கும் அப்படி என்று கூட அது செய்யாதாம். ஆனால் ஒரு காலப்போக்கில் அதனுக்கு நோய் வாய்ப்பட்டு அது படுத்த படைக்கி ஆகிவிட்டதாம். இதை பார்த்து அந்த அந்த வீட்டினுடைய எஜமானி என்ன செய்திருப்பார், இந்த கதையை நீங்கள் தொடரலாம், அல்லது உங்களுக்கு இந்த கதைக்கெல்லாம் பதில் சொல்ல விருப்பமில்லை, அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடலும் நீங்கள் கேட்டு மகிழலாம். இந்த கதைக்கெல்லாம் எனக்கு பதில் சொல்ல விருப்பமில்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164 6642 2 2.

0: அழகிய மாலை பொழுதில் சீமாற்றமலை ஸ்ரீயின் தமிழ் எக்ஸ்பிரஸ் உடைய இணைந்திருக்க முதலாவது நேயர் வணக்கம்.
1: இனிய மாலை வணக்கம் ராஜி. கேட்கும் நலமா இருக்கிறீங்களா?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நலமா மகிழ்ச்சியா உற்சாகமா இருக்கிறேன். அழகிய மாலை பொழுதில் அழகிய வார்த்தைகளோடு வருகிற அழகியவரை காணவில்லை.
0: காணவில்லை, ஆமா.
1: பத்திரிகையில் பிரசுரிக்க வேண்டும், காணவில்லை, கண்டுபிடித்து வர.
0: ஆமா, யாரும் கிட்னாப் பண்ணிடணுமோ தெரியல.
1: என்ன தெரியல, எங்காவது சிவம் இல்லையா தெரியல. வருவேன்.
0: இருக்கலாம், சொல்லுங்கள். நீங்கள் நடக்க எல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா?
1: நாங்கள் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு வந்துட்டோம் பாகம்.
0: நல்லது நல்லது, சொல்லுங்கள். என்ன பாடல் தெரியும்
1: எனக்கு இன்றைக்கு? பன்னியாரும் பத்மினியும் படத்துல எனக்காக பிறந்தாய் எனதழகா, பிரியாமல் இருப்பேனே பகலிரவா.
0: இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் சரண் அனு ஆனந்த் அவர்கள் இணைந்து பாடிய ஒரு பாடல். அந்த பாடலுடன் நான் ஒரு கதை சொன்னேன், விளங்கிட்டு அந்த கதை?
1: ஆமா, விளங்கிச்சு.
0: சொல்லுங்க.
1: எஜமானி முதல்ல வச்சிருப்ப அந்த தங்கத்தினால போட்ட சீனத்தை
0: கலட்டிருப்பான்.
1: அப்புறமா பொதி சுமக்கு மட்டும்தான் கழுதை. எப்போ அதால் பொதி சுமக்க முடியாமல் போகுதோ அதுக்கு பிறகு அது சுமை. வைத்து பராமரிக்க மாட்டார்கள் நிச்சயமாக. அன்பிருந்தால் யாரையாவது வச்சு பராமரிக்க சொல்லலாம், ஆனா அப்படி யாரும் நடப்பதில்லை. அதால் முடியாம போகும்போது அவர்களை ஓரம் கட்டி விடுவார்கள். மனித இயல்பு.
0: மனித இயல்பு. வித்தியாசமான பதில் சொல்லி இருக்கிறீர்கள், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: வணக்கம். நேரம் 5:14.

0: வணக்கம், நான் ஜே பரமநாதன், ரியல் எஸ்டேட் புரோக்கர் வித் ரீமேக்ஸ் எக்ஸ்பர்ட். பிராம்டன், மிசிசாகா அல்லது போன் பகுதிகளில் வீடு ஒன்றினை வாங்க வேண்டுமா அல்லது விற்க வேண்டுமா? புதிய வீடு வாங்குவதற்காக ஒன்டாரியோ அரசு அறிவித்திருக்கும் HST மானியம் மூலம் $130,000 வரை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் என்பது உங்களுக்கு தெரியுமா? மிக குறைந்த டவுன் பேமெண்டுடன் உங்கள் முதல் வீட்டினை வாங்குவதற்கான அரச நிதி சலுகைகள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டுமா? நம்பிக்கையுடன் அலையும்
1: 6700 2222 J.CA. தமிழ் எக்ஸ்பிரஸ் இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம்
1: குயின்சன், எப்படி இருக்கிறீங்க?
2: நானும்
1: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வேலையில நிக்கிறீங்களா?
2: வேலையில
1: சொல்லுங்க, இன்றைக்கு என்ன பாடல் தெரியும்?
2: பொன்னியின் செல்வன் படத்திலிருந்து
1: அலைக்கடல். அந்த படம் பார்த்தீர்கள? நல்ல படம்.
2: ரெண்டு பாகமும் பார்த்தேன்.
1: பார்த்தீங்க, சூப்பர். நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
2: ஓ, கேட்டேன். நல்ல கதை
1: சொல்லுங்க.
2: அன்னைக்கு நான் அந்த கழுதை இறந்திருக்கும் உண்டு. இறந்து அதை புல்லும் முளைச்சி இருக்கும். என்னண்டா, பொண்ணுக்கு இருக்கிற மதிப்பு உயிருக்கு இல்லை, உயிரில் உயிரோடு இருக்கிற ஜீவனுக்கு இல்லை. அப்ப பொண்ணை போட்டார் கழுதைக்கு, ஆனா அந்த உயிர் மதிப்பு இல்லை. கணக்க வேலை எல்லாம் கொடுத்து செய்கிற கழுதை செய்யுதுன்னு போட்டு கணக்க வேலை கொடுக்கூடாது, அது செய்யக்கூடாது. உயிருக்கேத்த அந்த வலிமைக்கேத்த வேலை தான் கொடுக்கணும். ஆக்களும் அப்படித்தானு, நாங்கள் ஒவ்வொரு வேலை செய்கிறாரு. உடம்பியல் ஆட்டிக்கு பேருந்து யாரும் பார்க்க மாட்டாங்க,
1: பார்க்க மாட்டாங்க. உண்மைதான், பொண்ணுக்கு இருக்கும் மதிப்பு உயிருக்கு இல்லை. அந்த கழுதை வந்து கடைசியில் இறந்திருக்கும், அப்படியா?
2: ஆமா. ஆனா பொண்ணு அதுக்கு மதிப்பு அப்படியே தான் இருக்கும்.
1: நல்ல கதை தான், பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி, தொடர்ந்து சந்திப்போம். இந்த பாடல் ஏ ரஹ்மானுடைய இசையமைப்பில் சிவானந்தினுடைய வரிகளில் அன்ட்ரியா அவர்கள் பாடிய பாடல். ஒலிக்கும் நேரம் 5:21.

0: 20 ஆண்டுகளாக தமிழ் மக்களுடன் பயணிக்கும் ஒரு நம்பிக்கையான சட்ட நிறுவனம் தெரியுமா?
1: ஆம், அதுதான் The Law Office of Melanie David.
0: தமிழ் சமூகத்தின் அன்புக்கும் ஆதரவுக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு சேவை செய்ய ஆவலுடன் காத்திருக்கின்றார்கள்.
1: வாகன விபத்து கோரிக்கைகள், ஸ்லிப் அண்ட் ஃபால் போன்ற சட்ட தேவைகளுக்கு நம்பிக்கை அனுபவம். The Law Office of Melanie David.
0: 416-271-5992.
1: Markham & Progress, 885 Progress Avenue, Scarborough. 416-271-5992.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் ராஜி தோமசந்திரன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமா இருக்கிறேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: ஓ நலமாக மாற்றி நன்றி நன்றி. என்ன நான் கேட்கிற பாடல் வந்து ஓம் கதை போமா, அந்த பாடலை சொல்லி கேட்போம்.
0: ஓமை கடவுளே யா கதைப்போம்.
1: நேரம் போவோம் என்ன அப்படிதான்
0: கண்டிப்பா.
1: அடுத்து நீங்க கேள்வி கேட்டீங்கள், நான் அந்த கேள்விக்கு அவர் வைத்தியம் செய்து பாதுகாப்பாக காப்பாற்றி வந்ததான் நான் நினைக்கிறேன்.
0: வைத்தியம் செய்து பாதுகாப்பாக வைத்திருப்பாரா?
1: என்ன இருந்தாலும் இப்ப நாங்கள் வந்து சின்னதா இருக்க வந்து வயசு உள்ளவையா இருப்பினா நாங்க திரும்பி வயசு போ நாங்களே அப்ப நாங்கள் அந்த வயசு போறாங்களே நாங்கள் பாதுகாக்கலதான் எங்களுக்கு எங்களுடைய சின்னாக்கள் வந்து எங்களை ஒரு வயசு போன நேரத்தில் பாதுகாப்பு
0: ஏன்னா
1: அவைக்கும் பேருந்து ஒரு கட்டம் பெறும் என்ன அப்ப அதனால நிச்சயமா நாங்கள் பாதுகாக்கணும் கட்டாயம் சொல்லித்தான் எங்களுடைய மறுமொழி.
0: அதனால கண்டிப்பா பாதுகாத்திருப்பலாம் அப்படியா?
1: என்னைக்குமே நாங்கள் பாதுகாக்கல மட்டும்தான் அந்த பொருளை கவனிக்க மாட்டேன், அது பாவனைக்கு முடியாததுக்கு நாங்கள பாதுகாக்கணும், அதுதான் எங்களுடைய
0: நம்புறேன்.
1: ஆமா ஆமா
0: கண்டிப்பாக நல்ல பதில் தான். இந்த பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி வரிகளில் வந்த பாடல் சித் ஸ்ரீராமனுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 5:29.

0: வெஜிஸ் ஃப்ரெஷ்ஷா, பிரைஸ் பெஸ்டா, டெலிவரி ஃபாஸ்டா? ஆன்சர் என்ன தெரியுமா? மேப்பிள் க்ரோசரி தான். உங்கள் குடும்பத்துக்கு சுத்தமான மற்றும் தரமான காய்கறி மளிகை பொருட்கள் தேவைப்படுகிறதா? மேப்பிள் க்ரோசரி,
1: 9699 ஜேம்ஸ் ஸ்ட்ரீட், மேப்பிள்,
0: 905-417-6069.
1: ஆன்லைனில் ஷாப்பிங் செய்யலாம். டொரண்டோவில் 30 நிமிடத்திற்குள் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. மேப்பிள் க்ரோசரிஸ் .ca, 905-417-6069.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம்
2: சிவானந்தன். எப்படி இருக்கீங்க சிவானந்தன்?
3: என்ன
2: பாடல் தெரியும்?
3: புதுமைப்பன் திரைப்படம் மயக்கம், காதல் மயக்கம் என்ற பாட்டு.
2: கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
2: இந்த பாடல் வந்து இளையராஜாவினுடைய இசையமைப்பில் வைரமுத்துவினுடைய வரிகளில் ஜெயச்சந்திரன் மற்றும் சுனந்தாவினுடைய குரலில். ஒலிக்கும் இந்த நேரம் 5:35 நிமிடம்.

0: மயக்கம்
1: அழகிய கண்கள் துடிக்கும்.
2: எமது சமூகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன் சென்டர் லோட்டஸ் 401க்கு அருகில் பெல்ஃபீல்ட் அண்ட் ஹைவே 27 121 சிட்டி வியூ டிரைவ் இட்டோபிகோவில் ஆன் சைட் கிரிமேஷன் அனைத்து மதத்தினருக்கும் ஏற்ற தேவைகளை பூர்த்தி செய்யும் சேவை. 500 பேர் வரை அமரக்கூடிய மண்டபம். தகன கிரியையை நேரடியாக பார்க்கும் வசதி. கோல் அனுபவமும் அங்கீகாரமும் பெற்ற பேட்ரிஷியா பீட்டர் 416-834-5753 லோட்டஸ் ஃபியூனரல் அண்ட் கிரிமேஷன்.
3: உங்கள் இதயங்களில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
5: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
4: நல்ல சுகமாக இருக்கின்றேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க செல்வகுமார்?
5: நல்ல சுகமா இருக்கிறோம்.
4: அந்த உற்சாகத்துடன் தோட்டம் எல்லாம் செய்ய தொடங்கிட்டீங்களா?
5: கொஞ்சம்
4: லைட்டா குளிர், ஆனால் மழைக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்கிறது. ஆமாம், சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
5: மண்டேயோட ஓகே.
4: ஆமா, வரும் திங்களில் இருந்து தொடர்ந்து நல்ல விதர்
5: கொஞ்சம்
4: கரைச்சல்
5: வீட்டுக்குள்ள எடுத்து வைக்கக்கூடிய அப்படி வச்சால் பண்ணலாம். இல்லாட்டம் மெல்லவா மூடி விடுறது
4: நல்லது.
5: பிளாஸ்டிக் ஒன்றும் செய்யல.
4: ஆமாம், ஏனென்றால் இப்பொழுதெல்லாம் அந்த மரக்கறி கண்டுகள் எல்லாம் கொஞ்சம்
5: என்ன
4: பாடல் தெரிவு?
5: எனக்கு இந்து படத்திலே வந்து எப்படி எப்படி அமைஞ்சது எப்படி அந்த பாட்டு
4: எப்படி எப்படி. ஆமாம், SPB-யின் ஜானகியும் பாடிய பாடல் எப்படி எடுக்கப்பம். அந்த பாடலுடன் நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், மறந்து விட்டோம். அப்படியா?
5: திருப்பி
4: சொல்லுங்கள். ஆமாம், என்னவென்றால் ஒரு பணக்கார முதலாளி ஒருத்தர் இருப்பாராம். அவர் வந்து இது அந்த தங்களுடைய வீட்டினுடைய தேவைக்கு ஒரு கழுதை ஒன்றை வளர்ப்பினுமாம். அந்த கழுதை வந்து அவர்கள் மேல் நல்ல பாசமாக இருக்குமாம், இவர்களும் நல்ல பாசமாக எல்லாம் இருப்பார்களாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் அந்த கழுதை தான் அந்த வீட்டினுடைய தேவைகள் எல்லாத்தையும் நிறைவு செய்யுமாம். இதை பார்த்து அந்த முதலாளி என்ன செய்வார் என்றால், அந்த கழுதைக்கு வந்து ஒரு தங்கத்தில் ஆளான ஒரு சேடல் ஒன்று போட்டு விடுவாராம். ஆமாம், அப்போ போட்டுட்டு சொல்லுவாராம், நீ தான் இந்த வீட்டினுடைய எல்லாமே நீ தான், நீ இல்லைன்றா இந்த வீட்டில் எதுவுமே நடக்காது, நீ ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லுவாராம். இதை கேட்டு அந்த கழுதையும் நினைக்குமா, மாமாம் தான் தான் எல்லாம் இந்த வீட்டினுடைய எல்லா பொறுப்பும் தன்னிடம்தான் இருக்கிறது, தான் இந்த வீட்டில் ஏதாவது தனக்கு இயலாதென்று கூட இந்த எதுவுமே நடக்காது, தான் இருந்தால் தான் எல்லாம் நடக்கும் என்று அந்த கழுதையும் நினைக்குது. நினைத்துக்கிட்டு இவர் சொன்னதை கேட்டு அந்த கழுதை தான் செய்த வேலையை விட டபுள் மடங்காக வேலை செய்யும். அது ஒரு பிரேக் கூட எடுக்காம வேலை செய்து காலப்போக்கில் அதுக்கு ஏலாமல் வந்து அது படுத்த படுக்கை ஆகி விட்டுடும். இதை பார்த்து அந்த வீட்டினுடைய முதலாளி என்ன செய்திருப்பார்?
5: முதலாளி என்ன செய்திருப்பார்? அதுக்கு கொடுத்துட்டு முதலாளி வேற ஒரு கழுதையே வேண்டு
4: வேற
5: எடுக்க விட்டுட்டு செய்ய மாட்டாங்க போட்ட
4: தேவையான வேலைகளை செய்விப்பாயினுமா?
5: எல்லாம் ஒன்றுதான்,
4: எல்லாம்
5: வேலை இடத்துல சொல்றது நான் இல்லாட்ட இந்த கம்பெனியும் போகாது சொல்லிக்கிறோம். நான் போகாட்டால் அங்க வேலை செய்யற கோதருக்கு இல்ல, அது அவங்க எல்லாரையும் பழக்கித்தான் வச்சிருக்கிறது. நீவராக இருக்கிறப்ப சீல கடையில நிற்கிறாங்க. கடையில இவர் சொல்லுவார், நான் இல்லாடே வியாபாரம் இல்லையாண்டு. அப்ப ஒரு ஒரு ஸ்தாபனம் செய்தாண்டாக்குள்ள நிறைய வந்து தங்களுக்கு முடியுமெண்டாதான் அந்த பிசினஸ் தொடங்கும். அப்ப இது ஒரு ஆளை நம்பி ஒன்றும் செய்யல. அதப்ப இவருக்கு சுத்தம் இல்லையா சார், இவரால் அப்படி போய் வளர்த்து அந்த வேலையெல்லாம் செய்விக்க
4: வேண்டியதான்
5: நாங்கள் வந்து செய்யல. அதாவது போக அந்த அளவுக்கு ரெஸ்ட் கொடுத்தாச்சு. கடையிலையும் அப்படித்தான் நான் வேலை செய்யறாண்டாலும் அவரை நம்பி அந்த வியாபாரம் செய்ய தொடங்கல. அப்படிதான் இந்த சொல்லுவார், எனக்கு விளையாட்டு பிரச்சனை நான் தனியாக செய்வேன். அப்படி நான் ஏழு கொண்டாதான் நாங்கள் என்ன செய்ய தொடங்கணும்
4: செய்ய வேண்டும். இது புது கழுதையை வேண்டி வேற ஒரு கழுதையை வேண்டி வளர்ப்பாரு.
5: அதுக்கு தெரியாதானே பொன்னாட மேல ஊத்த போட்டுதான்
4: இப்படி பொன்னாட போத்த இருந்து அதுக்கு தெரியாது.
5: அதுக்கு என்ன தெரியும், கழுதைக்கு தெரியும் வாசனை. அது போலதான் அது மேலுக்கு ஒரு பகுதியா போட்டுட்டு.
4: அப்ப மனிதர்களும் வேற பொன்னாட போட்டா கொஞ்சம் ஜோசிக்க வேணும். சரி சரி, ஓகே, நன்றி. உங்களுடைய பாடலும் கேட்டு
5: மகிழ்ச்சி.
4: கண்டிப்பா கண்டிப்பா. நன்றி
5: நன்றி.
4: இந்த பாடல் வந்து எஸ்பிபி மற்றும் ஜானகி இணைந்து பாடிய பாடல். ஒழிக்கும் இந்த நேரம் 5:47.
0: எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி எப்படி எப்படி சமஞ்சது, எப்படி

0: அப்படி அப்படி
1: அது அப்படி அப்படி.
2: ஒவ்வொரு தாக்கத்திற்கும் எதிர்த்தாக்கம் உண்டு. விபத்துக்கள் கூட வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி விடுகின்றன. அதன் எதிர்த்தாக்கம் வருத்தத்திற்குரியது மட்டுமல்ல, நல்ல பயன் தரும் பதில் தாக்கத்திற்கும் உரியது என்பதை சட்டத்தின் துணையோடு நிரூபித்து வருகின்றார் Franklin Law Firm ரவி நடராஜா.
3: Working for you.
2: விபத்துகளினால் ஏற்படும் பாதிப்புகளுக்கும் செலவுகளுக்கும் உரிய நட்டகிட்டு தொகையை சட்ட வல்லுநர்களின் உதவியோடு பெற்றுத் தருகின்றார். 35 வருட அனுபவம் ரவி நடராஜா. ஸ்காப்ரோ, டவுன்டவுன், வெஸ்டர்ன், பிரம்டன் ஆகிய இடங்களில் அலுவலகங்கள். 416-245-6555.
3: Working for you.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓட இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: ஹலோ, வணக்கம். எப்படி சுகமா இருக்கிறீங்களோ?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நாங்க சுகமா இருக்கின்றோம்.
0: சூப்பர். சொல்லுங்க, இன்றைக்கு இன்றைய பொழுது எப்படி இருக்கிறது?
4: இன்றைக்கு நல்ல வெயில், நல்ல வெதர் நல்லா இருக்கு. இன்றைக்கு தான் எனக்கு பிடிச்ச வெதர். எனக்கு 20 இருந்தா தான் சந்தோஷமா இருக்கும்.
0: சூப்பர்.
4: ஒரு 16, 17, 15 எல்லாம் சூப்பர் வெதர்.
0: அது குளிரும் இருக்காது, நல்ல வெக்கையாவும் இருக்காது. ஒரு
4: நல்ல வெக்கை. எங்க காருக்கான இருக்கிற நாங்கள் மேல் இதை உயர்த்தி விட்டுட்டு கொஞ்சம் கதவை விண்டோவை திறந்து விட்டோம் என்றால் சூப்பரா இருக்கும்.
0: வேதாசனும்
4: போட
0: தேவையில்லை.
4: இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தால் என்ன பட அந்த அந்த பாட்டை கேட்க
0: விரும்புகிறேன்.
4: கதை இப்பதான் கேட்டுறாங்க கொஞ்சம் வந்து.
0: சொல்லுங்க.
4: இப்ப அதுல 2 கதை இருக்கு. அதுல ஒரு கதையை சொல்ல போனால், இப்ப ஒரு வேலை செய்யற இடத்துல தாட்டி தாட்டி கொடுத்து கொடுத்து நல்லா வேலை வாங்குவாங்க. வேலையாளர் நல்ல சேட்டிக்கார் கொடுத்து நல்ல நல்ல வேலைன்னு சொல்லி நல்ல நீ ஒரு நல்ல வேலை ஆரன், நீ ஒரு துடிப்பு ஆளுன்னு சொல்லி அவரு சாய் சாப்போட்டா நின்று அவரை கொண்டு வேலை வாங்குவோம். நல்ல வேலை வாங்கினோம். கொஞ்சம் இழப்பா வந்து வயது போக வேற மறுக்க தொடங்கிடலாம். அவையால இருந்து எவ்வளவு ஏற்றுக்கொள்ளலாம், எவ்வளவு பெருமானம், எவ்வளவு வேலையை பெற்றுக் கொள்ளலாம் அளவு தான் வேலை செய்கிற செவிக்கிறார் விரும்புகிறோம். அப்ப வேலை செய்வர் அவர் அவரால் ஏலாமல் விட்டால், அல்லது அவரால் சில கஷ்டங்கள் வந்தால், அவர் ஏதாவது புலாவிட்டால் அதுதான் அவரை நீ வேலை செய்ய மாட்டார் என்று தெரிந்து கொண்டும் அவர்களை ஒரு சாட்டு வர அவர்களை வேலையால நிப்பாட்டுவினோம். அதுடைய ஒரு பனிஷ்மெண்ட் மாதிரி வேலையை குறைச்சு கொச்சு பூஜனா இருந்தா டீம் லீடரா இருந்தால் அப்படி செய்யற ஆக்களும் இருக்கணும். சில கம்பெனிகள்ல எவ்வளவுக்கு அந்த மதிப்புகள் எல்லாம் அந்த முதற் சொன்ன மதிப்பு கதைகள் ஒன்றும் வர ஆரம்பிக்கிறாரு. முழுக்க அவங்கள்ட குறிக்கோள் இவரை கொண்டு இவ்வளவும் வருக முடியுமோ எடுக்க முடியுமோ எடுப்பாங்க. அவரால் எடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சால் எம்எல்ஏ தட்டி விடுவாங்க. அவர் அது கொண்டு போக வேண்டியாங்கிட்ட. அதான் இந்த வாழ்க்கை,
0: அதுதான் வாழ்க்கை,
4: அதான் வாழ்க்கை. இவ்வளவுக்கு நாங்கள் நாங்கள் அது கொஞ்சம் நாங்களும் கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிக்க வேண்டும். எங்களை கொண்டு முறிக்கக்களை நாங்கள் யோசிக்கணும். ஆக முடிஞ்சு கொடுக்கப்படாது. எங்களோட உடம்ப பழுதாக்கப்படாது. எவ்வளவு காலம் வாழலாமோ, எவ்வளவு காலம் வேலை செய்யலாமோ அதை யோசிச்சு சீரா வேலை செய்யணும். மற்ற ஆக்கள் மாதிரி சில பேர் எல்லாரையும் கூட நான் வேலை செய்வேன் காட்டி வேலை செய்து கடைசியில் அவரால் ஈலா போன அவர் நிப்பாடி போடுவாங்க. அவங்க வந்து ஜங்காக்கள் எடுத்து போடுவாங்க. அப்ப முன்னுக்கே தெரியும் அவருக்கு. கொஞ்சம் கவனமா இருக்கணும் வேலை செய்ய வேலை செய்யற இடங்கள்ல.
0: அதே மாதிரி தான் இந்த கழுதையுமா.
4: இந்த கழுதையும் அதே மாதிரி தாங்க. பாவம் கஷ்டப்பட்டு எல்லாம் அவார்டு எல்லாம் எடுத்து அவருக்கு அந்த கோட்டில் எல்லாம் எடுத்து கொடுத்து அவரு காடு கட்டு கழிச்சு அவருக்கு ஏற்றி விட்டு அவர் செய்து கொண்டிருந்தவர். அவர் நினைச்சு அவர் கடைசி வரையும் தென்னை பாப்பினம்ட்டு அந்த கடைசி வரையும் பார்க்க மாட்டாங்க. அதான் உலகம். அதே மாதிரிதான் அப்பா அம்மாவும், அப்பா அம்மாவும் கஷ்டப்பட்டு வேலை செய்து கொண்டே இருப்பினம், பிள்ளைகளை பார்ப்பினம், வீடு வண்டி கொடுப்பினம், கார் வண்டி கொடுப்பினம், படிப்பு செய்து கொடுப்பினம், சாப்பாடு நல்ல சாப்பாடு செய்து கொடுப்பினம், எல்லாம் செய்வினம். அவைக்கு கொஞ்சம் வருத்தங்கள் வந்து துன்பங்கள் வந்தால் அதிகமான பிள்ளைகள் பாக்கினா சில பிள்ளைகள் ஒரு 30-40% அவ்வளவு கவனிக்கிறது குறைவு. அப்படி ஒரு அனுப்புறது அல்லாட்டி அவையில ஒரு அவ சொல்லியே கேட்க மாட்டாமல் அவங்கள ஒரு அயண்ட பண்ணி கொண்டுதான் அது அவைக்கு அவளை அமைதி கொடுத்த மதிப்பு கொடுக்க மாட்டேன் பிள்ளைய. அவைய பிறந்த அவைக்கு அவ பெத்த பிள்ளைகளை பக்கம் பாக்குறது கொஞ்சம் அலுப்பு தட்டினால் அது இன்னும் ஆத்திரமா இருக்கும் தாதகப்ப. அது சிறுவனையில மகன் மகளை ஏற்றுக்கொண்டாலும் மாற ஆக்கள் சிறுவனையில அதே ஒரு ஷாட்டா வச்சு இவர் ஒண்ணுமே செய்ய மாட்டான்னு சொல்லி பிள்ளைகளை சொல்லி அவங்களை புரத்தியா தனியா இருக்க விடுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்கு நம்ம தாதகப்ப. அது ஒரு ஒரு இதுக்கையே நாங்கள் யோசிக்க வாடும் எங்களை உடம்ப கவனிக்க வாடும் நாங்களும் தேட்டத்தை தேட்டி எங்களோட பொறுப்புல நாங்கள் வச்சிருக்கணும் கொஞ்சம் காசை எல்லா உழைப்பையும் எல்லா காசையும் கொடுத்து பிள்ளைகளுக்கு கொடுத்தா கடைசியில பண்ண கஷ்டப்பட வேணும் அவைகிட்ட வேண்டி சாப்பிடற அளவுக்கு போவாக்குள்ள பிரச்சனை வரும். கொஞ்சம் கவனமா வாழ வேணும் நாங்களும் கொஞ்சம் சுமாட்டா வாழ வேணும். வயது போன அப்புறம் நாங்கள் எங்களை வாட்டில எங்களுக்கு ஒரு பிடிப்பு இருந்தா தான் நாங்கள் சந்தோஷமா வாழ முடியும். எல்லாத்தையும் சில சாதப்பனும் அவங்களோட புள்ளிகளுக்கு நாங்கள் எல்லாத்தையும் கொடுப்போம் கடைசியில வீட்டுக்கு வழியில நிக்க வேண்டிய சூழ்நிலம் வரும்.
0: ஆமா, பாக்கி என்னுடைய யதார்த்தத்தை இந்த கதை மூலம் கூறிவிட்டீர்கள். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள். நன்றி. இந்த பாடல் வந்து ஏஆர் ரகுமானுடைய இசையமைப்பில் கபலுடைய வரிகளில் விஜய் பிரகாஷ் மற்றும் ஸ்வேதா மோகன் குரல். ஒலிக்கும் நேரம் 5:58.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: தாயிடமிருந்து சேய்க்கு பரவும் HIV மற்றும் பால்வினை நோய்கள் பரவுவதை தடுத்து அதனை கட்டுப்படுத்தி தொடர்ச்சியாக பேணி வந்தமைக்காக இலங்கைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் விசேட பாராட்டு சான்றிதழை வழங்கி கௌரவித்திருக்கின்றது. சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தற்பொழுது நடைபெற்று வரும் உலக சுகாதார ஸ்தாபனத்தின் 79வது உலக சுகாதார மாநாட்டின் போதே இந்த சான்றிதழ் இலங்கையிடம் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டது. உலக சுகாதார ஸ்தாபனத்தின் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் டெட்ரோட் அதானம் கேப்ரியல் இதற்கான விசேட மதிப்பீட்டு சான்றிதழை சுகாதார மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவிடம் நேரடியாக வழங்கினார். உலக சுகாதார அமைப்பினால் அறிமுகப்படுத்தப்பட்ட தரநிலைகள் மற்றும் உலகளாவிய ஆலோசனைக் குழுவின் பரிந்துரைகளுக்கு அமைய இலங்கையின் சுகாதாரத்துறை அடைந்திருக்கின்ற இந்த தொடர்ச்சியான முற்போக்கான முன்னேற்றத்தை சர்வதேச ரீதியில் பாராட்டும் முகமாகவே இந்த விசேட கௌரவம் இலங்கைக்கு வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை அதிபரை மாற்ற வேண்டாம் என வலியுறுத்தி குடத்தனை வடக்கில் இன்று போராட்டம் நடத்தப்பட்டது. யாழ்ப்பாணம் வடபராட்சி கிழக்கு குடத்தனை கரையூர் அமெரிக்க மிஷன் தமிழ் கத்தோலிக்க பாடசாலையின் அதிபராக பணியாற்றியவரை சில நாட்களுக்கு முன்னர் கல்வித் திணைக்களம் தற்காலிகமாக இடமாற்றம் செய்திருந்தது. இந்நிலையில் தற்காலிக இடமாற்றம் செய்யப்பட்டிருந்த அதிபரை மீண்டும் தமது பாடசாலைக்கு நியமிக்குமாறு இன்றைய தினம் குறித்த பாடசாலையின் பழைய மாணவர்கள் பெற்றோர்கள் நலன் விரும்பிகள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது போராட்டத்தை முன்னெடுத்தவர்கள் அதிபரை மாற்ற அதிபரை தற்காலிகமாக மாற்றுவதற்கான காரணம் என்ன என்பது போன்ற கோஷங்களை எழுப்பியிருந்தனர். இந்த போராட்டத்தில் சுமார் 75 மேற்பட்ட பெற்றோர்கள் கிராம மக்கள் நலன் விரும்பிகள் என்று பலரும் கலந்து கொண்டிருந்தனர். போராட்டத்தின் நிறைவில் கல்வி பணிப்பாளருக்கு வழங்குவதற்கான மகஜர் ஒன்று பாடசாலையின் தற்போதைய பதில் அதிபரிடம் கையளிக்கப்பட்டது. பரிசோதனைக்கு உட்படுத்தப்படும் டீசல் வாகனங்களில் 50% அதிக நச்சுத்தன்மையுள்ள கரும்புகையை வெளியேற்றுவதாக மோட்டார் போக்குவரத்து திணைக்களத்தின் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த வருடத்தில் இதுவரை கரும்புகையை வெளியேற்றுவதாக சந்தேகிக்கப்படும் சுமார் 1000 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதாக குறித்த பிரிவின் பணிப்பாளர் தசுன் ஜானக கமகே தெரிவித்திருக்கின்றார். அதிக வாகன பயன்பாடு கொண்ட 12 மாவட்டங்களில் இந்த பரிசோதனைகள் தீவிரமாக்கப்பட்டதாகவும்

0: இதற்காக நடமாடும் குழுக்கள் களமிறக்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். அதிக கரும்புறையை வெளியேற்றும் வாகனங்களுக்கு அந்த பழுதுகளை சரி செய்வதற்காக 14 நாட்கள் கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட காலப்பகுதிக்குள் பழுதுகளை சரிபார்க்க தவறும் வாகன உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அத்தகைய வாகனங்கள் கருப்பு பட்டியலில் சேர்க்கப்படும் என்றும் புகை பரிசோதனை பிரிவு தெரிவித்துள்ளது. ஆப்பிரிக்க நாடுகளில் எபோலா வைரஸ் பாதிப்புகள் பதிவாகி வருகின்ற போதிலும் இலங்கையில் உடனடியாக எபோலா பரவும் அபாயம் இல்லை என்று மருத்துவ மற்றும் சிவில் உரிமைகளுக்கான மருத்துவர் விசேட வைத்திய நிபுணர் சமல் சஞ்சீவ தெரிவித்திருக்கின்றார். சர்வதேச ரீதியாக 246 சந்தேகத்துக்கிடமான தொற்றுகளும் 65 உயிரிழப்புகளும் பதிவாகியுள்ளன. எனினும் நிலைமை உலக சுகாதார அமைப்பின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதால் பிற நாடுகளுக்கு பரவும் வாய்ப்பு குறைவு என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்து வருவோர் உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரச மருத்துவமனையோ அல்லது தகுதியுள்ள மருத்துவரையோ அணுகுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நோய் பரவலை தடுக்க விமான நிலையங்களில் பரிசோதனைகளை பலப்படுத்துமாறு சுகாதார அதிகாரிகளை அவர் வலியுறுத்தியிருக்கின்றார். சரியான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுவதன் மூலம் இலங்கையில் இந்த பாதிப்பை தவிர்க்க முடியும் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். தேசிய போர்வீரர் நினைவு தூபி அருகே இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் எந்தவொரு சட்ட நடவடிக்கையும் எதிர்கொள்ள தயாராக இருப்பதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இடம்பெற்ற வழக்கு விசாரணையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் பொழுதே அவர் இதனை தெரிவித்தார். நோர்வேக்கு அரச முறை பயணம் மேற்கொண்டிருக்கும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க் ஆகிய நாடுகளின் பிரதமர்களை தனித்தனியாக சந்தித்து பேசியிருக்கின்றார். இதன்போது அந்த நாடுகளுடன் வர்த்தகம், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி உட்பட்ட துறைகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டது. நோர்வேயில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தும் நோக்கில் காலநிலை சார்ந்த தொழில்நுட்பங்கள், கடல்சார் பாதுகாப்பு, டிஜிட்டல் தொழில்நுட்பம், விண்வெளி உட்பட்ட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இதனைத் தொடர்ந்து நோர்வே, ஐஸ்லாந்து, பின்லாந்து, டென்மார்க், ஸ்வீடன் ஆகிய 5 நாடுகள் அடங்கிய நோர்டிக் நாடுகளின் உச்சிமாநாடு நடைபெற்றது. இதன்போது இந்தியாவுக்கும் நோர்டிக் நாடுகளுக்கும் இடையே நீடித்த வளர்ச்சி, புத்தாக்கம், தூய்மையான ஆற்றல், வளரும் தொழில்நுட்பங்கள், துறை சார்ந்த ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டிருக்கின்றது. அத்துடன் பிராந்திய அளவில் அமைதி மற்றும் எதிர்காலத்திற்கான ஒத்துழைப்பை வலுப்படுத்துதல் குறித்தும் விவாதிக்கப்பட்டது. ராஜீவ்காந்தி நினைவு தினத்தையொட்டி காங்கிரஸ் சார்பில் மாவட்ட நகரங்களில் அமைதி பேரணி நடைபெறும் என்று தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை அறிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் இலங்கையில் தமிழ் தாயக பகுதியை உருவாக்கியவர் ராஜீவ்காந்தி என்றும், ஆனால் 1991 பொதுத் தேர்தலின் போது தமிழகத்தில் தேர்தல் சுற்றுப்பயணம் செய்ய சென்ற அவரை ஸ்ரீபெரும்பத்தூரில் பெண் மனித வெடிகுண்டின் மூலமாக கோரமாக படுகொலை செய்தனர் என்றும் குறிப்பிட்டார். அந்த வகையில் அவரது 35வது ஆண்டு நினைவு நாளில் சபதமேற்போம், எந்த பயங்கரவாதத்துக்கு ராஜீவ்காந்தி பலியாகப்பட்டாரோ அந்த பயங்கரவாதத்தை முறியடிப்போம், ஓரணியில் திரண்டு சூளுரை ஏற்க வேண்டிய நாள் மே 21 என்று அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அனைத்து மாவட்ட காங்கிரஸ் குழுக்களும் ராஜீவ்காந்தியின் படத்தை வாகனத்தில் பொருத்தி மலர்களினால் அலங்கரித்து மாவட்டத்தின் முக்கிய நகரங்கள் வழியாக நினைவு பேரணி நடத்த வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அன்றைய தினம் காலை 9 மணியில் இருந்து ஸ்ரீபெரும்பத்தூர் ராஜீவ்காந்தி நினைவகத்தில் நடைபெறவுள்ள அஞ்சலி நிகழ்ச்சியில் தானும் மற்ற காங்கிரஸ் முன்னணி தலைவர்களும் காங்கிரஸ் கட்சியினரோடு பங்கேற்று அஞ்சலி செலுத்த இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். காங்கிரஸ் கட்சியினர் அணிதிரண்டு அஞ்சலி செலுத்த வர வேண்டும் என கேட்டுக் கொள்வதாக அவர் குறிப்பிட்டிருக்கின்றார்.
1: மனத்தியாள செய்திகள் CMR தமிழ் HD 101.3.
2: மனத்தியான செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதிய காலநிலையானது 18 பாகை செல்சியஸில் காணப்படுகின்றது. இன்று இரவு பொழுது வெப்பநிலையாக 7 பாகை செல்சியஸிலும், நாளை காலை பொழுது வெப்பநிலையாக 9 பாகையிலும், நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 பாகை செல்சியஸிலும் காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 14 பாகையிலும், வரும் சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
3: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
1: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வப் புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52. தெரிந்த வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஆம், அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து முடிவெடுப்பதே எப்பொழுதும் சிறந்த பலன்களை தரவல்லது. அதுவே வெற்றிக்கான வழியுமாகும்.

0: ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சீமா தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸில் இணைந்து உங்களுக்கு ஒரு கதை தரப்படும். அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் 8 மணி வரை கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க முடிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு தரப்படும் கதை என்னவென்றால், ஒரு பணக்காரர் ஒருத்தர் இருப்பினமாம். அவர் வந்து ஒரு கழுதை உண்ட வளர்ப்பினமாம். அந்த கழுது தான் அவர்களுடைய வீட்டினுடைய எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யுமாம். அப்போ அந்த கழுதை மேல இவர்களுக்கு அளவு கடந்த பாசமாகவும் இருக்குமாம். அந்த கழுதைக்கும் அந்த வீட்டு எஜமான் மேலே அவ்வளவு பாசமாக இருக்குமாம். ஆனால் ஒரு நாள் இந்த கழுதை எல்லா வேலையும் செய்துட்டு இந்த எஜமான் என்ன செய்வார் என்றால், கழுதைக்கூறு வந்து சேனம் வந்து ஒன்று போட்டு விடுவாராம். அதாவது சேடல் ஒன்று போட்டு விடுவாராம். ஒரு தங்கத்திலானது போட்டு விடுவாராம். போட்டுட்டு சொல்லுவாராம், நீ தான் இந்த வீட்டினுடைய எல்லாமாம், நீ தான் இருக்கின்றாய், நீ தான் எல்லா வேலையும் செய்கின்றாய், நீ இல்லை என்றாய் இந்த வீட்டினுடைய எந்த வேலையுமே நடக்காது என்று சொல்லுவாராம். இதை கேட்டு அந்த கழுதையும் நினைக்குது, ஆமாம் தான் தான் எல்லாமே செய்கின்றேன், தனக்கு ஏதாவது தான் ஏதாவது ரெஸ்ட் எடுத்தால் இந்த வீட்டினுடைய எல்லா வேலைகளுமே ஸ்தம்பித்தம் அடைந்திடும், தான் தான் எல்லாமாக இருக்கின்றேன் என அந்த கழுதையும் நினைக்குது. காலப்போக்கில் அது ஒரு ரெஸ்ட் கூட எடுக்காதாம், தனக்கு வருத்தம் வந்தால் கூட அது வேலை செய்து கொண்டே இருக்குமாம். காலப்போக்கில் இந்த கழுதை வந்து உடம்பு சரியில்லாமல் அது படுத்த படுக்கையாகி விடுமாம். இதை பார்த்து அந்த வீட்டினுடைய எஜமான் என்ன செய்திருப்பான்? இந்த கதையை நீங்கள் தொடரலாம். அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம். இல்லை, எனக்கு இந்த கதைக்கெல்லாம் கதையை சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் என்றாலும் பாடல் மட்டும் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 416-6-4-4-6-2-2-2.

0: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம், அருண்குமார் கதைக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கின்றேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நானும் நல்ல சுகமா இருக்கேன், நன்றி. எனக்கு பூ பறிக்க வரைகிறோம் என்ற படத்துல இருந்து எட்டில் அழகு பதினெட்டில் அழகு அந்த பாடல் தர முடியும்.
0: அந்த பாடல், ஆமா. கதையும் கேட்டீங்களா?
1: கதையும் கேட்டேன். அது என்ன, வீட்டு முதலாளி அவர் உடனே அந்த சீனத்தை எடுத்து இன்னொரு குதிரைக்கு போட்டு அந்த குதிரையும் கலவையாக்கிடுவார். அவர் அந்த செத்த கழுதையிட யாரு போற்றி புகழ்ந்தாலும் உடனே எல்லாரையும் நம்பவும் கூடாது. அப்படி போற்றி புகழ்ந்தால் உடனே சந்தோஷத்துல கூட துள்ளியும் குடிக்க கூடாது. மற்ற என்ன சொல்ல வந்தேன், எங்க யாருக்கு வேலை கடின உழைப்ப போடணும்னு இருக்குது, எல்லா இடத்துலயும் கடின உழைப்ப போட்டு பிரயோசனம் இல்லை மதிக்காத இடத்துல. நாங்களும் கேனாக்கு வந்த ஊசல கூடிய ஒரு கழுதையா தான் இருந்தோம், பிறகு சுதாகரிச்சு கொண்டோம்.
0: சுதாகரித்துக் கொண்டீர்கள், சூப்பர், அழகான பதில்கள் கொடுத்தீர்கள். பார்க்கலாம், உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி,
1: நன்றி.
0: இந்த பாடல் ஸ்ரீனிவாஸ் மற்றும் ஸ்ரீவத்தனியின் குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:18.

0: புதிய வீடு வாங்குபவர்களுக்கு மாகாண அரசு வழங்கும் 130,000 டாலர் வரை HST ரிபேட். இதன் அடிப்படையில் பிக்கரிங்கில் டபுள் கராஜ் ஃப்ரீ ஹோல்ட் டவுன் ஹவுஸ் 720,000 இருந்து, டிட்டாச் ஹோம் 799,000 இருந்து, டபுள் கராஜ் டிட்டாச் 983,000 இருந்து, பினிஷ் பேஸ்மெண்ட் சைட் என்ட்ரன்ஸ் ஆப்ஷன், மேலும் ஃப்ரீ அசைன்மெண்ட். விலைகள் உயர்வதற்கு முன் லிமிடெட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டியை தவறவிடாதீர்கள். நியூ ஹோம் எக்ஸ்பர்ட் லக்ஷன் கந்தசாமி, 416-888-8044.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், நான் மதி படிக்கிறேன், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன் மதி, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நானும் நலமா இருக்கிறேன்.
1: மதி தோட்டம் எல்லாம் செய்யறதா?
2: இல்ல இல்ல
1: இல்ல. சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரிவு?
2: பாடல் தெரிவு இன்னைக்கு பொறி படத்துல இருந்து பேருந்து நீ எனக்கு என்னலோரா.
1: கதை கேட்டீர்களா?
2: கதை கேட்டேன். நான் நினைக்கிறேன் இவருக்கு வயசாச்சானே, இவரை கொண்ட பின்ன கொள்ளையில கட்டிட்டு புதுசா ஒரு கழுதைய வேண்டி இவருக்கு என்ன செய்யணுமோ அதெல்லாம் வந்த கழுதைக்கும் செய்து அதை வடிவா பார்த்து அதுக்கு தங்க சங்கிலி எல்லாம் போட்டு
1: பாப்பினான்.
2: அப்ப இவர் யோசிக்கிறாகா, என்ன விட அடிமை சிக்கிட்டு எனக்கு நீங்க வேலையில இருந்து அத வீட்டை விட்டு போயிரு.
1: வீட்டை விட்டு போயிருக்கு.
2: அவருக்கு அங்க மரியாதை இல்ல தானே, மரியாதை இல்ல இடத்துல என்று பாடிட்டு
1: போயிரு.
2: கவலைப்படும், இவ்வளவு செய்தும் என்ன இப்படி விட்டு மட்டும் கவலைப்பட்டுட்டு போயிரும். அப்படித்தான் இல்லாது.
1: ஆமா, பார்க்கலாம், பதிலும் நல்ல பதில் தான். இதுதான் மனிதனுடைய இயல்பு. அப்படியா?
2: சில மனிதர்கள் அப்படி இருக்கிறான், சில பேர் தெரியாது, சில பேர் வேலைகாரில் வடிவா பார்த்து அதை உதவி செய்து
1: கண்டிப்பா
2: பிள்ளைகளுக்கு உதவி செய்து எல்லாம் செய்யணும். சில பேர் தங்களுக்கு வந்த வரைக்கும் லாபம் வந்துட்டு விட்டுவிடணும்.
1: கண்டிப்பா ஒரு சில பேர் செய்யும் தவறுகள் வந்துதான் அது பெரிதாக
2: தெரியும். ஆமா, நல்லது செய்யறது பெருசு பெருசா வழியில தெரியாது, தீமை செய்யறதுதான் பெருசா வழியில தெரியும்.
1: கண்டிப்பா கண்டிப்பா. சூப்பர், அழகாக பாடல் கொடுத்தீர்கள், நன்றி.
2: நன்றி.
1: இந்த பாடல் வந்து டீனாவினுடைய சேமிப்பில் ஜுகபாரதியினுடைய வரிகளில், மது பாலகிருஷ்ணன் மற்றும் மதுசிறி குரலில். ஒழிக்கும் இந்த நேரம் 6:24 நிமிடம்.

0: உங்கள் வீட்டின் பேஸ்மெண்டில் தண்ணீர் கசிவு உள்ளதா? மழை காலத்தில் கூரை ஒழுக்கா? இதனை உடனே சரி செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் வீட்டுக்குள் மோல்டு உருவாகலாம். இதனால் சுகாதார பாதிப்புகள் உண்டாகலாம். உங்கள் வீட்டு இன்சூரன்ஸ் மூலமே இதனை சரி செய்ய ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன் அருண் ஆனந்த ராஜா. கால் 647-849-4444. ஸ்மார்ட் ரெஸ்டரேஷன்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்.
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: என்ன
1: பாடல் தெரியும்?
2: பாடல் காதலடன் திரைப்படம், முரளி நடிச்ச படம். அதுல உனை தினம் எதிர்பார்த்தேன் அந்த பாடல்.
1: அந்த பாடல் நான் ஒரு கதையும்
2: சொன்னேன்.
1: சொல்லுங்க.
2: அப்ப நீங்க சொன்ன கதையில நான் நினைக்கும் அந்த முதலாளிக்கு வந்து அப்பதான் ஆறாவது அறி வெட்டி இருக்கும். அந்த கருமையான வருத்தமா இருக்கும் போது, கடந்த கருமையா வருத்தமா இருக்கும் சொன்னீங்க. அப்பதான் அவருக்கு ஆறாம் அறிவு வெட்டி இருக்கும். என்னன்னா அது வரைக்கும் அது ஒரு வேலை செய்யற மிஷின் மாதிரி தான் பாவிச்சிருப்பார். அப்ப அது வருத்தமா இருந்ததுன்னா அவருக்கு ஒன்றும் தெரியாம போயிருக்கும். யோசிச்சுட்டு அப்பதான் யோசிச்சு பார்ப்பார், கழுதைக்கு தங்கம் தேவையில்லை, அதுக்கு தேவையானது அன்பும் அரவணைப்பும் கவனிப்பும் என்று அப்பதான் அவர் யோசிச்சு உணர்ந்திருப்பார். உணர்ந்து அவர் வந்து பிறகு அந்த கழுதைக்கு வந்து வேலையை அளவா கொடுத்து, அதுக்கு அதிகமான வேலை கொடுக்காம அளவா கொடுத்து அதை வருத்தத்தை மாத்தி அதுக்கு அளவா கொடுத்து அதை கவனிச்சு பராமரிச்சு அவற்ற இதையும் நிறைவேற்றியிருப்பார். கழுதைக்கு உரிய மதிப்பை கொடுத்திருப்பார்.
1: கழுதைக்கு மதிப்பு
2: அதுக்குரிய அந்த
1: நன்றி. இந்த பாடல் வந்து உன்னிகிருஷ்ணன் மற்றும் பிரசன்னா மற்றும் ராகவேந்திராவினுடைய குரலில் ஒலிக்கும். இந்த நேரம் 6:32.

0: வாராவாரம் செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணியிலிருந்து 9:30 வரை இசையால் நம்மை இணைக்கும் சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட்ஸ். நமது கனடிய தமிழ் பாடகர்கள் நேரடியாக பாடியும் நேர்களுடன் கலந்துரையாடியும் சிறப்பிக்கும் நிகழ்ச்சி. நமது உள்ளூர் தமிழ் பாடகர்களது திறமைகளை ஊக்குவிக்கும் இந்நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்லாது நேரடியாக வானொலியில் அழைத்து வாழ்த்துக்களை தெரிவித்து உற்சாகப்படுத்தலாம். மே மாதம் 26ஆம் தேதி கலந்து கொள்ளும் கலைஞர்கள் ஜெயக்குமார், அண்ணநாதன் மற்றும் தனுஸ்ரீ நாகரஞ்சன். சிஎம்ஆர் டிவியை வழங்கும் மியூசிக் கனெக்ட் நிகழ்ச்சியை ஒவ்வொரு செவ்வாயிரவும் 8 மணியிலிருந்து 9:30 வரை சிஎம்ஆர் தமிழ் ஹெச்டி, டிவிஐ ஹெச்டி தொலைக்காட்சி மற்றும் தமிழ் விஷன் இன்டர்நேஷனல் பேஸ்புக் பக்கத்திலும் நேரடியாக பார்த்தும் கேட்டும் மகிழலாம்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், எப்படி இருக்கீங்க பாவி?
2: நான் நல்லா இருக்கேன் பாஜி, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி.
2: இந்த காலமே எப்படி இருக்கு இந்தியா?
1: நீங்க எல்லாம் சொல்லணும்.
2: லைட்டான குளிரா இருக்கா? நல்ல காலம்,
1: நல்ல காலநிலை. ஆமா, சொல்லுங்களே, என்ன பாடல் தெரியும்?
2: எனக்கு ராவணன் படத்துல இருந்து காட்டு சிறுகை என்ன அந்த பாட்டு?
1: காட்டு சிறுகை, அந்த படம் பாத்தீர்களா? ராவணன்.
2: ஓம் ஓம் ஓம் பாத்தேன். ஓம் நல்ல படம், நல்ல படம்.
1: இந்த பாடல் வந்து ரகுமானுடைய இசையமைப்பில் வந்த பாடல். உங்களுக்கு பிடிக்குமா ரகுமானுடைய பாடல்கள்?
2: எனக்கு எல்லா பாடல்களும் பிடிக்கும்.
1: நல்லது. கதையும் கேட்டீங்களா?
2: விளங்கல.
1: நாங்கள் ஒரு கதையும் சொன்னோம், கேட்டீங்களா?
2: வைரமுத்துவின்
1: வரிகளில் சங்கர் மகாதேவன் மற்றும் அனுராதா ஸ்ரீராம் குரலில் உழைக்கும் இந்த நேரம் 6:39.

0: வணக்கம், திஸ் இஸ் மிதுன், யுவர் சிஐபிசி மோர்கேஜ் அட்வைசர். ஐ அம் ஹியர் டு ஹெல்ப் யூ ஓன் யுவர் ட்ரீம் ஹோம்.
1: உங்கள் முதல் வீட்டை அல்லது முதலீட்டுக்கான சொத்தை வாங்க உங்களுக்கு உதவ சிஐபிசி மொபைல் மோர்கேஜ் ஆலோசகர் மிதுன் குலேந்திரநாதன். கனடாவின் புதிய மோர்கேஜ் விதிமுறைகள் மூலம் நீங்கள் எவ்வாறு சிறந்த பயனை பெற முடியும் என்பதோடு சிறந்த வட்டி, பொருத்தமான தீர்வுகள், கனடாவுக்கு புதியவரா, சுயதொழில் செய்பவரா, சரியான மோர்கேஜை தெரிவு செய்ய மிதுன் குலேந்திரநாதன் 647-459-9757.
2: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: வணக்கம் மேடம், நான் நம்பி இருக்கிறேன்.
2: எப்படி இருக்கிறீங்க?
3: நல்ல சுகமா அந்த மாதிரி சூப்பரா இருக்கிறேன். நீங்கள்?
2: நானும் சூப்பரா இருக்கிறேன். டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
3: டீ டைம் இல்ல தானே, ஜூஸ் டைம்.
2: நியூஸ் டைம்,
3: ஜூஸ் டைம்,
2: ஜூஸ் டைம்.
3: ஆமாம்,
2: சூப்பரா. என்ன பாடல் தெரியுது?
3: நீ என்ன நினைச்சேன்?
2: என்ன நினைச்ச? ஆமாம், சொக்கத்தங்கம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி அம்மா, நன்றி,
2: நன்றி. இந்த பாடல் உன்னிகிருஷ்ணன் மற்றும் அனுராதா ஸ்ரீராமன் இந்த பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 6:46.

0: ரியல் எஸ்டேட்டில் தெளிவான முடிவுகள் தகுந்த ஆலோசனையில் தான் தொடங்கும் ரீமேக்ஸ் கம்யூனிட்டி ரியல்டி AKS ரியல்டி டீம் ப்ரொஃபஷனல் ஏஜென்ட்ஸ் சி கே செந்தூரன் மற்றும் குணா குணராஜா ரெசிடென்சியல் கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க விற்க லீஸ் செய்ய மார்க்கெட் நாலேஜ் ஸ்ட்ராட்டஜி எக்ஸ்பீரியன்ஸுடன் ஒவ்வொரு கட்டத்திலும் உங்களுடன் கால் சி கே செந்தூரன் 416-220-8888 குணா குணராஜா 647-624-4165
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம் ராஜி சாரா.
1: வணக்கம், எப்படி இருக்கிறீங்க?
2: நலம் நலமா இருக்கிறோம்.
1: நானே நல்ல சுகமாக இருக்கின்றேன். சொல்லுங்கள், என்ன பாடல் தெரிவு?
2: எனக்கு வந்து என்ன ஜன்னல் இளவுக்கு என்ன ஆச்சு அந்த பாட்டு
1: என்ன ஆச்சு? ஆமா, சொக்கத்தங்கம் திரைப்படம்.
2: ஆமா
1: ஆமாம், ஹரிஹரனும் சாதனா சர்க்கரம் பாடிய பாடல். நான் ஒரு கதையும்
2: சொன்னேன், கேட்டீர்கள?
1: கதை சொல்ல வேண்டுமா தேவையில்லையா? ஆமாம், என்னவென்றால் ஒரு பணக்கார ஒருத்தர் இருந்தாராம். அவர் வந்து ஒரு கழுதை ஒன்றை வளர்த்தாராம். அந்த கழுதை தானம் அந்த வீட்டினுடைய எல்லா தேவைகளுமே பூர்த்தி செய்யுமா. அந்த பணக்கார குடும்பத்துக்கு வந்து அந்த கழுதை மேல் அவ்வளவு கொள்ளை பாசமாம். அதே போல் அந்த கழுதைக்கும் அந்த வீட்டுக்காரர் மேல் கொள்ளை பாசமாம். ஆனால் அந்த அவர்கள் வந்து அந்த வீட்டுக்காரர் அந்த முதலாளி வந்து என்ன செய்தார் என்றால், அந்த கழுதைக்கு வந்து ஒரு தங்கத்தினான ஒரு சேடல் ஒன்று வாங்கி போட்டாராம். போட்டுட்டு சொன்னாராம், நீதான் இந்த வீட்டினுடைய எல்லாமுமாக நீதான் இருக்கின்றாய். நீ வந்து இல்லை என்றால் எங்களுக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும் என்று அந்த கழுதையை ரொம்ப புகழ்ந்தாராம். அந்த கழுதையும் நினைத்துதான், மாமாம் தான் இல்லை என்றால் இந்த வீட்டிலே எதுவும் நடக்காது, தான் தான் இந்த வீட்டினுடைய எல்லாமும் என்று அந்த கழுதையும் நினைத்துதான். தனக்கு வருத்தம் ஏதாவது வந்தால் கூட அந்த கழுதை வந்து ஒரு ரெஸ்ட் கூட எடுக்காதாம். அவ்வளோத்துக்கு அந்த கழுதை வேலை செய்துதான். காலப்போக்கில் அது உடம்பு சரியில்லாமல் அது அந்த கழுதை வந்து படுத்த படுக்கையாகி விட்டதாம். இதை பார்த்து அந்த முதலாளி என்ன செய்திருப்பா?
2: இப்படித்தான் அது இருக்கும் வரைக்கும் நன்றாக உழைத்து கொடுத்ததுனால் அந்த நன்றி கடனுடன் அதை நன்றாக பார்த்து கொண்டிருக்க இருக்க வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் சில காலங்களில் சில இடங்களில் பெற்றோரை இருக்கும் பொழுது எவ்வளவு பிரயோசனம் எடுத்துவிட்டு இத்தனை முதிய வயதோ வந்துவிட்டால் அதை விரட்டி விடுவதோ இந்த மடங்களில் கொண்டு போய் விடுவதோ அதெல்லாம் நடக்கும். ஆனால் நல்ல எஜமானாக இருக்கிறதுனால அந்த கழுதையை நன்றாக பார்த்து கொண்டிருப்பாங்க நினைக்கிற நல்ல பாராட்டி சீராட்டி மருந்து கொடுத்து பராமரித்திருப்பார்.
1: பராமரித்திருப்பார்கள் அப்படியா?
2: கட்டாயம் அது பண்ணணும். இந்த அதுக்கு இயன்ற காலம் முழுக்க அதை உழைத்து கொடுத்தது இவருக்கு தான். ஆனால் அவர் முதி அந்த கழுவைக்கு கஷ்டம் வந்து இயலாமல் போய்விட்டதனால் இவங்கள் கட்டாயம் அதை பராமரிக்க வேண்டும்.
1: பராமரிக்க வேண்டும். ஆனால் அப்படி செய்திருப்பார்களா?
2: இருக்க வேண்டும்.
1: நல்ல பதில் தான். பார்க்கலாம், பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி
2: நன்றி நன்றி.
1: ஹரிஹரன் மற்றும் சாதனா சர்க்கம் குரலில் ஒலிக்கும் நேரமாக 6:55.

0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
2: மனத்தியால செய்திகள்
3: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
4: அல்பர்ட்டாவின் தொழில்துறை காபன் கட்டணம் மீதான மத்திய அரசின் ஆதரவை மாகாணத்துடனான ஒத்துழைப்பின் அடையாளமாக ஒட்டோவா அமுல்படுத்தவில்லை என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலி டாப்ரிசின் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் மாகாணங்களுடன் போராடுவது கூட்டுறவு கூட்டாட்சிக்கு வழிவகுக்காது என்று டாப்ரிசின் தெரிவித்தார். பிரதமர் மாகாணியும் அல்பர்ட்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் தொழில்துறை காபன் கட்டணம் நிர்ணயம் குறித்த ஒப்பந்தத்தில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டிருந்தனர். இந்த ஒப்பந்தம் ஒட்டோவா ஏற்கனவே நடைமுறையில் வைத்திருப்பதை விட பலவீனமானது என்று பல காலநிலை ஆர்வலர்களும் தெரிவித்திருக்கின்றார்கள். முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ காலத்தின் பெரும்பாலான காலநிலை கொள்கைகளை திரும்பப் பெற்ற காணி இந்த ஒப்பந்தம் அல்பர்ட்டாவின் செயற்பட்டு வந்த அமைப்பை வலுப்படுத்துவதாக கூறுகின்றார். வெளிநாடுகளில் உள்ள ஊழியர்களுக்கு வீதாசாரமற்ற அளவில் பணி நீக்கங்கள் செய்யப்பட்டிருப்பதாக வெளிவிவகாரத்துறையின் புள்ளி விவரவியல் திணைக்களம் தகவல்கள் தெரிவிக்கின்றன. 340 மேற்பட்ட சுழற்சி பதவிகள் குறைக்கப்படுவதை இந்த தரவுகள் காட்டுவதாகவும், குறிப்பாக வெளியுறவுத்துறை ஊழியர்களில் 10% அதிகமானோர் வெளிநாடுகளில் பணியமர்த்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது கனடாவில் மட்டுமே பணிபுரியும் ஊழியர்களுக்கான குறைப்பை விட 3 அதிகமான வீதமாகும். வர்த்தகத்தை பன்முகப்படுத்துதல் மற்றும் கனேடிய நலன்களை மேம்படுத்துதல் ஆகிய அரசாங்கத்தின் செயல் திட்டங்கள் தொடரும் அதே வேளையில் செயல்திறனை மேம்படுத்தவும்

0: ஆனால் இந்த ஆண்டு கோடைகால நிகழ்ச்சியே அதன் இறுதி நிகழ்ச்சியாக இருக்கக்கூடும் என்றும் பாதுகாப்பு அமைச்சர் டேவிட் மெகன்டி தெரிவித்திருக்கின்றார். 60 ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகப்படுத்த சிடி 114 டியூட்டர் ஜெட் விமானங்களுக்கு பதிலாக நவீன சிடி 157 சிஸ்கின் 2 விமானங்கள் பயன்படுத்தப்படும் என்று மெகன்டி தெரிவித்தார். 1971 முதல் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்ற ஸ்னோ பேர்ட்ஸ் குழுவின் மீது பல கனேடியர்கள் பெருமை கொள்வதாக குறிப்பிடப்படுகின்றது. ஆனால் விமான குழுமத்தை நவீனமயமாக்க வேண்டிய நேரம் இது என்றும் மெகன்டியும் பிரதமர் மாக்கானியும் தெரிவித்துள்ளனர். ஈரான் நாட்டின் உச்சத்தலைவர் மொஜ்தபா கமேனி படுகாயமடைந்திருக்கலாம் என பரவலான செய்திகள் வெளியான போதிலும் அவரது காதுக்கு பின்னால் ஒரு சிறு கீறல் மட்டுமே ஏற்பட்டிருப்பதாக கூறி அவரது உடல்நிலை குறித்த ஊகங்களை ஈரானிய ஊடகங்கள் நிராகரித்திருக்கின்றன. ஈரான் அமெரிக்க போரின் போது அவரது தந்தை ஆயத்துல்லா கமேனி இறந்ததை தொடர்ந்து பதவியேற்றதிலிருந்து மொஜ்தபா பொதுவெளியில் தோன்றாததால் அவரது உடல்நிலை குறித்த கேள்விகள் தீவிரமடைந்துள்ளன. இந்த நிலையில் உச்சத்தலைவர் முழு ஆரோக்கியத்துடன் இருப்பதாக ஈரானின் அரச செய்தி ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது. அமெரிக்க அரசாங்க பத்திரங்களில் ஏற்பட்டிருக்கின்ற கடுமையான விற்பனையானது நீண்டகால நிதிப்பத்திரங்களின் வருவாயை கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளில் இல்லாத உச்சநிலைக்கு கொண்டு போயிருக்கின்றது. இது பணவீக்கம் மற்றும் புவிசார் அரசியல் ஸ்திரத்தன்மை குறித்து உலகளாவிய முதலீட்டாளர்களிடையே அதிகரித்து வருகின்ற கவல்களையே உணர்த்தியிருக்கின்றது. அதிகரித்து வரும் பொருளாதார நிச்சயமற்ற தன்மை மற்றும் உலகளாவிய பதட்டங்களுக்கு சந்தைகள் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதால் 30 ஆண்டுகால அமெரிக்க நிதிப்பத்திரத்தின் வருவாய் 5.2% உயர்ந்து 2007 ஆண்டுக்கு பிறகு அதன் மிக உயர்ந்த நிலையை தற்பொழுது எட்டியிருக்கின்றது. உலக பொருளாதாரம் எதிர்கொள்ளும் அதிகரித்து வரும் அபாயங்களை ஈடு செய்வதற்காக அதிக வருவாய்க்கான முதலீட்டாளர்களின் அதிகரித்து வரும் கோரிக்கைகளை இந்த வருவாய் உயர்வு பிரதிபலிக்கின்றது. ஈரான் மீதான ராணுவ நடவடிக்கையை நிறுத்துவதற்கான தீர்மானம் ஒன்றை அமெரிக்க செனட் சபை இன்று நிறைவேற்றியுள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் நாடாளுமன்றத்தின் வெளிப்படையான அனுமதியை பெறாமல் ஈரான் மீது எந்தவொரு ராணுவ நடவடிக்கையையும் மேற்கொள்ள முடியாது என்பதனை இந்த தீர்மானம் உறுதிப்படுத்தியுள்ளது. குடியரசுக் கட்சித் தலைவரான டிரம்பின் நிர்வாக அதிகாரத்திற்கு சவால் விடும் வகையில் இந்த நடவடிக்கை அமைந்துள்ளது. செனட் சபையில் குறித்த தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்குகள் பதிவாகியுள்ளது இதுவே முதல் முறையாகும். இந்த தீர்மானம் நடைமுறைக்கு வர வேண்டுமானால் அமெரிக்க பிரதிநிதிகள் சபையிலும் இது பெரும்பான்மை வாக்குகளோடு வெற்றி பெற வேண்டும். பிரதிநிதிகள் சபையில் இந்த தீர்மானம் நிறைவேறினாலும் டொனால்டு டிரம்ப் தனது வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்த வாய்ப்பிருப்பதனால் இது சட்டமாவதில் பெரும் சிக்கல் நீடிக்கின்றது. டொனால்டு டிரம்பின் தன்னிச்சையான ராணுவ முடிவுகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஜனநாயக கட்சியினரும் சில குடியரசுக் கட்சியினரும் இணைந்து இந்த நடவடிக்கையை
1: முன்னெடுத்திருக்கின்றனர்.

0: மனத்தியால செய்திகளை தொடர்ந்து டொரண்டோவின் தற்பொழுதைய காலநிலையானது 18 °C காணப்படுகின்றது. தற்பொழுது உணர் நிலையானது 18 °C காணப்படுகின்றது. நாளைய காலை பொழுது வெப்பநிலையாக 9 °C, நாளைய மதிய பொழுது வெப்பநிலையாக 13 °C காணப்படுகின்றது. நாளைய மறுதினம் வெள்ளிக்கிழமை மதிய பொழுது வெப்பநிலையாக 14 °C காணப்படுகின்றது. வரும் சனிக்கிழமை மழை பொழிவதற்கான சாத்தியக்கூறுகளும் மிக அதிகம் காணப்படுகின்றன.
1: உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD
2: தமிழன் என்று சொல்லடா, தலையிடமிருந்து நில்லடா, தரணியை நிவல்லடா.
3: திருக்குறள் ஈரடியால் உலகளந்த தெய்வ புலவனின் குரல் கேட்போம்.
4: அதிகாரம் 52, தெரிந்து வினையாடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். ஒரு செயலை எந்த கருவியை கொண்டு யாரால் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் என்பதை முதலிலே நாங்கள் ஆராய்ந்து அறிய வேண்டும். அவ்வாறு ஆராய்ந்து தெளிந்த பின்புதான் அந்த பொறுப்பை குறித்த நபரிடம் ஒப்படைக்க வேண்டும். அன்பர்களே, ஒரு வேலையை யாரிடம் கொடுத்தால் அது சிறப்பாக நடக்கும் என்று ஆராய்ந்து

0: இந்திய ஒலிபரப்பின் உச்சம் தமிழ் HD.
1: சிஎம்ஆர் தமிழ் எஸ்டியின் தமிழ் எக்ஸ்பிரஸ் நீங்கள் இணைந்து 8 மணி வரை உங்களுக்கு பிடித்தமான பாடல்கள் கேட்டு மகிழலாம். உங்களுக்கு ஒரு கதை தேரப்படும், அந்த கதைக்கான உங்களுடைய சுவாரஸ்யமான பாடலுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். பாடல் மட்டும் கேட்டு மகிழ விரும்பும் நேயர்களும் இணைந்து சிறப்பிக்கலாம். தொடர்ந்து 8 மணியிலிருந்து 9 மணி வரை கவிதை கதம்பம் நிகழ்ச்சியில் உங்களுடைய கவிதைகளுடன் உங்களுக்கு பிடித்த பாடல்கள் நீங்கள் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களுக்கு திரைப்படம் கதை என்னவென்றால், ஒரு பணக்கார எஜமானி ஒருவர் இருப்பாராம். அவர் வந்து ஒரு கழுதையை வளர்ப்பாராம். அந்த கழுதை மேலே இந்த வீட்டுக்காரருக்கும் சரியான பாசமாக இருக்குமாம். அதே போல் அந்த கழுதைக்கும் அந்த எஜமான் மேலே பெரிய பாசமாக இருக்குமாம். இவர் என்ன செய்வார்னால், அந்த எஜமான் வந்து அந்த கழுதைக்கு வந்து ஒரு கோல்டில் வந்து ஒரு சேடல் ஒன்று வாங்கி போடுவாராம். அதாவது அதை தமிழில் சொல்ல வேண்டுமென்றால் அதனுடைய பெயர் வந்து என்னவென்றால் சேனம் என்று சொல்வார்கள். அதை போடுவாராம். அதை போட்டு விட்டு சொல்லுவாராம், நீ தான் இந்த வீட்டினுடைய இல்லாமமாக இருக்கின்றாய் என்று நிறைய இதுகள் எல்லாம் சொல்லி அந்த கழுதைக்கு வந்து ப்ரைஸ் பண்ணுவாராம். அதை கேட்டு அந்த கழுதையும் என்ன செய்யுமாம், தான் தான் இந்த வீட்டினுடைய இல்லாமமாக இருக்கின்றேன், தான் இல்லை என்றால் இந்த வீட்டினுடைய எல்லா வேலையுமே நடக்காது என்று அந்த கழுதையும் நினைக்குமாம். அப்படி நினைக்கும் பொழுது அந்த கழுதைக்கு ஏதாவது ஒரு சிக் வந்தா கூட அது ஒரு ரெஸ்ட் எடுக்காமலே அது வேலை செய்யுமாம். அது அந்த இவர் சொன்னதை கேட்டு அந்த முதலாளி சொன்னதை கேட்டு விட்டு அந்த கழுதை வந்து டபுள் வேலை செய்யுமாம். காலப்போக்கில் அந்த கழுதை வந்து படுத்த படுக்கையாக்கி விடுமாம். அதை பார்த்து அந்த வீட்டினுடைய எஜமான் என்ன செய்திருப்பார், இதுதான் கேள்வி. இந்த கதையை நீங்கள் தொடரலாம், அல்லது அத்துடன் உங்களுக்கு பிடித்த பாடல்களை நீங்கள் கேட்டு மகிழலாம், அல்லது இந்த கதையெல்லாம் எனக்கு சொல்ல விருப்பம் இல்லை, எனக்கு பாடல் மட்டும் தாங்க கொண்டாலும் நீங்கள் பாடல் மட்டும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 4164644 2 2 2.

0: கேட்டுக்கொண்டிருப்பது தமிழ் HD. தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
1: வணக்கம் ரஜினா, லலிதா எப்படி இருக்கீங்க?
0: நல்ல சுகமாக இருக்கிறேன் லலித், நீங்க எப்படி இருக்கிறீங்க?
1: நாங்களும் நல்ல சுகமா இருக்கோம்.
0: என்ன பாடல் தெரியும்?
1: எனக்கு பிரியமான தோழி படத்துல இருந்து மான்குட்டி அந்த பாடல் கேட்போம்.
0: மான்குட்டி அந்த பாடல், அந்த பாடலே தான் இன்றைக்கு ஸ்பெஷலா?
1: அழகல
0: ஏதாவது ஸ்பெஷலா இந்த பாடல் ஏதாவது?
1: உங்களுடைய
0: பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
1: நன்றி, வணக்கம்.
0: இந்த பாடல் வந்து சாதனா சர்க்கம் பாடிய பாடல். ஒலிக்கும் இந்த நேரம் 7:12 நிமிடம்.

0: ஹாய் டார்லிங், காசு அனுப்பினான்னு வந்ததா?
1: இல்லடா.
0: ஹலோ, காசு வந்ததாடா?
1: இன்னும் வரல காசு.
0: காசு வந்துச்சா?
1: எனக்கு இப்ப கெட்ட கோபம் வந்துச்சு.
2: What's happening? So sad.
3: உலகில் எந்த மூலையில் உள்ள உங்கள் உறவுகளுக்கும் மிக குறைந்த நேரத்தில் மிகச்சிறந்த சேவை கட்டணத்தில் மிக மிக பாதுகாப்பாய் உங்கள் பணம் சென்று சேர்வதை உறுதி செய்கிறார்கள் கொலம்பியா மணி டிரான்ஸ்பர். இலக்கம் 144 கெனடி ரோட், பிரம்ப்டன், 9054568433.
4: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
5: வணக்கம் வெண்பா.
4: எப்படி இருக்கிறீங்க வெண்பா?
5: நல்ல மரபு, நீங்களும் கேட்கறீங்க?
4: நானும் நல்ல சுகமாக இருக்கின்றேன், நன்றி. எங்க வெண்பா வேலை இல்லையா? சொல்லுங்கள், என்ன பாடல் தெரியுது?
5: எனக்கு அழகல் உறவுகளை படுத்துறீங்க. வாடி கப்பக்கலங்க.
4: வாடி
5: என் கப்பக்கலங்க.
4: எஸ், நீங்க படிப்பீங்களா?
5: உழைப்பாளிய விட உழைப்புக்கு இருக்கிற மாதிரி உழைப்பாளிக்கு இல்ல தானே? உழைப்பாளி விழுந்த படத்த உடனே முதலாளி புது கலவைய வேண்டி அந்த சேடல் எடுத்து மற்றும் மாட்டி
4: இருப்பேன்.
5: அப்பதான் இந்த கலவைக்கு விளங்கி இருக்கும் முதல் ஓய்வு எடுத்திருக்கணும். முக்கியமா ஓய்வு எடுக்காமத்தான் வேலை செய்தது போல மற்றது புகழான அலங்காரம் எல்லாம் நிரந்தரம்
4: இல்லத்தானே?
5: அது அலங்காரம் எடுத்தாச்சு, புகழும் இல்லையே. அவருக்கு புகழ் பாட மாட்டேன். அப்ப மதிப்பு தன்முறை முக்கியமா இருக்கணும், ஓய்வு முக்கியம்,
4: நினைக்கலாம். நல்ல பதில் தான், பார்க்கலாம். நன்றி,
5: நன்றி,
4: நன்றி. இளையராஜாவினுடைய இசையமைப்புல பாஸ்கர் மற்றும் இளையராஜாவினுடைய குரல் வந்த பாடல் ஒழிக்கும். இது நேரம் 7:19.
6: கிறுக்கு பசங்களா, பெரிய மனுஷன் சொல்ற கேளுங்கடா, இந்த பாட்டெல்லாம் நமக்கு வேணாம். அக்காவை பத்தி அக்கா மேல ஒரு பாட்டு எடுத்து விடுங்கடோ.
7: அக்கா மேலையா? பாடி ஏன் கப்ப
6: கிழங்க
7: அக்காபத்தை முக்கா துட்ட பாடாத வய துறந்தே. அடி பாடி, அடி பாடி, அடி பாடி ஏன் கப்ப கழ

0: மார்க்க மக்களே, தாமோ நிறுவனம் இப்போது உங்கள் அருகில் புதிய கிளையை திறந்துள்ளது.
1: 35 ஆண்டுகளாக மணி டிரான்ஸ்பர் வியாபாரத்தில் முன்னிலையில், 120 நாடுகளுக்கான மணி டிரான்ஸ்பர்,
0: பவுன் அடகு சேவை, கரன்சி எக்ஸ்சேஞ்சிற்கு பாதுகாப்பான மற்றும் விரைவான சேவை,
1: பவுன் அடகு சேவைக்கு குறைந்த வட்டி, மிசிசாகா, பிராம்டன் ஆகிய இடங்களில் வழங்கும் சேவையை தொடர்ந்து இப்பொழுது 7595 மார்க்கம் ரோடு, யூனிட் 5, மார்க்கம், தாமோர் நிறுவனம், 9056677200, 9056677202.
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம், காசிநாதன் கதைக்கிறேன்.
0: எப்படி இருக்கிறீங்க?
2: சொல்லுங்க,
0: என்ன பாடல் தெரியுது?
2: பாசம் படத்துல இருந்து உலகம் பிறந்தது நமக்கு அந்த கலகேந்த கதைகள் உண்மையில குரு சொன்னதான் எனக்கு ஞாபகம் பண்றேன். நான் அங்கேயே பாத்துருக்கிறேன். அந்த காலமையில ஊத்த துணிய காவி கொண்டவர்களையும் ஒரே மாதிரித்தனம் போகும், சேர்ந்து விழுத்த துணிய வரைகளும் ஒரே மாதிரித்தனம் போயிடும். அந்த மிக ஒன்றும் காட்டா மற்ற அதை ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டுதான். நீங்க பழக்கம் என்ன போட்டா மற்ற காய்ச்சிங்களோ இல்லோ, அது ஒன்றுமே ஒன்றுமே எதிர்பார்க்காதான். அதான் நாட்களுக்கு செய்த கழுத பாக்குற பெரிய நாய பார்த்தனையும் நாய பார்க்கற பெரிய கழுத பார்த்தோம்னு சொல்லி ரெண்டும் நன்றி உள்ளது. அது அந்த அதை சொல்லிருக்கலாம். அவியல் நினைக்கிறேன் அப்படி இல்லாத குணத்துக்கு கூட நாங்கள் இல்லையென்று தான் பேசுறோம். நன்றி.
0: குரலில் ஒலிக்கும் இந்த நேரம் 7:26.

பிறந்தது எனக்காக, ஓடும் நதிகளும் எனக்காக.

0: அரச அங்கீகாரத்தோடு அடக்கு சேவை ஜீவா ஜுவல்லர்ஸ்.
1: 22 கேரட் 1 கிராம் நகைக்கு 100 to 150 dollars வரையும், 22 கேரட் 1 பவுன் நகை அடகுக்கு 1000 to 1200 dollars வரை கொடுக்கணும்.
0: வட்டி வெறும் 1.5 வீதத்திலிருந்து.
1: துபாய், சிங்கப்பூர் 22 கேரட் தங்க நகையில நீங்கள் அங்க மலிவு விலையிலேயே வாங்கலாம்.
2: பழைய புதிய தங்க நகையில அதிக விலையில விற்கலாம். என்ன?
1: மிடில் ஃபீல்ட் அண்ட் பிஞ்ச், GTA ஸ்கொயர் மாலில், ஜீவா ஜுவல்லர்ஸ்.
0: 416-834-2266.
1: ஜீவா ஜுவல்லர்ஸ்.
3: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
4: வணக்கம் வணக்கம். தோ நல்லா இருக்கீங்களோ?
3: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: நலமா இருக்கிறோம்.
3: சூப்பர். சொல்லுங்கள், என்ன பாட தெரியுது?
4: எனக்கு கரப்பு படத்துல இருந்து கேட்போம். ராசிராசி அந்த பாடல் கேட்போம். ஒரு புது பாடல் இருந்து கேட்போம்.
3: ஆமா, புது பாடல். நாங்கள் கதை சொன்னதும் கேட்டீங்களா?
4: ஆமா, அந்த கதையை கேட்டேன். நான் நினைக்கிறேன் அது வேத பொண்ணு அடிக்காத ஏற்கனவே இதெல்லாம் ஆரம்பெல்லாம் செய்து போட்டிருக்கிறார். அப்ப நினைக்கிறேன் அவரு அந்த நீ உனக்கு வேலை செய்யற வேலை இல்லை, நீ ஓய்வுன்னு சொல்லி போட்டு அவர் தானம் கொஞ்சம் மொத்தலாச்சு இன்னொரு அளவுக்கு
3: இருப்பது
4: செய்யத்தானே வேணும். சரி, நீங்க ஓய்வுன்னு சொல்லி போட்டு இப்ப நாங்கள் அந்த வீட்டுல இங்க எல்லாம் இந்த வளர்ப்பு பிராணி எல்லாம் வளர்த்தாரு. சில வயது போனா என்ன செய்யறோம், சில வேலை நடக்க கிடக்கு வச்சு வழி அனுப்பி வச்சுக்கணும். இப்ப அதே மாதிரி தான் அது லட்ச மிருகம் சொன்னாலும் அதை செய்யல.
3: உண்மைதான்.
4: வேற வேற வளர்ப்பு பிராணி எல்லாம் செய்தான்னு சொன்னால் வேற விதமா அனுப்பி விட்டுருவாரு.
3: பார்க்கலாம். உங்களுடைய பாடலும் கேட்டு மகளுங்கள் நன்றி. தொடர்ந்து சந்திப்போம். சாய் அபிகானுடைய இசையமைப்பில் வரிகளில் மகாலிங்கம் மற்றும் பாடப்பா சாயினுடைய குரலில்

0: ஏசியன் டெக்ஸ்டைல்ஸின் மாபெரும் மெகா சேல். டோவாய் டிஸ்கவுண்ட் அப் டு 80% ஆஃப் சாரீஸ் கலெக்ஷன்ஸ், ஹாஃப் சாரீஸ், பிளவுசஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ் அண்ட் எசென்சியல்ஸ், ஷல்வார் அண்ட் லெஹெங்காஸ், லெகிங்ஸ், நைட் வேர், மென்ஸ் கலெக்ஷன். குர்தி $2 for $10, நைட்டி $3 for $10, சில்வர் ஐட்டம்ஸ் 50% ஆஃப், கிருதி ப்ளூ லீஃப் மிக்சர் $139, ஃபேன்சி ஜுவல்லரி 60 வித கழிவில், மார்க்கமென் லோரன்ஸ் 36-1 லோரன்ஸ் அவென்யூ ஈஸ்ட், ஸ்கார்ப்ரோ. ஏசியன்ஸ் மெகா சேல்.
1: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
2: வணக்கம் ராஜி, எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமாக இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்ல சுகமா இருக்கோம்.
1: என்ன
2: உங்க கம்பெனி சரியான பிஸி போல தெரியுது.
1: ஆமா, கொஞ்சம் பிஸி.
2: கொஞ்சம் இல்ல, கணக்க பிஸி.
1: ஆமா சொல்லுங்க, என்ன பாடல் தெரியுது?
2: பாடல் வந்து மௌனம் சம்மதம் படத்துல இருந்து கல்யாணத்தை நிலா காய்க்காத பால் நிலா.
1: ஆமா, கேஜி ஜெயசுதாசம் சித்திரா பாடிய பாடல்.
2: சித்திரா பாடிய பாடல்.
1: என்னடைக்கு இந்த பாடல் தெரியுது?
2: பாடல் கேக்குறது ரசிக்கக்கூடிய பாடல்.
1: நன்றி,
2: வணக்கம்.
1: வணக்கம். இந்த நேரம் 7:36 நிமிடம்.

0: நானும் ஒரே ஓட்டம், உங்களுக்கும் சொல்ல தேவையில்லை.
1: அப்ப வயசு போன உங்களை வீட்டுக்குள்ளேயே முடக்கி வைக்கிறதே. நோ நோ நோ.
2: முதியோர் பராமரிப்பு விகே ரிட்டையர்மென்ட் ஹோம், ஸ்காபுரு நகரத்தின் மத்தியில், ஈழத் தமிழர் வாழ்க்கை முறையை பிரதிபலிக்கும் வகையில் மிகவும் அமைதியான சூழல், அன்பான அரவணைப்போடு, சகல வசதிகளுடன் கூடிய பராமரிப்பினை 24 மணி நேரமும் வழங்கும் விகே ரிட்டையர்மென்ட் ஹோம் இங்க் உங்கள் முதியோர் உறவினர்களை குறையின்றி பராமரிக்க சுபா 289-200-4677
0: தமிழ் எக்ஸ்பிரஸ் ஓடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர், வணக்கம்.
3: என்ன
0: பாடல் தெரிவு?
3: எனக்கு இன்றைக்கு மன்னவெளியில படத்துல இருந்து மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்.
0: அந்த பாடலோட நாங்க ஒரு கதையும் சொன்னோம்.
3: ஆமா, அந்த கதைக்காக இந்த பாட்டையே கொண்டு வந்தேன்.
0: சொல்லுங்க.
3: எல்லாரும் கழுவிய கழுவியாத்தான் பார்த்திருக்கு பார்க்கிறார்கள். நான் கொஞ்சம் வித்தியாசம் யோசிச்சு
0: பாக்குறேன்.
3: அவர் வந்து ஒரு என்ன கழுத்துல போட்டவர், அவர் ஆரமான்னு ஒரு போட்டிருப்பாருல்ல,
0: அவர் வந்து இந்த கழுத்துல சேனம் என்று சொல்வார்கள் சாடில், அந்த அதுல ஏறி இருந்து நாங்கள் சவாரி செய்யலாம், அல்லது அதில் நாங்கள் பொருட்களை ஏற்றி செல்லலாம்.
3: ஓ, அது போட்டுக்கிறாரா? ஆமா, அவர் அதுக்கு பதிலாக நானும் இருந்தா கழுவி என்று பார்க்காம பெண் என்று பார்க்கிறேன். அவர் வந்து பெண்ணுக்கு தாலிய கட்டி வீட்டு வேலை செய்யறது எல்லாத்துக்குமே கொண்டு வந்திருக்கிறார். அந்த அதுதான், அந்த கழுவை இல்லாட்டி அந்த வீட்டுல ஒன்றுமே நடக்காது. அந்த மாதிரி சொன்னீங்க, அதே மாதிரி ஒரு பெண் ஒரு மனைவி வீட்டுல இல்லைன்னு சொன்னா ஒரு வேலை ஒன்றுமே நடக்காது. அதே மாதிரி எனக்கு வருத்தம் வந்தா கூட இந்த பெண் கூட பேசாம இருக்க மாட்டேன். அவ வீட்டுல சமையலோ என்னவோ ஒழுங்கி வருத்தம் வந்தா கூட சேர்த்தா போனோம். அதுதான் எல்லா வீட்லயும் நடக்கிறது. அதே தான் இதையும் சொல்றேன்னா, அப்ப அது வருத்தம் வந்துட்டுதுன்னு சொல்லி பார்த்து இருக்கல. அப்ப எந்த ஆண்களும் வந்து இப்ப சொல்லி வந்து பதில் சொன்ன ஆக்கத வயசுனார இந்த பெண்ணுதான் சிக்கிட்டு இருக்க வேணும். கழுதைக்கு வருத்தம் வந்து படுத்துறோம்னா வேற கழுதையோ இல்ல வேற வேலைக்கு வேற ஒராளை வைக்கிறதுக்கான் யோசிக்கணும் ஒழிய, இனி அந்த வேலையை நான் செய்து அந்த கழுதைக்கு ஆறுதல் கொடுப்போம் கொண்டு கூட ஒருத்தர் கூட பதில் சொல்லியில. ஆமா, அப்ப அதத்தான் நான் சொல்ல வரேன். அது அப்படித்தான் இந்த கட்சியில போச்சு, அந்த கழுதைய வந்து ஒரு மனைவியை அது
0: வித்தியாசமாக யோசித்து இருக்கிறீர்கள். ஆமாம், நடைமுறை வாழ்க்கையில அப்படித்தான், நீங்க சொல்வது மாதிரி தான். அது அந்த கழுதியை வந்து ஒரு மனைவிக்கு நீங்கள் இணையாக பார்த்தீர்கள், ஆனால் அப்படித்தான் பல இடங்களில் நடக்கின்றதும் கூட.
3: ஆமா, பல இடங்கள்ல கழுத மனைவியை கழுதியாத்தான் பாக்குறார்கள். சொல்ல வந்தேன்.
0: ஆமா, உங்களுடைய பாடலும் நல்ல பதில் தான். உங்களுடைய பாடலும் கேட்டு மகிழுங்கள். நன்றி.
3: நன்றி.
0: கே ஜி ஜேசுதாசனுடைய குரலில் வந்த பாடல் ஒலிக்கும் இந்த நேரம். 7:45 நிமிடம்.

0: புதிதாக உங்கள் வீட்டை கட்ட அல்லது ரெனோவேட் செய்ய யோசிக்கின்றீர்களா? ஸ்டோன்கட் இங்க் கஸ்டம் பில் ஹோம்ஸ், ஃபுல் ஹோம் ரெனோவேஷன், காலத்திற்கேற்ற நவீன கிச்சன் அண்ட் பாத்ரூம் ரீமோடலிங், உங்கள் இல்லத்தை விரும்பியவாறு மாற்றுவதற்கான சகல சேவைகளும் ஸ்டோன்கட் மூலம். வாடிக்கையாளர்களின் கருத்துக்களை இவர்களுடைய இன்ஸ்டாகிராம் மற்றும் கூகுள் ரிவ்யூவில் பார்வையிடலாம். கால் 6478879358 6478879358.
1: தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்திருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
2: வணக்கம் ராஜு, நான் தாண்டி எப்படி இருக்கிறீங்க?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? எப்படி இருக்கு வென்கூவர், நல்ல கால நிலையா?
2: நல்ல சாமர் எங்களுக்கு தான் சாமர்.
1: என்ன பாடல் தெரியும்?
2: வயசானாலும் வந்து அதுக்கு பிறந்த குட்டியும் அடுத்த சுமையை ஏற்றிடுவாங்க. அதான் நம்ம நாட்டுல நடக்குது. தூக்குறவன் தூக்கிட்டே இருப்பார், மூட தூக்குறவன் தூக்கிட்டு அவன் முன்னேற விட மாட்டாங்க. ஒருத்தர் அதான் நடந்து.
1: நன்றி நன்றி நன்றி, சந்திப்போம்.
2: நன்றி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
3: வணக்கம், நான் கழிவுவர்தன் காய்கிறேன்.
1: எப்படி இருக்கிறீங்கள்?
3: நான் நல்ல சந்தோஷமா இருக்கிறேன். கூட நிகழ்ச்சிகள் நல்ல மாதிரி போய்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிறேன். இன்றைக்கு நான் முதலாவது வந்து எங்க சிஎம்ஆர் அறிவிப்பாளர் எல்லாருக்கும் நன்றி தெரிவிக்கணும். இந்த முன்னி வாய்க்கால் நிகழ்ச்சி வந்து இந்த வருஷம் சிறப்பா நடந்தது. அதுக்கு வந்து நான் முதலாவது வந்து நான் நன்றி தெரிவிக்கிறது வந்து சிஎம்ஆர் ஓனருக்கு. ரெண்டாவது எங்கட புது கவிஞர்கள் எங்கட செந்தில்நாதன், கலரூபன், அவைகள் வந்து இந்த வருஷம் வந்து புதுசாக இந்த நிகழ்ச்சியில வந்து நல்ல மெனிவுற்ற மாதிரி பாட்டுகள் தயாரிச்சது. அடுத்ததாக வந்து எங்கட ஜோதி சின்ன பொடியன் இந்த எங்கட சென்னப்பா இந்த பாட்டு அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்ச்சிக்கு பாடினது இதெல்லாம் வந்து எனக்கு இப்ப 69-70 வயது. எங்கட சிஎம்ஆர் வந்து மோர் மோர் மோர் நல்லா இம்ப்ரூவா வந்தோன் இருக்குது. அதை விட வந்து எங்கட நேயர்கள் எல்லாரும் நல்ல ஆர்வமா ஞாயிற்றுக்கிழமை இரவுல இருந்து தொடர்ந்து அந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வுகளை பங்கு பெற்றதும் எல்லாரும் அந்த கவலையான நிகழ்ச்சிகளை பங்கு பெற்றதையும் நான் வாழ்த்திக் கொள்றேன். மற்றது நான் கேட்கும் பாடல் எங்கட சிஎம்ஆர்ல வந்து ஏடியில அந்த எங்கட எஸ் வாசன் அவர்களும் வந்து கொஞ்சம் துடிப்பாக வந்து நல்ல நல்ல இதுவல்ல ஏஜிடியில தந்த அவர் ஒரு ஆள் தான். மற்றது எங்கட அப்ப நீங்கள் வந்து நான் கேட்கிற நிகழ்ச்சியில வந்து நீங்கள் அவையோட கொம்பே பண்ற அளவுக்கு நீங்கள் ஒண்ணும் செய்யல, அதை நீங்கள் கோவிக்க கூடாது. நான் மற்ற அறிவிப்பாளர்கள் எல்லாரும் நல்லா செய்ததையும் நீங்கள் ஒரு பெருமையா செய்ததா எனக்கு தெரியல. அதுக்காக நான் உங்களை குறை சொல்லல. நான் கேட்கும் பாடல் வந்து படம் பாட்டு வந்து என்ன படம் வந்து டக்குனு பண்ண நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். நாடு முன்னோர் அந்த பாட்டை கேட்கிறோம் தங்கச்சி.
1: ஓகே நன்றி,
3: வாய்ப்புக்கு நன்றி தங்கச்சி.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
4: நீங்க பிரசோதங்க எப்படி இருங்க?
1: நல்லா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க?
4: தலை மாஜியாக நன்றி. கவலைப்படுத்துவார்கள் திருநாவட்டில இருந்து எங்க இருந்தா அந்த பாடல். மற்றது
1: என்ன
4: கேள்வி வந்து நான் இப்ப சத்யாக்கா சொன்ன பதிலத்தான் நானும் மனசு கண்ணச்சு. நான் இப்ப நான் எங்கட வீட்டு அம்மா பார்த்தேன். அப்ப அம்மா எல்லாம் வந்து இப்ப அக்காவுக்கு எல்லாம் திருமணம் செய்து கொடுத்து நம்ம எல்லாம் வீட்டை வளர்ந்தா கூட என்னோட தொலைபேசி கதை கேக்கியே போய் நின்று அவைக்கு கதை போடுறது தீக்கி அது போடுற இது போடுறான்னு அந்த அந்த இன்னும் அந்த பெண்கள் வந்து தாங்கள் அந்த எவ்வளவுதான் பிள்ளைகள் வளர்ந்தாலும் அந்த தாங்கள் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு தீ கூடி வந்தாண்டு அந்த நிலையில இருந்து பெண்கள் அந்த ஒரு நேரம் ஓய்வெடுக்காம வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதுக்காண்டி அவர்கள் கழுதை என்று நாங்கள் சொல்லவரே இல்லை சத்தியமா. ஆனால் அந்த ஓய்வெடுக்காம செய்கிறத படியால் உண்மையில நான் மனசுக்குள்ள இன்றைக்கும் காலமே நேற்று இன்றைக்குல அம்மாடையும் பொண்ணா பிறந்தா இப்படி நேர காலம் இல்லாம வேலை செய்ய ஒண்ணு கேட்கிறேன். பெண்கள் வந்து எந்த அம்மால எல்லா பெண்களும் வந்து கொஞ்சம் ஓய்வெண்டெடுக்காய் நமக்கு அந்த இப்ப சத்யாக சொல்லையே கவலையா இருந்தது அந்த அப்படி ஒரு காய்ச்சலோ எதுக்கும் ஓய்வெடுக்க மாத்தினம். அப்ப அதைக்கு அவை கொஞ்சம் ஓய்வெடுக்க வேண்டும் என்று சொல்றேன். அவரு இந்த மனதிலிருந்து அதை மாத்தணும். நாங்கள் இல்லாட்டி பிள்ளைகள் இறந்தது மட்டும் நிக்க கூடாது. இப்ப அதை ஓய்வெடுக்கணும்னா இந்த கருத்து. நன்றி
1: நன்றி
4: கூட காய்ச்சிட்டு
1: நன்றி. அழைப்பிலிருந்து மட்டும் நீர் வணக்கம்.
5: வணக்கம் வணக்கம்மா சிவலிங்க, எப்படி நலமா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நான் நலமா உற்சாகமா மகிழ்ச்சியா உங்களோட நிகழ்ச்சியை கேட்டு சந்தோஷமா இருக்கேன்.
1: சாப்பிட்டீங்களா?
5: இனிமேல தம்பா 8 மணிக்கு
1: சொல்லுங்களேன். என்ன பாட தெரியும்
5: இன்னைக்கு? ஆளுமா லோலுமா அந்த பாட்டை கேட்போம்.
1: அந்த பாடல் ஆமாம், வேதாளம் திரைப்படத்திலிருந்து வருகிற பாடல். உங்களுடைய பாடல் ஒளிபரப்ப படம். நன்றி
5: நன்றி, வாய்ப்புக்கு நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் வணக்கம்.
1: அழைப்பில் இருக்கும் அடுத்த நேயர் வணக்கம்.
6: மாலை வணக்கம் ரமேஷ், எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகமா இருக்கேன் ரமேஷ், நீங்க எப்படி இருக்கீங்க?
6: நான் வந்து சுகமா மகிழ்ச்சியா
1: இருக்கேன். சொல்லுங்க, இன்னைக்கு என்ன பாடல் தெரியும்?
6: பாடல் வந்து மண் வாசனை படத்துல இருந்து பொத்தி வச்ச மல்லிகை மொட்டைங்கிற பாடல்.
1: மண் வாசனையா?
6: ஆமா. அந்த பாடல் இந்த இதுக்கு வந்து அந்த எஜமான் சொல்லியிருப்பார், வள்ளுவரே சொல்லியிருக்க. வள்ளுவர் சொன்னாரு, இன்னா செய்தாரே ஒருக்கள் அவனால நன்னயம் செய்துவிடன்னு. வள்ளுவர் என்ன வந்து நம்மளுக்கு கெடுதல் செஞ்சவங்களையே அவங்க வெட்கப்படும் போது நல்லது செய்யணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா நீ வந்து வாழ்க்கை ஃபுல்லா எனக்கு ஹெல்ப் பண்ணி கூட வேலை செஞ்சு என்னை காப்பாத்திருக்க, ஓயாவது இடைவிடாது வளர்ச்சி என்னை காப்பாத்திருக்க. இந்த நேரத்துல நான் நீ கஷ்டப்படும் போது நான் விட்டு போனேன்னா அது வந்து என்னை வந்து ஆத்மா என்னை வந்து மன்னிக்காது, நான் எனக்கு சொர்க்கமும் கிடைக்காது. அதனால உன் கூட வந்து ஒன்ன நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன். ஸோ இதுல என்ன தெரியுதுன்னா, நமக்கு உதவி செஞ்சவங்கள முன்னேறினவங்க நம்ம கடைசி வரைக்கும் அவங்களையும் காப்பாற்றணும், அப்பதான் நமக்கு நிம்மதியை கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்குங்கிறது அப்படின்னு சொல்லிப்பார். சோ இன்னொரு என்னன்னா, ஒருத்தன் இந்த மாதிரிதான் பண்ணி போய் கடைசியில் அவன் நரகத்துக்கே போற மாதிரி ஆகி போச்சு. காரணம் என்னன்னா, அவன் என்னன்னா அப்ப புருஷன் நட்டி ரெண்டு பேரும் பொன்னாடி வந்து நகைன்னா ரொம்ப பிரியம் தங்கம்னா. அதனால உடம்பு ஃபுல்ல அவங்க வெயிட் 65 கிலோ தான், உடம்புல நகை 200 கிலோ இருக்கும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இருந்தாங்க. இவ என்ன நினைச்சா, இவ பொட்டுன்னு போயிருவா, நம்ம நகையதான் ஆட்டையை போட்டுதான் நினைச்சா. ஆனா அது என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு ஒரு வியாதி வந்து, அந்த வியாதி வந்து ரூமுக்குள்ள தனியா வச்சு தடுப்பு போட்டுதான் பாத்துக்கிற மாதிரி, அந்த வைரஸ் பாஞ்சிடும்னு சொல்லி வியாதி வந்துருச்சு. வந்துட்டு ரூம் டாக்டர் வந்து வச்சுட்டாங்க, ஸ்கிரீன் போட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படி கொடுங்க இப்படின்னு சொல்லிட்டாங்க. இவன் என்ன பண்ணலாம், ஐயோ என்னடா அது பண்றது அப்படின்னு சொல்லி, சரிம்மா நீ அங்க இருக்க உன்ன நான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கூடையே இருந்தான் இந்த ரூம்ல. உடனே என்ன, நீ எனக்கு இந்த மாதிரி வியாதி வந்திருக்கு, நீங்க போய் வேலையை பாருங்க, நீங்க தனியா போங்க அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லும் கேட்கவே இல்லை. என் மேல அவ்வளவு அன்பாங்க அப்படின்னு கேட்டிருக்கேன். அன்பாவது பண்பாவது, நான் இந்த அண்ணன் நான் வந்தாலும் உன் ஆத்தாலும் அண்ணன் வந்து நகையில பிடிக்கிட்டு போயிடுவாங்க, அதனால தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா, உடனே அட படுபா அப்படின்னு டப்புன்னு பாதி அவனை கட்டி பிடிச்சிருவோம், அந்த வியாதி அவனை கொடுத்துருவான். மாமலும் போய் சேர்ந்துருவான்,
1: போய் சேர்ந்துருவா.
6: ஆமா ஆமா,
1: சூப்பர். உடனே நீங்க நிறைய கதைகள் தயாரித்து விடுவீங்க.
6: கதைகள் தயாரிக்க சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு விட
1: வேண்டியதானே. உண்மைதான், அழகாக இருந்தது உங்களுடைய பாடலும் பிறகுறது. நன்றி
6: நன்றி,
1: சந்திப்போம். நன்றி. ஆமாம், இணைந்து சிறப்பித்த நேயர்களுடைய பாடல், அதாவது காந்தி கலியுகவரதன், புருஷோத்தமன், சிவலிங்கம் ஐயா மற்றும் ரமேஷனுடைய பாடல்கள் ஒளிபரப்பப்படும். இணைந்து சிறப்பித்த தமிழ் எக்ஸ்பிரஸோடு இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி.
0: வட்டி வீதம் குறைந்து வருகிறது, வீட்டுச் சந்தையின் நிலவரத்தை சாதகமாக பயன்படுத்துங்கள். பல வீடுகளில் முதலீடு ஆசையா? முதலீட்டு வாய்ப்புகள் பற்றியும் முதலீட்டு வருமானத்தை எவ்வாறு பெறுவது என்பது பற்றி அறியவும் கால் வித்தகன் பையிங் அண்ட் செல்லிங் GTAயில் உள்ள சிறந்த ப்ரீ கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ரொஜெக்ட்ஸை சலுகைகளோடு பெறவும்
7: ஆலோசனைகளும் இலவசம்.
0: ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் ஹோம் லைஃப் டிஸ்ட்ரிக்ட் ரியல்டி வித்தகன் 416-475-4661 416-475-4661
8: Everything okay, no problem and jinam
9: bar kalamu closing da adikira nadi
10: the customer you're trying to reach is not available.
0: Pradeep Silvam, first and second mortgage refinance, first home buyers, debt consolidation, adhiga vatti seluthikondirukkireergala? Ungal mortgage gulai vangikku maatavum. Call Pradeep Silvam 416-268-0155 416
11: வருடங்களுக்கு ஜீரோ பைனான்சியல் டெமோ வாகனங்களில் 6,000 வரை சேமிப்பு. 2026 நிசான் சென்ட்ராவுக்கு வாரத்துக்கு $67 மட்டுமே. மேலும் 2 ஆண்டுகள் ஃப்ரீ ஆயில் அண்ட் ஃபில்டர் சேஞ்ச். கனடாவுக்கு புதியவரா? எந்த நிலையில் கிரெடிட் இருந்தாலும் அப்ரூவல். அஜிந்தன் தவராஜா, 416-804-2365. 416-804-2365. அஜிந்தன் தவராஜா.
1: தமிழ் எக்ஸ்பிரஸில் உங்களிடம் ஒரு கதையை கேட்டிருந்தேன். அழகான கதைகளுடன் வந்து சிறப்பித்தீர்கள், அனைவருக்கும் நன்றி. கதை என்னவென்றால், ஒரு பணக்கார முதலாளி ஒருத்தர் இருப்பாராம். அவர் வந்து ஒரு கழுதையை வளர்ப்பாராம். அந்த கழுதை வந்து அந்த குடும்பத்தின் மேல் மிகவும் பாசமாக இருக்குமாம். அதே போல் அந்த குடும்பமும் அந்த கழுதையுமே மிகவும் பாசமாக இருக்குமாம். காலப்போக்கில் அந்த கழுதைக்கு வந்து இந்த முதலாளி என்ன செய்வார் என்றால், ஒரு சேடல் வந்து ஒரு தங்கத்திலான ஒரு சேடல் வாங்கி போடுவாராம். போட்டுட்டு சொல்லுவாராம், நீ தான் இந்த வீட்டினுடைய எல்லாமுமே, நீ இல்லை என்றால் இந்த வீடு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் என்று சொல்லுவாராம். என்றால் அந்த கழுதையை வந்து நிறைய ப்ரைஸ் பண்ணுவாராம். அந்த கழுதையும் சொல்லுமாம், நினைக்குமாம், தான் தான் இந்த வீட்டினுடைய எல்லாம், தனக்கு ஏதாவது என்றால் இந்த வீடு வந்து ஸ்தம்பிதம் அடைந்திடும் என்று அதுவும் நினைக்குமாம். அப்படி நினைக்கும் பொழுது இந்த முதலாளி அந்த கழுதை வந்து காலப்போக்கில் அது ஒரு ரிஸ்க் கூட எடுக்காதாம். அவ்வளோத்துக்கு இவர் இந்த முதலாளி சொன்னதை கேட்டு அந்த கழுதை வந்து டபுள் வேலையாக செய்யுமாம். ஆனால் அது ரிஸ்க் கூட எடுக்காதாம். காலப்போக்கில் அது உடம்பு சரியில்லாமல் படுத்த படுக்கையாகி விடுமாம். அதை பார்த்து அந்த முதலாளி என்ன செய்தார் என்று கேட்டிருந்தேன். இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கும் நன்றி. அந்த முதலாளி என்ன செய்தார் என்றால், அந்த கழுதையை அவர் அதை பராமரிக்கவே இல்லையாம். அதன் மேலே இருந்த அந்த தங்கத்தை எடுத்து, அந்த தங்கத்தான சேடல் எடுத்து இன்னொரு இளம் கழுதையை வாங்கி அதன் மேல் போட்டு அதை அழகு பார்த்தாராம். அப்போ தானாம் இந்த கழுதை ஜோசிச்சுதாம், தன்மேல் பாசமாக இருக்கிறேன்னு தான் நினைச்சு, ஆனால் அப்படி இல்லை, தன்னை வந்து தேவைக்காக ஜூஸ் பண்ணியிருக்கிறாருன்னு அந்த கழுதை நினைச்சுதான். இப்படித்தான் இந்த உலகத்திலையும் சில பேர் உங்களை வந்து அதிகமாக யாரும் புகழினமெண்டா, அவர்கள் வந்து உங்களை மதித்து தான் அவர்கள் உங்களை புகழ்கிறார்கள் என்று இல்லை. அவர்கள் தங்களுடைய நலனுக்காக, தங்களுடைய பயன், உங்களிடமிருந்து ஏதாவது பயன் வேணும், ஏதாவது உங்களிடம் இருந்து கிடைக்கும் என்று அப்படியால் தான் அப்படி செய்வார்கள். அதிகமான புகழ்ச்சி வந்து அதை அன்புன்ட்டு நீங்கள் நினைக்கக்கூடாது. அது உங்களை வந்து ஒரு கட்டுப்படுத்துகிற ஒரு தந்திரமாக கூட அது அவர்களிடமிருந்து கிடைக்கும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் என்றால், உங்களை யாராவது அதிகமாக புகழ்ந்தால் அது அன்பா அல்லது தந்திரமாண்டு நீங்கள் தான் ஜோசித்து முடிவெடுக்க வேண்டும். இதுதான் நான் சொல்ல வருவது. இணைந்து சிறப்பித்த அனைத்து நேயர்களுக்கு மிக்க நன்றி.
0: 24 மணி நேரமும் துல்லிய ஒலிபரப்பின் உச்சம் CMR தமிழ் HD. உங்கள் இதயத்தில் நுழைந்திடும் முதல் HD தமிழ் HD தமிழ் HD.
1: CMRின் மனத்தியால செய்திகள்.
0: மனத்தியால செய்திகள்
12: CMR தமிழ் HD அவலி நியூஸ்.
13: அல்பர்டாவின் தொழில்துறை கார்பன் கட்டணம் மீதான மத்திய அரசின் ஆதரவை மாகாணத்துடனான ஒத்துழைப்பின் அடையாளமாக ஒட்டோவா அமுல்படுத்தவில்லை என்று சுற்றுச்சூழல் அமைச்சர் ஜூலி டாப்ரிசின் தெரிவித்திருக்கின்றார். நீதிமன்றத்தில் மாகாணங்களுடன் போராடுவது கூட்டுறவு கூட்டாட்சிக்கு வழிவகுக்காது என்று டாப்ரிசின் தெரிவித்தார். பிரதமர் மாகாணியும் அல்பர்டா முதல்வர் டேனியல் ஸ்மித்தும் தொழில்துறை கார்பன் கட்டணம் நிர்ணயம் குறித்த ஒப்பந்தத்தில் வெள்ளிக்கிழமை கையெழுத்திட்டிருந்தனர். இந்த ஒப்பந்தம் ஒட்டோவா ஏற்கனவே நடைமுறையில்